நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஸ்ரவண மாதம் 16 தேதி 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 7 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 102.8 முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது.

நாளொரு குறள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. குறள் எண் 1604. 164. அழுக்காராமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான பொருள், பொறாமைப்படுத்தலாகிய தவற

சரியான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். மீண்டும் குறள், அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேரம் 6:30. நேர்கள் இன்னைக்கு கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. முதலில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி. வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ. இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை

8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபால் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸின் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் பிலோ மார்க்ரேட் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹெலோ டாக்டர், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனை பச்சில குழந்தைகள் மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 9:30 வரை, 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதேவானம். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது எஃப் எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

இன்று காலை 11:10 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை. வியாசர் பாடி ஜி தோலந்தராமன் அவர்களின் நாதஸ்வரம் கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 முதல் 11:10 வரை திரை இசை. 12 மணிக்கு லட்சிய பூமி நாடகம், எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற கந்தசாமி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பண்ணிசை மாலை, பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் பிலோ மார்க்ரேட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்துசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, தெய்வம் என்ற தலைப்பில்

6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம். டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு கொஸ்டினாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, 2 மணி, பிற்பகல் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி ஆகிய நேரங்களிலும், இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரை போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றி இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமும்.

0: பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய அவ்வை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:16. பக்திவாசம் வீச வந்துவிட்டது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் எல்லாரீஸ்வரி.

நேயர்களே, இனி கேட்கலாம் சேவை செய்திகள். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மனுக்கு திருத்தேர் வடம் பிடித்து திருவீதி உலா பவனி வருதல் நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழ வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழா இன்று சுபத்திர கல்யாணம் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் ஸ்ரீலட்சுமி பூஜை நடைபெறும். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், ஜாலி அப்ரஹாம் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 22 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு விதியில் ஜொலிக்கிறது.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: காத்த முத ஏதோ கொட்டுது பாரு பைக்ல. நில்லு நில்லு பயப்பா.
1: நிக்கிறப்பா
0: நில்லு நில்லு நில்லுப்பா.
1: என்னப்பா என்ன கொட்டுது?
0: பின்னாடி மூட்டை வச்சுக்கிற மரவள்ளி தோல் மாதிரி இருக்குது. என் சாக்கு என்ன நல்ல சாக்கு தான் இட்டு வருது. என்னப்பா நீ?
1: அட ஒண்ணு இல்ல கருத்து முத்து, நான் எப்போதும் வாரத்துக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மரவள்ளி சிப்ஸ் போடுறாரு.
0: ஓஹோ,
1: அவர் அந்த மரவள்ளி தோலெல்லாம் வெட்டி கீழே போட்டுருவாரு.
0: ஆமா, என குப்பையில போடுவாரு.
1: எப்பா நான் சொல்லி வச்சிருக்கேன்பா அவர்கிட்ட, அது எல்லாத்தையும் கட்டி ஒரு சாக்கில வச்சிருப்பாரு.
0: ஓ அப்படியா?
1: அதை நான் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் அதை தீவனமா கொடுப்போம்பா.
0: அது சரி, மரவள்ளி தோலை எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு கொடுக்கலாங்கிற?
1: ஆமாம்பா, மரவள்ளி தோல்ல 3% புரத சத்து இருக்குதுப்பா. நார் சத்து அதிகமா இருக்குது. இந்த ஈர தோல்ல ஹைட்ரோசயனிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலம் வேற இருக்குது. நாம என்ன செய்யணும்னா, இந்த மரவள்ளி தோலை அப்படியே உலர்த்தி நல்லா லேசா காஞ்ச மாதிரி இருக்கும் போது மாட்டுக்கு நம்ம 3-5 கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்.

0: ஆமாம்பா.
1: ஓ, தோலை உலர்த்து மாட்டுக்கு தீவனமா கொடுக்கலாங்கிறியா?
0: ஆமாம்பா, ஒரு நாளைக்கு 3-5 கிலோ கொடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: ஆட்டுக்கு அப்படின்னா 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்பா.
1: இல்லைன்னா
0: கலப்பு தீவனம் செய்யறோம் இல்லையா, அதுல 30% வரைக்கும் இந்த உலர்த்தி வைக்கப்பட்ட இந்த மரவள்ளி தோலை நம்ம சேர்த்துக்கலாம்பா.
1: ஓஹோ, பரவாயில்ல.
0: கருத்துமுத்து, செலவை குறைச்சி வரவை கூட்டுறதுக்கு இது ஒரு வழிப்பா. செலவு இல்லாத ஒரு தீவனம் எனக்கு கிடைக்குது பாரு.
1: ஆமா கருத்துமுத்து, நான் நிறைய இந்த மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் குப்பையில போயிட்டு கூட்டணும்பா. நானு
0: எப்பா அப்படிலாம் இனிமே செய்யாதப்பா.
1: சரி சரி சரி. கருத்துமுத்து, மரவள்ளி தோலை மாட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்ற, ஆனா நீயும் மாடு வச்சிருக்கிற, நானும் மாடு வச்சிருக்கிறேன், ஆனா உன் மாடு மட்டும் பால் நிறைய கறக்குதுப்பா. அது என்ன ரகசியம்
0: எப்பா? நாட்டு மாடு அப்படின்னா நம்ம அதிகமா கவனிக்க வேண்டாம். அது தானா மேய்ஞ்சிட்டு வரும், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கும். வைக்கோல் அப்படி இல்லட்டினா கொஞ்சோண்டு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட்டாவே போதும்பா.
1: அதான் நான் போட்டுக்கிறேன்பா.
0: ஆனா நம்ம உயர் வகை மாடு வச்சிருக்கோம் இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப ஜெர்சி கலப்பு நம்மள்ட்ட இருக்கு, ஒரிஜினல் ஜெர்சி இருக்குது. அந்த மாதிரி உயர் வகை கறவை மாடுகளா இருந்தா அதுங்களுக்கு நிறைய தீவனம் கொடுக்கணும். ஏன்னு கேக்குறியா?
1: ஆமா.
0: அதிக அளவுல பாலை கொடுக்குது இல்ல, அப்ப அது உடம்புல எரிசக்தி அதிகமா தேவைப்படும்பா.
1: ஆமாம்பா, கரெக்டா சொல்ற.
0: அந்த சக்தி கிடைக்கல அப்படின்னா உடம்புல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த எரிசக்தி தேவை காரணமா உறிஞ்சப்பட்டு அதனால அதிக பாலை தரும் அந்த மாடுகள் உடல் மெலிஞ்சு சோர்ந்து போயிடும்பா.
1: ஓஹோ,
0: பார்க்கும் போதே தெரியும்பா நல்லா இருந்த மாடு இழைச்சிக்கிட்டே வரும்.
1: கதமுத்த, நீ சொல்ற மாதிரியேதான்பா என் மாடும் இழைச்சிக்கிட்டே வருது.
0: இப்ப தெரியுதா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மாட்டுக்கு போஷாக்கான உணவை கொடுக்கணும்.
1: சரி கதமுத்த, அப்ப என்ன தீவனம் தான் கொடுக்கறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: எப்பா, குறைஞ்சது 24% புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவை கொடுக்கணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் பொதுவா உயர்வகை கறவை மாடுகளுக்கான எரிசக்தி கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்துல இருந்து மட்டும்தான்ப்பா அதிகமா கிடைக்குது.
1: ஓஹோ.
0: ஆனா உயர்தரமான தீவனம் நம்ம கொடுத்தோம்னாதான் அதுல தேவையான அளவு கொழுப்பு சத்தும் இருக்கும். பொதுவா பால் உற்பத்தியை கூட்டுவதற்கு பாலில் உள்ள கொழுப்பு சத்தும் கொழுப்பற்ற திடச்சத்தும் நீர்த்து போகாமல் சரியான அளவுல கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும்பா. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பால் உற்பத்தி அதிகம் உள்ள மாடுகளுக்கு அடர் தீவனமும் இந்த நார் சத்தும் 35-65 இந்த சதவீத அளவுல இருக்கணும்பா. 65% நார் சத்து இருந்தாதான் மாட்டுக்கு வந்து இந்த அசிட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வராம இருக்கும். சரியான சத்து கிடைக்காட்டினா பாலுடைய அளவும் குறைஞ்சிரும், அதுல கொழுப்பு சத்தும் குறைஞ்சு போயிடும்.
1: ஐயோ,
0: பொதுவா பார்த்தோம்னா மாடு கன்று ஈன்றதுல இருந்து 6-7 மாசம் வரைக்கும் தான் நம்ம கறக்குறோம்.
1: ஆமா.
0: அதுக்கு பிறகு அது கறவை குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம். ஆனா நல்ல முறையில நம்ம தீவனம் கொடுத்துட்டு வந்தோம்னா 9 மாசம் வரைக்கும் கூட நம்ம நல்லா பால் கறக்கலாம்பா.
1: ஓ, பரவாயில்ல.
0: அதே மாதிரி அது செனப்பிடிக்கிறதும் ஈஸியா இருக்கும்.
1: ஓஹோ.
0: நாம குடுக்கிற அந்த அடர் தீவனம் சாது உப்புகள் கலந்ததா இருக்கணும், வைட்டமின்கள் கலந்ததா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் பால் உற்பத்தியும் அதிகமாயி மாடும் நல்ல முறையில இருக்கும்.
1: ஓஹோ.
0: உயர் வகை கறவை மாடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பசுமாடு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 350 கிராம் இந்த அடர் தீவனத்தை நாம கொடுக்கணும்பா. மாட்டுடைய உடல் பராமரிப்புக்குன்னு தனியா 1 கிலோ தீவனமும் கொடுக்கணும். மாடு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா 1 லிட்டருக்கு நம்ம 350 கிராம்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ தீவனத்தை கொடுத்தோம்னா தான் 10 லிட்டர் பால் கிடைக்கும். இது போக மாடுடைய உடல் வளர்ச்சிக்குன்னு 1 கிலோ தீவனத்தை நம்ம கொடுக்கணும்.
1: சரி சரி சரி,
0: புரிஞ்சுக்கிட்டியா?
1: புரிஞ்சுது கதமுத்த.
0: இந்த கணக்கெல்லாம் மனசுல வச்சு நம்ம உணவு கொடுத்தோம்னாதான் நல்ல முறையில மாடு வந்து பால் கொடுக்கும்பா.
1: ஆமா, பால் கொடுத்தாதான் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும். கதமுத்த, நீ இப்ப சொல்லிட்டு வந்தல இந்த வழிமுறையெல்லாம் நான் செய்யாம விட்டுட்டேன்பா. அதனாலதான் என் மாடு பால் கம்மியா கறக்குது, மாடு நல்லா போஷாக்கா இல்ல.
0: கருத்துமுத்து, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்பா.
1: ஆமா,
0: புளியங்கொட்டை இருக்குல்ல.
1: ஆமா.
0: அத தோலை நீக்கிட்டு அந்த புளியங்கொட்டையை நல்லா அரைச்சி அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அத கூட 1 கிலோ வீதம் நம்ம கால்நடைகளுக்கு அளிக்கலாம்பா.
1: ஓஹோ.
0: மாட்டுக்கு அத மாதிரி கொடுத்தோம்னா 12% செரிமான புரதம்

0: கிடைக்கும்.
1: ஓஹோ,
0: 65% மொத்தமாக செரிமான சத்துலாம் அதில் இருக்குதுப்பா. கலப்பு தீவனத்தில் கூட 30% வரைக்கும் நம்ம இதை சேர்த்து பயன்படுத்தலாம்ப்பா.
1: பரவாயில்லையா காத்துமுத்தா, நம்ம அந்த புளியங்கோட்டையை காய வச்சு ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுவோமே.
0: எப்பா அது நாம சாப்பிட்றோம்ல.
1: ஆமா,
0: அதே மாதிரி மாடுகளுக்கும் கொடுக்கலாம்ப்பா.
1: ஓ பரவாயில்ல,
0: பவுடராக்கி நம்ம கொடுக்கணும்.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி கொடுத்தோம்னா மாடு நல்லா கறவை இருக்கும்ப்பா.
1: காத்துமுத்த, புளியங்கோட்டைய மாவா அரைச்சி எப்படி கொடுக்கலாம்னு சொன்னேன், மரவள்ளி தோலை எப்படி பதப்படுத்தி உணவா கொடுக்கலாம்னு சொன்னேன், அப்புறம் மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் பத்தி நிறைய சொன்னப்பா. ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுப்பா இன்னைக்கு நீ சொன்னது. நீ சொன்ன வழிமுறை எல்லாம் கடைபிடிச்ச, இனிமே என் மாடுகளுக்கு கொடுத்த எல்லா மாடுகளையும் போஷாக்கா வச்சுக்கிறான்.
0: கருத்தமுத்த, அந்த பக்கம் அப்படி திரும்பி பாரு. ரோட்டு ஓரத்துல
1: என்னப்பா வெறிய குப்பையா கிடக்குது.
0: எப்பா அங்க ஒரு கீரை முளைச்சிருக்கு, என்ன கீரை உனக்கு தெரியுதா?
1: இரு கிட்ட போய் பாக்குறான். காத்துமுத்தா, குப்பை கீரைப்பா.
0: குப்பை கீரை உனக்கு தெரியுதுல்ல?
1: நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது பரிசுனு வந்து வீட்டுல கொடுப்போம்.
0: ஆமாம்ப்பா,
1: அந்த கீரைப்பா இது.
0: எல்லா கீரையோட சேர்த்து கலப்பு கீரையா நம்ம வீட்டுல சமைப்பாங்க.
1: ஆமா,
0: அதுல ஒரு கீரை குப்பை கீரை. இதுல வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, பல சத்து இருக்குதுப்பா. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா அப்படியே மலம் இலகுவா போயிடும்பா.
1: எம்மா காத்துமுத்தா, இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்ல?
0: இதெல்லாம் உனக்கு தெரியும், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நான்
1: நினைச்சுக்கிட்டேன்ப்பா. சரி சரி,
0: அடுத்த வாரம் மரவள்ளி தோல் ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்து உனக்கும் கொடுக்குறேன்ப்பா.
1: ரொம்ப நன்றி நண்பா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
3: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர்வீதி புதுச்சேரி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலீஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளாா். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி

நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை

0: வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்கா மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரும். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்க சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.

0: காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:31. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க, ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க, ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
5: காட்டுத்தீயும் உலக இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும். ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் கடுமையான வெப்ப அலை காரணமாக உருவான பயங்கர காட்டுத்தீ நாம் அறிந்தது. ஸ்பெயின் காட்டுத்தீ நிலவரம் ஸ்பெயினின் மேட்ரிட் மற்றும் ஆவிலா மாகாணங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பகுதிகள் மற்றும் நிலங்கள் எரிந்து சாம்பலாயின. வெப்ப அலை ஸ்பெயினில் 40°C அதிகமான சுற்றிருக்கும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை படைப்பின் கூறாகிய நம் வாழ்க்கை இயற்கையை சார்ந்துதானே இயங்க முடியும் என்பதை கூற தேவையில்லை. நாமே நமது சுயநலத்தின் காரணமாகவும் சுற்றுச்சூழலை பாதிப்பு அடைய செய்தால் உலக வெப்பமயமாதலின் தன்மை அதிகரித்து பசுமை காடுகள் அழிந்து நமக்கு நாமே தீங்கை வரவழைத்து கொண்டவர் ஆவோம். பூமி வெப்பமயமாதல் என்பது பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்வதை குறிக்கிறது. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சீராக அதிகரிப்பதே புவி வெப்பமயமாதல் எனப்படும். காட்டுத்தீயால் ஏற்படும் கரிமில வாயுவும் வெப்பமும் பூமியின் வெப்பநிலையையும் காற்று மண்டலத்தின் தன்மையையும் மாற்றி சீர்கேட்டை உண்டாக்குகின்றன. இயற்கை வளங்களிலேயே உயிர் வாழ்க்கைக்கு மிக மிக அடிப்படையாக இருப்பவை உலகின் பசுமை காடுகள். பயிர் நிலங்களின் மூலம்தானே நாம் உணவுப் பொருள்களை பெறுகின்றோம். மலைகளில் வளர்ந்து கிடக்கும் காடுகள் உயிர் வாழ்க்கைக்கு அவ்வளவு இன்றி அமையாதவையா என்று நம்மை சிலர் நினைக்கக்கூடும். மழையை பெய்விப்பதற்கும் பெய்த மழை நீரை பேணி ஆண்டு முழுவதும் நமக்கு வழங்குவதற்கும் அடிப்படையானவை

0: இந்த காடுகள். மலைகளின் மேல் ஓங்கி நிற்கும் மரங்களே காற்றில் பரவும் மேகங்களை தடுத்து மழையை பொழிவிக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு பெய்த மழை ஒரேடியாக வழிந்து ஓடாமல் அவை மலை மீதில் தங்கி படிப்படியாக கசிந்து சிறு சிறு நீரோடைகளாய் அருவிகளாய் வழிந்து ஆற்றில் தொடர்ந்து பாய்வதற்கு இக்காடுகளே காரணம். மரங்களின் வேர்பின்னல்களும் அவ்வப்போது விழுந்து வரும் இலைகளாலான சருகு மெத்தைகளும் தண்ணீரை வழிவிடாமல் தங்க வைத்து கொள்வதாலேயே ஆண்டு முழுமைக்கும் தண்ணீர் பேணி வைக்கப்படுகின்றது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று 12வது தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய ஜவுளி அமைச்சகம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதற்கான விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்ள உள்ளார். நாட்டின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை கொண்டாடும் விதமாகவும் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு கைத்தறி நெசவாளர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதையும் நோக்கமாக கொண்டு இவ்விழா நடத்தப்படுகிறது. மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்திலுள்ள தனியார் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் அப்பகுதியில் தள்ளுவண்டியில் உணவுக் கடை நடத்தி வந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இத்தகவலை அறிந்தவுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணியளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியானது வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இன்று தென்கொரியாவின் ஆசனில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி ஷர்மா மற்றொரு இந்திய வீராங்கனையான ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: எங்கள் படை 1100 பேரையும் 40 தலைவர்களையும் கொண்டது. இவர்களில் சுமார் 300 பேர் சுயேட்சையான இந்தியர், மற்றவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள். டாக்டர் பூத்தும் எங்களுடன் இருந்தார். படையும் நன்றாக வேலை செய்து புகழ்பெற்றது. துப்பாக்கி பிரயோக எல்லைக்கு வெளியில்தான் எங்கள் வேலை என்று இருந்தும், செஞ்சிலுவை படையின் பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தும், நெருக்கடியான சமயம் வந்தபோது துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளும் போய் சேவை செய்யும்படி எங்களுக்கு கூறப்பட்டது. கூறப்பட்ட வரையறை நாங்கள் விரும்பி பெற்றது அன்று. துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள் நாங்கள் இருப்பதை அதிகாரிகள் விரும்பவில்லை. ஸ்பியன்காப் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் படைகள் முறியடிக்கப்பட்டதும் அந்த நிலைமை மாறிவிட்டது. ஜெனரல் புல்லர் ஒரு செய்தி அனுப்பினார். ஆபத்திற்கு உடன்பட நீங்கள் கடமைப்பட்டிராவிடினும், நீங்கள் அவ்விதம் செய்து போர்க்களத்திலிருந்து காயம்பட்டவர்களை கொண்டு வருவீர்களானால் அரசாங்கம் நன்றியறிதல் உள்ளதாக இருக்கும் என்று அச்செய்தி கூறியது. இதற்கு நாங்கள் தயங்கவே இல்லை. இவ்விதம் ஸ்பியன்காப் யுத்தத்தின் பயனாக நாங்கள் துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளாகவே வேலை செய்யலானோம். காயம்பட்டவர்களை டோலியில் வைத்து தூக்கி கொண்டு அந்த நாட்களில் நாங்கள் தினந்தோறும் 20-25 மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. காயமடைந்தவர்களில் ஜெனரல் உட்கேட் போன்ற போர் வீரர்களை தூக்கிச் சென்ற கௌரவமும் எங்களுக்கு கிடைத்தது.
2: 6 வாரங்கள் சேவை செய்த பிறகு எங்கள் படை கலைக்கப்பட்டு விட்டது. ஸ்பியன் காப்பிலும் வால்கிரான்ஸிலும் ஏற்பட்ட தோல்விகளுக்கு பிறகு லேடி ஸ்மித் என்ற இடத்தையும் மற்ற இடங்களையும் அவசர நடவடிக்கைகளினால் மீட்பதற்கு முயல்வதை பிரிட்டிஷ் தளபதி கைவிட்டுவிட்டார். இங்கிலாந்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் மேற்கொண்டு உதவிக்கு படைகள் வந்து சேரும் வரையில் மெதுவாகவே முன்னேறுவது என்று முடிவு செய்தார். எங்களுடைய சொற்ப சேவை அச்சமயம் வெகுவாக பாராட்டப்பெற்றது. இந்தியரின் கௌரவமும் உயர்ந்தது. எப்படியும் நாம் எல்லோரும் ஏகாதிபத்தியத்தின் புத்திரர்களே என்பதை பல்லவியாக கொண்ட பாராட்டு பாடல்களை பத்திரிகைகள் பிரசுரித்தன. இந்திய வைத்தியப்படையின் சேவையை ஜெனரல் புல்லர் தமது அறிக்கையில் பாராட்டியிருந்தார். இப்படையின் தலைவர்களுக்கும் யுத்த பதக்கங்களை வழங்கினார்கள். இந்திய சமூகம் அதிக கட்டுப்பாடு உடையதாயிற்று. ஒப்பந்த தொழிலாளருடன் எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டாயிற்று. அவர்களும் அதிகமாக விழிப்படைந்தார்கள்.
3: இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள், குஜராத்திகள், சிந்திகள் என்ற எல்லோரும் இந்தியரே, ஒரே தாய் நாட்டின் மக்களே
2: என்ற உணர்ச்சி இவர்களுடைய ஆழவேர் ஊன்றியது. இந்தியரின் குறைகளுக்கு இனி நிச்சயமாக பரிகாரம் ஏற்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிற்று. வெள்ளைக்காரரின் போக்கும் தெளிவாக மாறுதலை அடைந்துவிட்டது.

0: என்றே அச்சமயம் தோன்றியது. யுத்த சமயத்தில் வெள்ளையருடன் இந்தியருக்கு இனிமையான வகையில் நட்பும் ஏற்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான வெள்ளைக்கார சிப்பாய்களுடன் அப்பொழுது நாங்கள் பழகினோம். அவர்கள் எங்களுடன் நண்பர்களாக பழகினர். தங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் அங்கே இருப்பதை குறித்து நன்றியுள்ளவர்களாகவும் இருந்தனர். சோதனை ஏற்படும் சமயங்களில் மனித சுபாவம் எவ்வளவு உயர்ந்த விதத்தில் தென்படுகிறது என்பதற்கு நினைத்தாலும் இன்பம் தருவதாக உள்ள ஒரு சம்பவத்தின் உதாரணத்தை நான் இங்கே குறிப்பிடாமல் இருப்பதற்கில்லை. சீவிலி முகாமை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருந்தோம். லார்டு ராபர்ட்ஸின் மகனான லெப்டினன்ட் ராபர்ட்ஸ் அங்கே படுகாயமடைந்து இறந்தார். போர்க்களத்திலிருந்து அவருடைய சவத்தை தூக்கி வந்தது எங்கள் படையே. அன்று வெயிலின் புழுக்கம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தாகத்தினால் தண்ணீருக்கு தவித்து கொண்டிருந்தனர். தாகத்தை தணித்து கொள்ள வழியில் ஒரு சிற்றோடை இருந்தது. ஆனால் அதில் யார் முன்னால் இறங்கி தண்ணீர் குடிப்பது? வெள்ளைக்கார சிப்பாய்கள் குடித்துவிட்டு வந்த பிறகே நாங்கள் நீர் அருந்துவது என்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் அவர்கள் முன்னால் போகவில்லை. முன்னால் இறங்கி நீர் அருந்துமாறு எங்களை வற்புறுத்தினர். இவ்விதம் யார் முன்னால் போய் தண்ணீர் குடிப்பது என்பது பற்றி கொஞ்ச நேரம் அங்கே மகிழ்ச்சி தரும் போட்டியே நடந்தது. சமூகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் அந்த சமூகத்திற்கு பயப்படாதவராக இருப்பதை சகித்து கொண்டிருக்க என்னால் எப்பொழுதுமே முடிவதில்லை. சமூகத்தில் இருக்கும் குறைபாடுகளை மறைப்பதையோ அக்குறைகளுக்கு உடந்தையாக இருப்பதையோ நான் எப்பொழுதுமே வெறுத்து வந்திருக்கிறேன். சமூகத்தின் குற்றங்குறைகளை போக்கிக் கொள்ளாமல் அதன் உரிமைகளை பெற மாத்திரம் போராடுவதும் எனக்கு பிடிக்காது. இந்திய சமூகத்தின் ஒரு குறையை குறித்து அதன் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு வந்தது. அக்குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மையில்லாமலும் இல்லை. ஆகையால் நான் நேற்றாளில் குடியேறியது முதல் அக்குற்றச்சாட்டிலிருந்து நம் சமூகத்தை விடுவிக்க முயன்று வந்தேன். இந்தியர் சுத்தத்தை குறித்து கவலைப்படாதவர்கள். தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுவதில்லை என்று இந்தியர் மீது குறை கூறப்பட்டது. சமூகத்தில் முக்கியமானவர்களான இந்தியர்கள் தங்கள் வீடு வாசல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள முன்னமேயே ஆரம்பித்து விட்டனர். ஆனால் டர்பனில் பிளேக் ஏற்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்ட போதுதான் வீடுதோறும் சென்று பார்க்க ஆரம்பித்தோம். இதில் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று நகரசபை உறுப்பினர்கள் விரும்பினர். ஆகவே அவர்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் அங்கீகாரமும் கிடைத்த பின்னரே இந்த வேலையில் இறங்கினோம். எங்கள் ஒத்துழைப்பு அவர்களுடைய வேலையை எளிதாக்கியதோடு எங்களுடைய சிரமங்களையும் குறைத்தது. ஏனெனில் தொத்து நோய்கள் பரவும் போதெல்லாம் நிர்வாக அதிகாரிகள் வெகு சீக்கிரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறார்கள். கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து கொள்ளுகின்றனர். தங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் அவர்கள் அதிக கடுமையாக நடந்து கொள்ளுவதும் பொதுவான வழக்கம். இந்திய சமூகம்தானே வலிய சுகாதார முறைகளை அனுசரிக்க முற்பட்டதால் இப்படிப்பட்ட கொடுமையில் சிக்காமல் மீண்டது. ஆனால் எனக்கு வருந்தத்தக்க அனுபவங்கள் சில ஏற்படாது போகவில்லை. உரிமையை கோருவதில் சமூகத்தின் உதவியை பெறுவது எளிது. ஆனால் சமூகம் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்பதில் அதே சமூகத்தின் உதவியை நான் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது என்பதை கண்டேன். சில இடங்களில் அவமதிக்கப்பட்டேன். மற்ற இடங்களிலோ என்னிடம் மரியாதை காட்டினார்கள். ஆனால் நான் கூறிய யோசனைகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. தங்களை சுற்றியுள்ள இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் முயற்சி எடுத்துக் கொள்வது மக்களுக்கு அதிக கஷ்டமாகவே இருந்தது. இந்த வேலைக்கு அவர்கள் பணம் செலவு செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கே இல்லை. அளவற்ற பொறுமையினாலின்றி இந்த மக்கள் எந்த வேலையும் செய்யும்படியாக செய்வது முடியாத காரியம் என்பதை மற்றெல்லாவற்றையும் விட இந்த அனுபவங்கள் எனக்கு நன்றாக போதித்தன. சீர்திருத்த வேண்டும் என்ற கவலை சீர்திருத்தக்காரருக்குத்தான் உண்டு. சமூகம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர் சமூகத்தினிடமிருந்து எதிர்ப்பையும் வெறுப்பையும் உயிருக்கே அபாயமான கொடுமைகளையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. சீர்திருத்தக்காரர் தம் உயிரினும் முக்கியமானது என்று கருதும் ஒரு சீர்திருத்தத்தை மிகவும் பிற்போக்கானது என்று கூட சமூகம் கருதிவிடலாம் அல்லவா?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ளார்.

0: உள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 15 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
2: ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை, புதுச்சேரி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு பாலூட்டும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ ரெண்டு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து அந்த தாய்ப்பால் வந்து போதுமானதா, இல்ல வந்து அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பால் கொடுக்கணுமா அப்படின்றத கேட்பாங்க. பிளஸ் குறைமாதத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, சோ எப்படி வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தாய்ப்பால் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு தாய்ப்பால் அகற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அம்மாக்கு சுரக்கும். சோ வந்து ரெண்டு குழந்தை இருந்தாலுமே, ட்வின்ஸ் இருந்தாலுமே, ரெண்டு குழந்தையுமே குடிக்கும் போது அவங்களோட தேவைக்கு ஏற்றபடி அந்த அம்மாவோட உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நிறையவே வந்து தாய்ப்பால் வந்து இரட்டிப்பு மடங்கா சுரக்கும். அடுத்து என்னன்னா, குழந்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு தாய்ப்பால் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ ஒரு இரட்டை குழந்தை இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வைக்கும் போது இன்னொரு குழந்தை அழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ அம்மா வந்து தூக்கமே இருக்காது. சோ தூக்கமே இல்ல
5: அம்மா வந்து சாப்பாடுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவங்களோட தாய்ப்பால் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அதிக கலரிஸ் வந்து பேர்ன் ஆகிறதுனால அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதோடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுற மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா குடிச்சு ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஃபீட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும். நிறைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், குழந்தை வந்து குறை மாதத்தில் பிறந்துருச்சு, என்னோட குழந்தை வந்து பால் நல்லா குடிக்குமா அப்படின்றது வந்து குறை மாதத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டவுட். 34 வாரத்துக்கு மேல பிறந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் மெச்சூர் ஆயிருக்கிறதுனால அவங்க நேரடியாவே

0: வந்து பாலை வந்து குடிக்கலாம், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை மாதிரியே அவங்க வந்து தாலை வந்து நேரடியாகவே வந்து குடிக்கலாம். 34 வாரத்திற்குள்ள இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து நேரடியாக வந்து பால் குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லேயோ பாலாடையிலையோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இனிஷியலாக பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சப்ப விட்டு பால் அம்மா வந்து நேரடியாக கொடுக்குறபடி செய்யலாம். ஸோ 28 வாரம் மிகவும் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 28 வாரத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்க முதல்ல வந்து எடுத்தோடனே பால் கொடுக்காம நம்ம வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் கொடுப்போம். ஸோ 34 வாரத்திற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் நேரடியாக தாயிடம் பால் குடிக்கலாம். ஸோ 28 34 வாரம் வரைக்கும் பிறந்த குழந்தைகள் வந்து உடல் எடை அதுக்கப்புறம் அந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன்லேயோ பால் ஆடையிலையோ இல்லை டியூப்லேயோ வந்து பால் கொடுத்து அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக பால் கொடுக்குறது பழக்கப்படுத்துவாங்க. 28 வாரத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு முதல்ல ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா தாய்ப்பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தாய்ப்பாலை வந்து கொடுக்க வைப்பாங்க. குறை மாதத்தில் பிறந்த குழந்தை வந்து என் குழந்தை ரொம்ப வந்து எடை கம்மியா இருக்கு, அவங்களுக்கு வந்து போதுமான சத்து வந்து என்னோட தாய்ப்பாலே கிடைக்குமா அப்படின்னு நிறைய மதருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ப்ரீ டேர்ம் மில்க் குறை மாதத்தில் பிறந்த அந்த குழந்தையோட தாய்க்கும் ஒரு டேர்ம் மில்க் நிறை மாதத்தில் பிறந்த குழந்தையோட தாய்க்குமே வந்து தாய்ப்பால் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆக்சுவலாக தான் நேச்சரோட அழகே அதுதான். ஸோ வந்து குழந்தைக்கு ஏற்றவாறு தாய்ப்பால் மாறும். ஸோ ப்ரீ டேர்மா பிறந்த குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு சுரக்கக்கூடிய பால் வந்து அவங்களுக்கு தேவையான மூளை வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எல்லா சத்துக்குமே வந்து ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ வந்து ப்ரீ டேர்ம் மில்க்கும் அந்த நியூட்ரிஷன் பிளஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான அளவு தான் இருக்கும். ஸோ வந்து குழந்தைக்கு ப்ரீ டேர்மா இருந்தாலுமே தாய்ப்பால் மட்டுமே போதும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
2: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு பாலூட்டும் முறை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே தி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31 21 நொடிகள். என்னதான் ஒரு பக்கம் பரபரப்பா டென்ஷனா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே நம்ம எஃப்எம் ரெயின்போல ஒலிபரப்பாகக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு அப்படியே கூலா டைம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலைகளை செய்யும் பொழுது அப்படி வரும் பாருங்க ஒரு ரிலாக்ஸ், சொல்றதுக்கு சான்ஸே இல்லப்பா. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, நினைவு கூறும் தினமா கடைபிடிக்கப்படுது. பதில மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா அப்படியே எல்லாருடைய பேரையுமே கட கட கட கடன்னு நம்ம வந்து படிச்சிடலாம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியில இருக்கக்கூடிய வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில சீக்கிரமா சொன்னீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்கீங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியுடைய எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பதில மட்டும் சென்ட் பண்ணுங்க சரியா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாஸ்ட்

அந்த சூட்டுக்கு நான் வந்தது ஜோதிக்கு நான் இப்படி ஜோடு அந்த சூட்டுக்கு நான் வந்தது.

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, நேயர்களே. சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல், சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்றம் நிகழ்ச்சி வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று

நான்கு மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். சரி, ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டாச்சு. அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா, வணக்கம் மக்களே, ஷோவுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஃபி குவஸ்டின் தான். தேசிய கைத்தறி தினம் எந்த இயக்கத்தை நினைவு கூறும் தினமா கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ சீக்கிரமா போயிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு வருது கேட்கலாம். தாராள பிரபு திரைப்படத்துல இருந்து கேட்டு ஆட்டம் போடலாமா?

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, இப்ப எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். பொதுத்துறை யூனியன் வங்கியில காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேனேஜர் 163, சீனியர் மேனேஜர் 153, தலைமை மேனேஜர் 52, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 20 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 388 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு துறையில பட்டப்படிப்பு, பிஇ, எம்எஸ்சி, எம்பிஏ தேர்ச்சி பெற்று இருக்கணும். இதுக்கான வயது வரம்பு என்னப்பா அப்படின்னா, 22 50 இருக்கணும். தேர்ச்சி முறை எப்படி அப்படின்னாக்கா, ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலமா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் என்னப்பா அப்படின்னா, பொது பிரிவினருக்கு ரூபாய் 1000

180 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 177 தான். இதெல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 3 நாள் தான் இருக்கு. இன்னையிலிருந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு 4 டேஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதம் 10ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. இதெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா, எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க, ஒண்ணுமே இல்லை. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in அப்படின்ற இணையதள முகவரியில நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படியே விட்டுடக்கூடாது, சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க ஓகேவா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. டைம் கரெக்டா 7:48, 15 ஆயாச்சு. இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெல்லி ESICல மொத்தம் 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுஹாத்தி 188, பிரபலி 81 உட்பட மொத்தமா 2,218 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்னப்பா அப்படின்னாக்கா, பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம் இதுதான். சோ மறுபடியும் சொல்றேன், பிஎஸ்சி நர்சிங்.

0: 81 உட்பட மொத்தமாக வந்து 2218 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்னப்பா அப்படின்னாக்கா பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம் இதுதான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம் அப்படின்றது தான். இதெல்லாம் சொல்லியாச்சு, இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 13/8/2026 படி 18-30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னாக்கா ரூபாய் 3000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 2400. இன்னும் எங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்குப்பா, இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. aimsexams.ac.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் வந்து வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், aimsexams.ac.in.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

இன்னைக்கான ஃபேஸ்புக் குவஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய கைத்தறி தினம் எந்த இயக்கத்தை நினைவு கூறும் தினமாக கடைபிடிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?

ஃபர்ஸ்ட் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, சுதேசி இயக்கம் அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். கொழுமங்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம், இவங்க வந்து காலை வணக்கம் அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்கும் வந்து காலை வணக்கம். சென்னையிலிருந்து சுகன்யா, பரத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து திருவாரூர்லேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, இவரும் வந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கம். நெய்வேலியிலிருந்து நந்தகுமார், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லியாச்சு, சரியான பதிலையும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததா எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீது, சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சென்னையிலிருந்து அன்புராணி, சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. முல்லக்காடிலிருந்து பாபு, சரியான பதில சென்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சண்முகம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சரியான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததா கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலையும் வந்து கூட வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சரியான பதில சென்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, ஷோடைய எண்டுக்கு வந்தாச்சு. நாங்களும் வந்து சரியான பதிலை சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டி மடம்லேருந்து கார்த்திகேயன், மதுரை சோ ஷண்முக சுந்தரம், கருப்பணன்றங்க சாமி வந்து கலர்ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். தில்லை விழாளன் ராஜன், இவரும் வந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து சரியான பதிலை வந்து சென்ட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். உங்கள் எல்லாருக்கும் காகவுமே இப்ப ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். இன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி ஒவ்வொரு இந்தியரும் இந்நாளை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர், தங்களது கைகளால் துணிகளை உருவாக்கும் நெசவாளர்களின் குடும்பத்தினருக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அப்பகுதியில் தள்ளுவண்டியில் உணவு கடை நடத்தி வந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இத்தகவலை அறிந்தவுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை எந்த பள்ளியிலும் சேராதவர்கள், அண்மையில் 10ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்படவுள்ளது. இன்றும் வரும் 10ஆம் தேதியன்றும் இக்கலந்தாய்வு குருசுக்குப்பம் ஸ்ரீ NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. காரைக்கால் பகுதியிலுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள், இதுநாள் வரையில் எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளதாக மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் ஜெயா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் 8:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். யாரு சொல்றா? ஆர்ஜே சாண்டி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. காலையிலே பரபரப்பா

0: ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. பாண்டிச்சேரியோட பல பரிமாணங்கள் இருக்கு. ஒயிட் டவுன் பீச் அப்படின்னு ஒரு பரிமாணம் இருந்தாலும், பிரெஞ்சு கலாச்சாரம், தமிழ் குடியிருப்புன்னு நிறைய கலாச்சாரம் இருந்தாலும், நாம கடந்து போற பல பகுதிகளோட பல விஷயங்கள் நமக்கே நிறைய தெரியறதில்ல. அது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்ததான் நான் ஸ்டுடியோல இருந்து ரெடியா இருக்கேன். அப்ப யாரு எங்க எந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விளம்பர இடைவேளை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: கேட்டாச்சா யாரு எங்க எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்னு நானும் ஆவலா இருக்கேன். வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் தண்டி. ஓபனிங் தான் பலமா குடுத்துருக்கீங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஒரு நிகழ்ச்சி, நம்ம வந்திருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பாரம்பரிய அம்சங்கள் அப்புறம் நிறைய சுத்தி சுத்தி இருக்கிற ஊரு நம்ம அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். தாண்டி சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ்னு பரபரப்பா போய்கிட்டு இருக்காங்க. அந்த பரபரப்புல ஒருத்தர் புடிச்சு நிறுத்த வச்சிருக்கிறோம், அவங்கள்ட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: நீங்க உங்க பேர் என்ன?
5: பேர் அந்த சார்.
4: நீங்க இந்த ஊர் தானா?
5: அரிக்கல் மேடு, சின்ன வீராம்பட்டினம், அப்புறம் வந்து நம்ம சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் இருக்கு. இதை தாண்டி நமக்கு வந்து சுற்றுலாவை தாண்டி அரியாங்குப்பம்ன்றது பாரம்பரியமும் பழமையும், அது மட்டும் இல்லாம ஆன்மீகம், இது எல்லாமே கலந்த ஒரு இடமா தான் அரியாங்குப்பம் நாங்க எல்லாருமே பாக்குறோம்.
4: சரி சார், இப்ப அரியாங்குப்பம் வரதுக்கு வெளியூர்ல இருந்து வராங்க, எப்படி வருது?
5: நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, நீங்க தென் மாவட்டங்கள் வழியா வரவங்க எல்லாருமே கடலூர் மார்க்கமா வரலாம். நீங்க வட மாநிலங்கள்ல இருந்து வரவங்க எல்லாருமே புதிய பேருந்து நிலையம் வந்துட்டு அங்க இருந்து நமக்கு வந்து நம்ம ஊருக்கான பேருந்துகள் வந்து வீராம்பட்டினம் பேருந்துகள் வாயிலாகவும் வரலாம். இல்ல நீங்க கடலூர் பேருந்துகள்ல ஏறினாலும் அரியாங்குப்பம் நிறுத்தத்துல நிறுத்துவாங்க, நீங்க தாராளமா இறங்கி வந்துடலாம்.
4: ஓகே. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க பல வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு சில மெமரிஸ் இருக்கும் அதெல்லாம்?
5: இங்க எனக்குன்ற மெமரிஸ் நான் வந்து பெட்டி செல்வார் மேல்
4: உங்களோட நினைவுகள்.
5: என்னோட நினைவுகள்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த அரியாங்குப்பம் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு நகரத்துக்கு இணையான வளர்ச்சியும் ஒரு இதுவுமே நீங்க பாக்கலாம். ஆனா நான் வளர்ந்த காலகட்டங்கள்ல வந்து இவ்வளவு எக்ஸ்போஷரும் இவ்வளவு ஒரு இதுவும் வந்து நம்ம அரியாங்குப்பத்துக்கு கிடையாது. சுற்றுலாவுக்கு பிறகுதான் எங்க அரியாங்குப்பம் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னு நாங்க
4: நம்புறோம். ஓகே சரி சார். ஓகே, இப்ப இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஊர்ல என்ன முக்கியமா சொல்ல போறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப வந்து சுண்ணம்பா இருக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து இது இருக்குன்னு சொன்னீங்க, கோவில் பிரசித்தி பெற்றதெல்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கு?
5: நமக்கு வந்து சான்றுகள் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ரொம்ப பழமையான இடமா நம்ம பாக்குறது வந்து
4: அரிக்கன்மேடுதான்.
5: 14ஆம் நூற்றாண்டுல இருந்து ரோமானியர்களோட வணிகமும் பார்மானியர்களோட வணிகமும், அது மட்டும் இல்லாம பல வணிகர்கள் பல இதெல்லாம் நமக்கு சான்றுகள் இங்க கிடைச்சிருக்கு. பல்லவ மன்னர் நம்மளை ஆண்டதுக்கான சான்றுகள் இங்க கிடைச்சிருக்குது. இதை தாண்டி நமக்கு இன்னும் பழமையா இருக்கிறது வந்து நம்மளோட மாதா கோவில் தான். 1690 அர்மானியர்கள் அதாவது கட்டப்பட்ட அந்த தேவாலயம் வந்து அது ரோமானியர்களோட கட்டிட கலையை வந்து பரிணாமிக்கிற வகையா ரெண்டு ட்வின் கோபுரம் வடிவில வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ரோம் நகரத்தை தாண்டி நீங்க இங்கதான் பார்க்க முடியும். வேளாங்கண்ணி மாதாவுக்கு இணையான சிறப்பு உள்ள மாதா நம்மளோட ஆரோக்கிய
4: அன்னதான். இந்த ஊர்ல எல்லா வசதிகளும் இருக்கா? ஸ்கூலு, காலேஜ், என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு? இப்ப நம்ம வந்து கரெக்டா அரியாங்குப்பத்துல இந்த வீராம்பட்டினம் போற ரோட்டுக்கிட்ட நம்ம நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படியே நம்ம காலை மார்க்கமா நமக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ்

0: காலேஜ் விஷயம் எது எது என்னென்ன?
1: இங்க வந்து ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ்மே நமக்கு அரியங்குப்பத்துல இருக்கு. இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டரிங் காலேஜஸ் இருக்கு, ரெண்டு கேட்டரிங் காலேஜஸ் இருக்கு. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துல ரத்தப்பிரியா காலேஜ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம காவல்துறை மற்றும் நீதித்துறைக்கான படிப்புகள் சொல்லிக்கிற ஒரு கல்லூரி வளாகமா அது அமைஞ்சிருக்கு.
0: இந்த ஊரை பத்தி நிறைய சொன்னீங்க, நிறைய நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கிளம்புற அவசரத்துல உங்களை பிடிச்சி நிறுத்தி வச்சு உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தோம், நீங்களும் எங்களுக்கு அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு நம்ம அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசி இருக்கோம். நமக்கு நம்ம நேயர் நிறைய பேசினாங்க, சூப்பராவே பேசினாங்க. நம்ம இன்னும் நிறையவே பேசுவோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம புதுவை நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 8:31. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சந்தியா அரியங்குப்பம் பகுதியில் இருக்கிறவங்க கூட சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க, என்ன மாதிரியான தகவல் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்கன்றத கேட்கலாம்.
3: நேர்களே, இன்னைக்கு நம்ம அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம நேர் வந்து பேசிட்டு போனாங்க. இப்ப நம்ம கூட ஒரு குட்டி நேயர் லைன்ல இருக்கிறாங்க, கேட்கலாம். சார், உங்க பேர் என்ன?
4: நடந்தது மறக்க முடியாத வீட்டுக்கு தெரியாம பண்ணது ஏதாவது இருக்கா? அதெல்லாம் பண்றீங்க? குட் பை அண்ணிங்க. ஓகே, ரைட்டுப்பா. இந்த ஊர்ல உங்களுக்கு வேற என்னென்ன இடம் தெரியும், என்னென்ன ஸ்பெஷல், எதுக்கெல்லாம் போவீங்க? ஒரு திருவிழா, ஒரு சிக்கலாம் இடத்துலாம் போவீங்க?
5: மலையாள குழந்தைங்க இந்த கோயில்
4: ஓகே ஓகே. எப்படி ஜாலியா இருக்குமா? எப்படி
5: கிடையாது அது எல்லாரும்.
4: ஓகே ஓகே, சரி. இந்த ஊர் வந்து நம்ம அரியாங்குப்பத்துல இருக்கோம் இல்லையா, அரியாங்குப்பத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? அப்படியா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஸ்கூலை கிளம்பிக்கிட்டே இருக்காரு. நம்ம இப்ப ஒரு குட்டி நேயரோட பேசணும். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திருச்சி வருவோம். இது எஃப்எம் 102.8.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று 7/8/2026 பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்ற தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: நேரம் 8:40. நம்ம புதுவாய் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ 102.8 அரியங்குப்பத்துல இருக்கிறத பத்தி சிறப்பா சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள். அந்த வகையில இப்ப யாருக்கிட்ட பேச போறாங்க தெரிஞ்சலாம். ஓவர் டூ.
3: ஹலோ, வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.8 இல்ல. நம்ம இன்னைக்கு அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா கடலு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பார் இருக்கு, அப்புறம் அது இருக்குன்னு நிறைய ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ம கூட இன்னொரு சார் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், சிவசங்கரன். ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய அரிக்கன்மடி துறைமுகத்துல யவனர், திரைச்சர்கள், ரோமானியர்கள் வணிக திருவிழா கப்பலில் வந்து இறங்கி இறங்கிய துறைமுகம் கும்பகார் துறைமுகத்துக்கு இணையானது.
3: இந்த ஊர்ல சுவாரஸ்யமா என்ன இருக்கு? நீங்க எத்தனை வருஷமா
4: இந்த ஊர்ல இருக்கீங்க? வந்து ஒரு 6 வருஷமா இருக்கிறேங்க. தென்மராக்கணி மாதா கோயில் 140 வருஷம் பழமையானது. மங்களாபரணி ஆறு ஊருக்கு செட்டில் ஓடுகிறது.
3: சரி சரி சார், இந்த ஊர்ல நீங்க இத்தனை வருஷமா இருக்கிறீங்க, உங்களோட ருட்டீன் என்ன? இந்த ஊர்ல என்ன விழாக்கள் நடக்கும்? இந்தாண்ட வந்து பீச் இருக்கு, அந்த பக்கம் பண்டி, இந்த ஊருக்கு எப்படி வர்றது? எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா விழாவரியா சொல்லுங்க.
4: இந்த ஊரு புதுச்சேரியில இருந்து வரலாம், 4 கிலோமீட்டர் புதுச்சேரியில இருந்து. முக்கியமா இந்த மாதா கோயில் திருவிழா நடக்கும், அதுக்கப்புறம் வீராம்பட்டம் அந்த கடற்கரை ஓரமா உள்ள மீனவர் பகுதியில வந்து செங்கிலீர் மாரியம்மன் கோயில் திருவிழா விசேஷமானது. அது 1 மாதம் நடக்கும் சார், மாடி மாதம் ஃபுல்லா நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க.
3: சரி சார், ரைட்டு. நீங்க வந்து இப்ப இந்த ஊர்ல இருக்கீங்க, இவ்வளவு நாளா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஊருக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னா என்ன
4: இருக்கு? சுனாமி ஞாபகம் இருக்கிறது. சுனாமியில ஏதோ கடல் வந்து அலை கொஞ்சம் உயரமா வந்ததுன்னா சொன்னாங்க. சுனாமின்னு தெரியாது, ஒரு 7:45 இருக்கும். குழந்தைங்களை ஒரு 3 குழந்தைகளை கூப்பிட்டு கடலுக்கு போனோம். போயிட்டு இந்த கடல் ஓரம் அலையில எப்போதும் போல விளையாடிருந்தோம். அப்புறம் ஏதோ போலீஸ் வந்து போகணும்னு சொன்னாங்க, வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பெரிய அலை வந்து ஒரு 15 அடிக்கு உயரத்துக்கு மேல வந்தது. ஒருவேளை அவங்க போலீஸ் எச்சரிக்கைனா எங்களுக்கு ஈத்து போயிருக்கோம்.
3: அதுக்கப்புறம்
4: 4 குழந்தைங்களும் எண்ணெய் ஈத்து சேர்த்து ஈத்து போயிருக்கோம்.
3: இந்த ஊரை பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அரிசி மேடு சொல்லுவீங்க, அப்புறம்
4: வேற என்ன விஷயம்? 6 மணி 6

0: கடல்ல கலக்கிற இடத்துல சுண்ணாம்பு ஆறு படகு குழாம்பு இருக்குது. படகு போக்குவரத்து எல்லாம் சுற்றுலா தலமா முக்கியமான தலமா இருக்குது. இங்க ஸ்கூல் வந்து மிக 100 வருடத்துக்கு முந்தைய அரசாங்க ஸ்கூல் இருக்குதுங்க. வேற என்ன
1: இங்க வந்து உங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் எப்படி எல்லா ஊருக்கும் போக்குவரத்து ஸ்கூலுமே இருக்குதா நிறைய இருக்குதா?
0: தனியார் பேருந்துல இருந்து கடலூருக்கு போற முக்கியமான வழிச்சடம் இது. கடலூர் பஸ் கும்பகோணம் காரைக்கால்ல இருந்து தஞ்சாவூர் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போற பஸ் போக்குவரத்து எந்த அதிகமா இருக்கும் அதுல எந்த குறையும் இல்லைங்க. மாநில போக்குவரத்து பஸ் நிறைய ஓடிட்டு இருக்குது. போக்குவரத்து பத்தி இங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா சிறப்பான அமைச்சு.
1: நீங்க வந்து 60 வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க. நீங்க அப்ப இருந்ததுக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு?
0: அப்போ வந்து சாலை போ எல்லாம் அந்த அளவு வாகனம் போகிறது மாதிரி குறுகல தான் இருக்கும். அப்போ போன நடந்து தான் போவாங்க. அதிகமா போன சைக்கிள்ல போவாங்க யாராவது. குதிரை வண்டிகள்லாம் நிறைய நான்
1: பார்த்துருக்கிறேன்.
0: இப்போ பார்க்க முடியல. நான் அந்த ரோடு மூலையெல்லாம் வந்து குதிரை வண்டி நிற்கும். குதிரை வண்டியில் தான் போக்குவரத்து இருக்கும். கொஞ்சம் வசதி படிச்சவங்க மாட்டு வண்டியில போவாங்க. மீதி எல்லாம் நடந்து தான் போவாங்க. சாலைகள்லாம் இந்த மாதிரி கிடையாது. நாங்க பக்கத்து ஊருக்கு போவோம். வில்லினூருக்கு ஆற்று வழி தான் இறங்கி போவோம். மணல்ல நடந்து போவோம். அது அந்த இருந்தா நினைகள். அது அதுவும் இல்லாம இப்போ வந்து அணை கட்டாங்க, தண்ணி தேக்கி வச்சாங்க விழிப்புணர்வு வந்து. அப்பெல்லாம் கோடை காலத்துல வந்து ஆறு வறண்டு மணல்ல தான் நடந்து போவாங்க எல்லாம். காலம் அப்படியே மாறி போச்சு. விழிப்புணர்வு வந்து வேலை மழை நீர் தாக்கம் அது இதுன்னு வச்சு நல்ல விதமா மெயின்டைன் பண்றாங்க. அப்போ வந்து விவசாயத்தை தான் நம்பி இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் செயற்கையா ஆகிப்போச்சு. விவசாயத்தை மட்டும்ல மற்ற துறையை நம்பி வந்ததால கல்வியை பத்தி எந்த ஒரு குறையும் இல்ல. அப்பெல்லாம் அரசாங்க ஸ்கூலுக்கு தான் போகணும். காலேஜ் போகணும்னா இங்க எதுவும் காலேஜ் கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இங்க இருக்கும் லாஸ்பேட்டையில. இல்ல இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் போகணும். மதுரை யூனிவர்சிட்டி காரைக்குடி இங்க தான் போகணும். சேலம் வேற எங்கேயும் காலேஜ் எல்லாம் கிடையாது. படிப்புன்றது இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் வந்து எல்லாரும் படிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு தூரம் போய் படிக்கிற யாரும் படிக்க போறது இல்ல.
1: பக்கத்துல
0: வந்தாலும் எந்த படிப்பு அப்பெல்லாம் வந்து இப்போ காரைக்குடியோ இந்த சேலம் போயிட்டு படிக்கணும்னா போகவும் முடியாது. இப்ப ஸ்கூலுக்கே கூட இப்ப அந்தந்த ஸ்கூல்ல இருந்து பஸ் எல்லாம் அனுப்புறாங்க. லீவு கொண்டு வந்துட்டு திரும்ப கூட்டம் வர மாதிரி எல்லாம் வசதி பெருகி போச்சு. இப்ப படிப்புக்காக நம்ம எந்த
1: உயர்கல்வி
0: ஆமா படிக்க முடியாது. யாரும் உயர்கல்வியை படிக்கிறதுக்கு வாய்ப்பு நினைச்ச கல்வியை படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் பெருகி போச்சு. அந்த குறிப்பா வெற்றி விகாஸ் என்ற
1: என்ன உங்களுக்கு வேற என்ன ஒரு நல்ல அனுபவங்கள் இந்த ஊர்ல இருக்கு? என்னோட நண்பர்களோட இந்த அனுபவம் இருக்கு, குடும்பத்தோட இந்த இடத்துக்கு போனேன் இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள் இருக்குதா?
0: வேற ஒண்ணும் இல்ல. நாங்க திரும்ப குழந்தைகளை வீட்டுல கூட்டினா நெய்வேலிகளை ஒரு சுரங்கத்துலாம் போய் பார்த்து வருவோம். வேற
1: மாதா கோவில்

0: குறிப்பா எதை பத்தீங்க?
1: உங்களுக்கு இந்த ஊருக்கும் இருக்கிற ஒரு 60 வருஷ தொடர்பு எப்படி இருக்கு?
0: இது எங்க அம்மா பிறந்த ஊருன்றதால நாங்க சின்ன 5 வயசுலேயே வந்து போற ஊர் இருக்கு. அதனால எனக்கு பிறந்த ஊர் மாதிரியே இந்த ஊர் ரொம்ப பழக்கமான ஊர். ஜனங்கள்லாம் பாதி ஜாதி பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய ஊர் இது. ஒருத்தவங்க நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிறப்பான மக்கள் வாழக்கூடிய இடம், போட்டி போறாம இல்லாத ஊர் இது.
1: சரி ஓகே.

0: பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய ஊர் இது. ஒருத்தவங்க ஒருத்தவங்க நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிறப்பான மக்கள் வாழக்கூடிய இடம், போட்டி போறாம இல்லாத ஊர் இது.
1: இப்ப வந்து இந்த ஊருக்கு வந்து நம்ம அரியங்குப்பத்துக்கு வரணும்னா தாண்டியில இருந்து அப்படியே வரலாம், அப்புறம் இப்படி கடலுக்குல இருந்து வரலாம், கடலூர்ல இருந்து போற வழியில இறங்கணும். எங்க இருந்து சார், எங்க எந்த இடம்னு சொல்லி எப்படி இறங்குறது, எப்படி இந்த பக்கம் போறது, எப்படி வர்றது?
0: பாண்டிச்சேரி எந்த ஊர்ல வேணாலும் பாண்டிச்சேரியில இறங்கிடலாம். பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போற பஸ்லயோ, காரைக்கால், கும்பகோணம் எந்த போற பஸ்ல போனாலும் தெற்கு நோக்கி வரணும். பாண்டியில இருந்து வரணும்னா இல்ல, கடலூருக்கு வந்துட்டா அங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி வரணும். பாண்டியில இருந்து வரணும்னா, இது கடலூர்ல இருந்து வரணும்னா, கடலூர்ல இருந்து வரணும்னா 17 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி வரணும். பாண்டிச்சேரியில வந்தா 4 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி மூவ் பண்ணணும்.
1: இன்னைக்கு அரியாங்குப்பத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகா வந்து இந்த ஊரை பத்தி நிறைய பேசுங்க. ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நேரில் நம்ம இன்னைக்கு அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு இங்க இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க சந்தியா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:55 நேர்கள் கேட்கலாம்.
1: சைபால், புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் இன்று ஒரு தகவல்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால்,
3: சைபால். தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை, புதுச்சேரி.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னு. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றதுக்கு குரங்கு சொல்லிச்சான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளா. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு அல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்றுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு 2 பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழ

0: ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொருமா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாம நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை சைபால் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி ஒவ்வொரு இந்தியரும் இந்நாளை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர், தங்களது கைகளால் துணிகளை உருவாக்கும் நெசவாளர்களின் குடும்பத்தினருக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11 வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை எந்த பள்ளியிலும் சேராத மற்றும் அண்மையில் 10 வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. இன்றும் வரும் 10 தேதியன்றும் இக்கலந்தாய்வு குருசுக்குப்பம் ஸ்ரீ NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி திரையக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழாவை திரைப்பட இயக்குநர் திரு ஹரிஹரன் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். இத்திரைப்பட விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இன்று தென்கொரியாவின் ஆசனில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி ஷர்மா மற்றொரு இந்திய வீராங்கனையான ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ஜப்பானின் முதல்நிலை வீராங்கனையான ஹினா அகேச்சியை எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் காராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை மலேசியாவின் மான் வெய் சோங் சோ ஹூய் இக் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:13. நேயர்கள் கேட்ட ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் தான். உங்க போன் எடுங்க, எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7598510505 இந்த நம்பருக்கு. கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரு, ஊர், இது எல்லாத்தையும் தெளிவா டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து, கும்பகோணத்திலிருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்களுடைய விருப்பமான பாடல் வருது கேட்டு

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: புதுச்சேரி அரசு நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கோவையிலிருந்து சிவசுப்பிரமணியன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா தேனியிலிருந்து செந்தில்குமரன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நொடிகள் நீங்க கிட்ட ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 கூடவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரு ஊர் இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி நான் சொன்ன மாதிரி FM ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் FM ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சென்னையில இருந்து ஸ்னேகா பிரதாப் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க ஜிப்சி திரைப்படத்திலிருந்து.

நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கஞ்சனூர்லிருந்து திலகவதி, அருமைதுரை, விக்னேஷ், ஆர்த்தி, சதீஷ், அருந்ததி விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசியுங்கள்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியெல்லாம் இருந்துதான். அண்ணாத்து திரைப்படத்திலிருந்து விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தங்கலான் படத்திலிருந்து விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து சேப்பு விஜயராகவன்.

நேயர் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து சாங்ஸ் வந்து கேட்டுட்ருந்தாங்க. பட் இந்த ஒன் ஹவரில் எல்லாருக்கும் வந்து பாடல் கொடுக்க முடியல அப்படின்றது வந்து எனக்கும் வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் எல்லாருடைய சாங்கையும் வந்து ப்ளே பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு சிலருடைய பேருடைய சாங்ஸை தான் வந்து நான் வந்து ப்ளே பண்ணேன். யார் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் இன்னும் வந்து சாங்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தேவிகாபுரம் வீரமணி, பண்ருட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், கோவையிலிருந்து செல்வராஜ், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், புவனகிரியிலிருந்து சக்திவேல், ராம்பாக்கத்திலிருந்து ரமணி, கடலூர் ஊட்டியிலிருந்து சுரேஷ், ஏலவனாசூர் கோட்டையிலிருந்து ராஜேந்திரன், புதுவையிலிருந்து செல்வி வைத்தீஸ்வரி, கடலூரிலிருந்து சோனாட்சி சிவகுமார், திட்டக்குடியிலிருந்து செல்வராசன், அன்னை ஐயப்பா, வில்லிவாக்கம் குபேந்திரன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குளஞ்சாவடி பாலமுருகன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருங்கட்டூர் ராஜேந்திரன், விழுப்புரம்லிருந்து தமிழ்ச்செல்வி, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, கடலூரிலிருந்து சந்திரமோகன், பொன்னியம்மேடிலிருந்து வண்ணை கணேசன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, சென்னையிலிருந்து சூரியமூர்த்தி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து விருப்பமான பாடலை கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பாராட்டுக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, பாடலே வந்து நம்ம ஒலிபரப்பில் அப்படின்னாலும் பாடல்கள்லாம் அனுப்பி நம்மளுடைய சாங்கும் வந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி, உங்களை வந்து எப்பவுமே வந்து எஃப்எம் ரெயின்போ வந்து ஏமாத்தவே ஏமாத்தாது இல்லையா? யார் யாரெல்லாம் வந்து பாடல்கள்லாம் வந்து கேட்டிங்களோ அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்காக நாங்களே வந்து ஒரு சாங் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கான ஒரு சூப்பரான சாங் வருது, கேளுங்க. இது முற்றிலும் உங்களுக்காக மட்டுமே.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியின் வாயிலாக தெரிவித்துள்ளார். தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் கைத்தறி நெசவாளர்கள் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணியளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15 மாலை 4 மணிக்கு இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் அஞ்சல் செய்யும். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

நேரம் 10:04. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. கேம் மட்டும் இல்லங்க, உங்க அறிவுக்கான அறுவடைன்னே சொல்லலாம். குவெஸ்டின்ஸோட நான் ரெடி ஆன்சர் பண்ண, நீங்க 2271720 2275230 என்ற நம்பருக்கு கால் பண்ணா மட்டும் போதும். இந்த நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாப்பிடுற உணவுல இருந்து நம்ம உடுத்துற உடை வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு புரட்சி கலந்திருக்கு இல்லையா. அந்த புரட்சிகள் பற்றின

0: கேள்விகளோட நான் இங்க ரெடியா இருக்கேன், பதில் சொல்ல நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரெடினா நீங்க கால் பண்ண வேண்டியது 2271760 2275230 வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
1: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.
0: இன்ட்ரோலாம் பலமா இருக்கு, கேள்வி என்ன சண்டி அப்படின்னு கேக்குறதுக்கு கேக்குது. சோ கெட் ரெடி ஃபார் கேட்செட் கோ கேம் ஷோ. கேள்வியோட நான் இங்க ரெடி, பதில் சொல்ல நீங்களும் ரெடினா. முதல் கேள்வி, பசுமை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் அழைக்கப்படுபவர் யார்? திரும்பவும் சொல்றேன், பசுமை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் அழைக்கப்படுபவர் யார் என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. 0413 2271760 2275230

0: நேரம் 10:10 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின் 102.8 நான் கேட்ட கேள்விக்கு முதலாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலம் சார், நீங்கள் நலமா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: அப்புறம் மழை வெயில் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் மாஞ்சு மாஞ்சு வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் சூரிய பகவான் பாக்குற வர்ண பகவான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி குடுக்கறாரு.
0: ஓகே, சூரிய பகவான் வர்ண பகவான் மாறி மாறி பாக்குறாங்களா?
1: ஆமா, மாறி மாறி பாக்குறாங்க. முதல்ல சூரிய பகவான் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தாரு, இப்ப வர்ண பகவான் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி குடுக்கறாரு.
0: ஓகே சார், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், பசுமை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். சோ அந்த கேள்விக்கு ஆன்சர் ரெடிங்களா?
1: வேளாண்மை விஞ்ஞானி MS சுவாமிநாதன், டாக்டர் MS சுவாமிநாதன் மேடம். பலர் ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காரு அக்ரிகல்ச்சர்ல.
0: ஓகே சார், ஓகே சார், கரெக்டா சொல்லிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர். நிலையத்துக்கு கால் பண்ணி உங்களோட பதில பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி மேடம், நன்றி.
0: நேர்களை இதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760, 2275230. சோ இங்க க்வெஸ்சன்ஸோட நான் இங்க வெயிட்டிங், அடுத்த கேள்வியை கேட்டுடலாமா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வெண்மை புரட்சி இந்தியாவில் எந்த பொருளின் உற்பத்தியை அதிகரித்தது, அதன் தந்தையார்? வெண்மை புரட்சி இந்தியாவில் எந்த பொருளின் உற்பத்தியை அதிகரித்தது, அதன் தந்தையார் என்ற கேள்விக்கு கால் பண்ணுங்க. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டே யோசிங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 10:18 கெட்கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்ட கேள்விக்கு நானும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆவலா வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம். யார் எங்க இருந்து?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நான் சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா இருக்கேன் மேம்.
1: அப்புறம் சொல்லுங்க, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
2: வெயில் அதிகமா இருக்குங்க மேம்.
1: ஓ, உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கா?
2: ஆமாங்க மேம், செஞ்சில வெயில் அதிகமா இருக்கு.
1: ஓகே மேம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நான் கண்டுபிடிச்சேன் மேம். எம்ஏ புரட்சியின் தந்தைன்னு கேட்டிருக்கீங்க.
1: எஸ்,
2: அது வந்து வர்கீஸ் குரியன்.
1: உற்பத்தியை அதிகரிச்சது பண்ணவே முடியலையே. ஓகே மேம், ஓகே மேம். நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களோட பதில பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி மேம். வாழ்த்துக்கள். நேர்களை, இதே மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2271760 2275 3 என்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். 0413 சேர்த்து. ஸோ க்வெஸ்சன்ஸோட நான் இங்க ரெடி. இந்த வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் வர்கீஸ் குரியன். இவர் வந்து இந்தியாவின் பால் மனிதர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து கேரள மாநிலத்தில் கோழிக்கோடுல பிறந்தாரு. இவர் படிச்சது அமெரிக்கால வந்து இயந்திர பொறியியல் படிச்சுட்டு குஜராத்தில் வந்து ஒரு

பெறவு பால் உற்பத்தியை மேம்படுத்தி இடைத்தரகர்களை தவிர்த்து விவசாயிகிட்ட இருந்து நேரடியாக வந்து வாங்கி பயனடையும் முறையை வந்து ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவை பால் உற்பத்தியில உயர்த்தின ஒரு மிகப்பெரிய மனிதரோட இவரோட பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கானது என்ன அப்படின்னா, நீல புரட்சி எந்த துறையின் வளர்ச்சியை குறிக்கிறது, அதன் தந்தை யார்? திரும்பவும் கேட்டுக்கோங்க, நீல புரட்சி எந்த துறையின் வளர்ச்சியை குறிக்கிறது, அதன் தந்தை யார் என்ற கேள்விக்கு நீங்க கால் பண்ணுங்க. சோ அடுத்தது ஒரு சூப்பரான சாங் வருது, சாங்கோட கேட்டு யோசிச்சு கால் பண்ணுங்க. ஐ எம் ஹியர் வெயிட்டிங்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 10:25 நிமிடம். கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏன் பதிலும் நான் சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: ஆரிய பைக்ல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
2: பலராமன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நான்
2: சூப்பரா இருக்கேன் சார். கேள்வியை கேட்டீங்களா? நீல புரட்சி எந்த துறையின் வளர்ச்சியை குறிக்கிறது? அதன் தந்தை யார்? பதில் சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு.
3: நீல புரட்சினா மீன் வளர்ப்பு துறையை குறிக்கிறது மேடம்.
2: எஸ் கரெக்ட்.
3: அதனுடைய தந்தை வந்து ஹிராலால் சௌத்ரி.
2: கரெக்ட் சார், ஹிராலால் சௌத்ரி அப்படின்றது மிக சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்களே.
3: அப்புறம் என்ன மேடம்?
2: சூப்பர் சார், நேர் தொடர்பு கொண்டு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட பதில சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி
2: நன்றி சார். நேயர்களே, உங்க பதில்களையும் நீங்க பதிவு பண்ணலாம். 2271 7600 2272 5 2 3 0 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேயர்கள் 0413 மறந்துடாதீங்க. சோ இந்த கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னா, நீல புரட்சியின் தந்தை யார், அது எந்த துறையின் வந்து வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நீல புரட்சி என்பது மீன் மற்றும் மீன் வள உற்பத்தியை வந்து குறிக்கிறது. இதோட தந்தை யார் அப்படின்னா டாக்டர் ஹிராலால் சௌத்ரி. இவர் வந்து இந்திய மீன்வள விஞ்ஞானி. இவர் வந்து கண்டை மீன்களில் வந்து இனப்பெருக்க முறையை வந்து கண்டறிந்து அதில் வந்து ஆராய்ச்சி செய்தவர். ஸோ இவரால் தான் வந்து இப்போ நமக்கு மீன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான இயற்கை வளங்கள், அக்ரிகல்ச்சரில் நடந்த ரெவல்யூஷன்ஸ், புரட்சிகளை பற்றி தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்த கேள்வி, பசுமை புரட்சி பார்த்தாச்சு, வெண்மை புரட்சி பார்த்தாச்சு, நீல புரட்சி பார்த்தாச்சு, அடுத்ததான் மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எந்த உற்பத்தியில் இந்தியாவை முன்னேற்றியது, அதன் தந்தை யார் அப்படின்ற கேள்விக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேட்டே யோசிச்சுட்டே கால் பண்ணுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 10:31. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேள்விகள்லாம் கலர் கலரா இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சரும் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ நம்ம கிட்ட ஆன்சர் சொல்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: யாரு இங்க இருந்து?
3: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
2: ஹேமலதா மேம், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கங்க மேம், நம்ம நிகழ்ச்சி மாதிரியே.
2: ஓஹோ, சூப்பர் மேம். இத மாதிரி கேக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா?
3: நிறைய தெரிஞ்சுக்கிறோங்க மேம். இதெல்லாம் எப்பவோ படிக்கிறது, நியூஸ்ல கேக்குறது, அதுக்கப்புறம் மறந்துடுறோம். நீங்க அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றிங்க மேம்.
2: எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது.
3: சூப்பருங்க மேம்.
2: ஓகே மேம், மஞ்சள் புரட்சி எந்த உற்பத்தியில் இந்தியாவை முன்னேற்றியது, அதன் தந்தை யாருன்ற கேள்விதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சோ சொல்லுங்க பாப்போம். மஞ்சள் புரட்சி
3: அக்ரி வேளாண்மை புரட்சி 1986 ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்கி இருக்காங்க. இது வந்து அவர் தந்தை வந்து சாம் ப்ரோ பிட்ரோடா பிட்ரோடா.
2: எஸ் கரெக்ட் கரெக்ட்.
3: இது அந்த பயிர்கள்லாம் வந்து என்னன்னா கடுகு,
2: எண்ணெய்,
3: காந்தி, நிலக்கடலை, சோயாபீன், எள்ளு, அப்புறம் நாங்கெல்லாம் கொட்டமுத்துன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ஆமனுக்கு. எங்க ஊர்ல எல்லாம் கொட்டமுத்து, அதுக்கு பேரு விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த எண்ணெய், அதுக்கு பேர் ஆமனுக்கு.
2: இந்த வகைகள்ல இருந்தெல்லாம் எண்ணெய் வந்து எடுக்கலாம். சோ எண்ணெய் வித்துக்களுக்கான உற்பத்தியை வந்து அதிகரிச்சது வந்து மஞ்சள் புரட்சி தான்.
3: அக்ரி புரட்சி. தேங்க்யூ மேம்.
2: ஆன்சர் மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
3: ஏன்னா நாங்க விவசாயம் ஃபேமிலிங்க மேம், அதனால இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்க மேம். ரொம்ப சந்தோஷங்க மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
2: நிலையத்துக்கு தொடர்பு பண்ணவைக்கு நன்றி மேம்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேர்களை, நீங்களும் உங்களோட பதில்களை எங்ககிட்ட வந்து கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுங்க 2271760 2275 3. சரி சாண்டி, நீலம், மஞ்சள், வெள்ளை, பச்சை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து என்ன கலர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேக்குறது கரெக்டா காதுல விழுது. அடுத்த கேள்வி எதை பற்றிய அப்படின்னா, முட்டை உற்பத்தியை அதிகரித்த வெள்ளி புரட்சி, சில்வர் புரட்சி, சில்வர் ரெவல்யூஷன் தந்தை யார் என்ற கேள்விக்குதான் வந்து நீங்க எனக்கு அடுத்ததான் ஆன்சர் சொல்ல போறீங்க. அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டே யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்க பாப்போம்.

0: நேரம் 10:39 கெட்செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்தது சில்வரை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் சார். யாரு, இங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மங்கிநகரம். ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஷோ சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
1: இதற்கான சரியான விடை, இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள்.
0: அப்புறம் அவங்க கூட
1: பிவி ராவ் அப்படின்றவங்க இருக்காங்க.
0: எஸ் எஸ் எஸ், இரண்டு பேரும் சேர்ந்து வழிநடத்தின புரட்சி தான் வந்து சில்வர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது சார்?
1: 1970 காலகட்டத்தில் நடந்தது.
0: ஓகே, இந்த இது அதாவது சில்வர் ரெவல்யூஷன் வந்து எந்த துறை பற்றின ஒரு
1: எக் முட்டையினுடைய உற்பத்தியை பெருக்கு

0: எஸ், இன்னைக்கு நமக்கு எல்லாம் முட்டை கோழி இறைச்சி எல்லாம் நிறைய கிடைக்குதுன்னா இதுக்கு இந்த புரட்சியும் காரணம், கரெக்ட்டுங்களா?
1: நிச்சயமாக நிச்சயமாக. அதே மாதிரி அந்த பசுமை பூச்சின் தந்தை சொன்னீங்களா பாத்தீங்களா, ஹேம சுவாமிநாதன் அவர்கள், அவர்கள் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவில 140 கோடி பேரு, அதுல 5 பேருக்கு தான் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா கிடைச்சிருக்கு. அந்த 4 விருதுகளை பெற்ற தமிழர்கள் ஒருவர், 5 பேர்ல ஒருவர் அந்த ஹேம சுவாமிநாதன் அவர்கள்.
0: அடடா, இது ரொம்ப பெரிய டீடைலான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கே. இந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி நன்றி சார். நேர்களை, இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை எங்க கூட ஷேர் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275530. ஸோ கேள்விகள்லாம் எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லா, ஸோ பதில்களும் அதுக்கு ஏத்த மாதிரி சரவடியா இருக்கு. ஸோ அடுத்ததான கேள்வி, என்ன புரட்சியை பற்றியது அப்படின்னா, பழுப்பு புரட்சியை பற்றியது. ஸோ பிரவுன் ரெவல்யூஷன். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, பழுப்பு புரட்சி எந்த துறையை குறிக்கிறது? வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு துறையை குறிக்கும் பழுப்பு புரட்சி எந்த துறையை குறிக்கிறது அப்படின்ற கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பரான சாங் வருது, சாங்கை தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று 7/8/2026 பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்ற தலைப்பு, தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு
2: ரசியுங்கள். 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 10:46 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கலர்ஃபுல்லா நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ரெவல்யூஷன்ஸ் பத்தி. சோ பதில் சொல்லவும் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஆவலா. அந்த வகையில இப்ப ஒருத்தர் ரொம்ப ஆவலா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
0: நான் சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கிளைமேட் எப்படி இருக்கு?
1: நானும் சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். கிளைமேட் வேற லெவலுக்கு இருக்கு மேம்.
0: எங்களுக்கும் இங்க கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மழை, கொஞ்சம் சில்லுன்னு ஜாலியா இருக்கு.
1: சூப்பர், என்ஜாய் என்ஜாய்.
0: ஓகே சார், கேள்வி கேட்டீங்களா? பிரவுன் ரெவல்யூஷன்
1: அப்படினா காபி, கோகோ, லெதர் போன்ற பொருட்கள் என்னுடைய அந்த ரெவல்யூஷனரி க்ரோத் அதை வந்து குறிக்கிறது தான் பிரவுன் ரெவல்யூஷன்.
0: ஓகே, எப்படி கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? சோ அந்த பிரவுன் கலர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்,
1: பிரவுன் கலர்ல இருக்க அதை வச்சு கண்டுபிடிச்ச பிரவுன் ரெவல்யூஷன்.
0: ஓகே சார், ஓகே சார. கால் பண்ணி உங்களோட பதிலை எங்களுக்கு பதிவு பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை பை.
0: தேங்க்யூ. நேர்களே, பிரவுன் ரெவல்யூஷன்ல வந்து லெதர், கொக்கோ, காஃபி போன்ற அந்த வகையான பொருட்களுக்கான புரட்சி தான் வந்து பிரவுன் ரெவல்யூஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்ணினோட தரத்தை மேம்படுத்துறது, ஸோ இயற்கை விவசாயிகளுக்கு வந்து கழிவுகள் மூலமா உரமாக மாற்றுதல், உணவை எப்படி பாதுகாப்பா வழங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த புரட்சி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான எல்லா ரெவல்யூஷன்ஸை பற்றி தான் இந்த கெட் செட் கோ நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த கேள்வி, என்ன கலர்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக், கருப்பு புரட்சி மூலம் இந்தியாவில் எந்த வளத்தின் தன்னிறைவை நோக்கி முன்னேறியது? கருப்பு புரட்சி மூலம் இந்தியா எந்த வளத்தின் தன்னிறைவை நோக்கி முன்னேறியதுன்ற கேள்விக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சாங் வருது, சாங்கை கேளுங்க, யோசிங்க, எனக்கு கால் பண்ணுங்க. 2272 7 6 0, 2272 5 2 3 0.

0: நேரம் 10:52 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கலர்ஃபுல்லான ரெவல்யூஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ரெவல்யூஷன் பத்தி பதில் சொல்ல ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் புதுவில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலம் சார், நீங்கள் நலமா?
1: எல்லாம் நல்லா இருக்கும் மேடம்.
0: கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் நல்லா இருக்கு மேடம். பாண்டிச்சேரியில
0: சூப்பரா
1: இருக்கு மேடம்.
0: ஓகே சார், சரி, கேள்வி கேட்டலாமா? கேள்வி கேட்டீங்களா?
1: பிளாக் ரெவல்யூஷன் என்பது நிலக்கரி மற்றும் டீசல் அண்ட் பெட்ரோல் வளத்தை குறிக்கிறது. நம்ம நாடு இப்ப தண்ணீரை பெற்றுக் கொண்டு வருகிறது. நிலக்கரியில நல்ல வளர்ச்சி.
0: ஓகே சார், அதாவது கச்சா எண்ணெய், பெட்ரோலிய வளங்கள், அந்த மாதிரியான வளங்கள். ஓகேங்களா? இதுல இன்னொரு முக்கியமானது, இந்த பயோடீசல் உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கும் இந்த பிளாக் ரெவல்யூஷன் வந்து
1: பயோடீசல்.
0: ஓகே சார், உங்களோட பதில எங்களுக்கு வந்து கால் பண்ணி பதிவு பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை எங்களுக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். 2271760 2275203 வெளியூர் நேய 0413 மறந்துடாதீங்க. சோ இப்ப வந்து பிளாக் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, அடுத்து என்ன ரெவல்யூஷன் அப்படின்னு நீங்க கேக்குறது என் காலில் நல்லா உழுது. அடுத்து வந்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், வெள்ளி நார் புரட்சி எந்த பயிருடன் தொடர்புடையதுன்ற கேள்விக்கு தான் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அதுவும் ஒரு சூப்பரான சாங் வருது. சோ அந்த சாங் கேட்டு நீங்க யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேரம் 10:57 கிட்டத்தட்ட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கலர்ஃபுல்லான ரெவல்யூஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் எந்த பயிருடன் தொடர்புடையதுன்ற கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சசிகலா தியாகராஜன் மேம், எப்படி இருக்கீங்க மேம்?
1: நலமா இருக்க மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: மிக்க நலமம். ஓகே, கேள்விக்கான பதில் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பருத்தியோட தொடர்புடையது. சோ அதுதான் வந்து சில்வர் ரெவல்யூஷன் வேற, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் வேற, பருத்தியோட தொடர்புடையது அப்படின்றத டக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம்.
1: நன்றி மேடம்,
0: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நேர்களை, இதுவரைக்கும் கால் பண்ணி எங்களோட பதில்களை டக்கு டக்குன்னு சொல்ல நேர்கள் அனைவருக்கும் வந்து மிக்க மகிழ்ச்சி. அண்ட் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அதை கேட்டு ரசித்த மக்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்ததா கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வரப்போற பாடலோட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுது. அடுத்த சூப்பரான நிகழ்ச்சியில வந்து திரும்பவும் ஹாய் சொல்றேன். பாய் ஃப்ரெண்ட் சாண்டி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ்.

புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். தாகூர் தனது எழுத்துக்களின் மூலம் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் புத்தெழுச்சியை உண்டாக்கியதாக அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்முகாமில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் எடுக்க உள்ளனர். 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதம் 7,000 முதல் 10,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள், இதுநாள் வரையில் எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமையன்று காரைக்கால் தலத்தெருவில் உள்ள துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணி அளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் அஞ்சல் செய்யும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03:27. வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில ஸ்டார்டிங் பாட்டு கேட்கலாம் வாலி திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில பழனி பாரதி, வரிகள்ல ஹரிஹரன், சாதனா சர்க்கம் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேயர்கள் கவனத்திற்கு. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். நேரம் 11:17. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பரத்வாஜ் இசையில பா விஜய் வரிகள்ல கே சாதனா சர்க்கம் குரல்கள்ல பாடல் வருது, கேட்கலாம். ஐயா திரைப்படத்திலிருந்து

0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா சிவா இசையில ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு

0: மன்னா, மன்னா.
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா மன்னா, ஆமா.
3: நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை இன்று பிற்பகல் 3 கேட்கலாம்.
6: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில யுகபாரதி வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். ஆனந்தம் திரைப்படத்துல இருந்து. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் என்றும் என்றும் உங்கள் மனதோடு. இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர். நடைபெறும் இந்த பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மரளி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா தேவா இசையில வாலி வரிகள்ல ஹரிஹரன் ஹரிணி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வரது கேட்கலாம். வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். தாகூர் தனது எழுத்துக்களின் மூலம் நாட்டின் விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் புத்தெழுச்சியை உண்டாக்கியதாக அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணி அளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற

அழைப்பில் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15 தேதி மாலை 4 இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் அஞ்சல் செய்யும். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இன்று தென்கொரியாவின் ஆசனில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ஜப்பானின் முதல்நிலை வீராங்கனையான ஹினா அகேச்சியை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சிக்காக காலம் மறலாம், ஆனா வரலாறு என்னைக்குமே இருக்கும். இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு நாளைக்கு வரலாறு. நாம இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நேற்று நடந்த ஒரு சம்பவம் புரட்சி அடித்தளமா அமைஞ்சிருக்கும். அப்படி மறக்க முடியாத தருணங்களை, வீரர்களோட வெற்றிகளை உலகையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வுகள்னு சுவாரஸ்யமான தகவல்களோட நான் இன்னைக்கு ஃபுல் பேக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்ற கேட்க நீங்க ரெடினா கடிகாரத்தை சில நேரம் நிறுத்தி வச்சுட்டு வாங்க, கடந்த காலத்துக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இன்னைய நாள் என்னென்ன நாளா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கைத்தறி, கலங்கரை விளக்கம், பர்பிள் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் தான் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா நிகழ்ச்சி இன்னும் நிறைய இருக்கு இல்லையா. சோ தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடியே சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து பாடலோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

0: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
1: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.
0: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம். ஈட்டி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:09. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. இன்னைக்கு என்ன முக்கியமான தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம், நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஒவ்வொரு ஆண்டும் August 7 இதை வந்து கொண்டாடுறாங்க. 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நேஷனல் கைத்தறி தினம் வந்து 2015 முதல் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களின் பங்களிப்பை போற்றும் நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து நம்ம சொல்லலாம். தேசிய கைத்தறி தினம் வரலாற்று சிறப்புமிக்க சுதேசி இயக்கத்தை நினைவு கூறுவது மட்டும் இல்லாம, நாட்டின் நெசவு சமூகத்தை கௌரவப்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமாகவும் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. 7 August 1905 எதனால இந்த சுதேசி இயக்கம் எப்படி கொண்டாடப்பட்டது, எப்படி இயக்கப்பட்டது அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கவும் உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிக்கவும் கொல்கத்தா நகர மண்டபத்தில் சுதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. கைத்தறி நெசவாளர்கள் இந்திய தயாரிப்பு ஜவுளிகளை வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்மளோட உள்ளூர் பயனாளர்களுக்கு உள்ளூர் மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் என்றதுக்காகவும் இந்த நிகழ்வு வந்து நடத்தப்பட்டது. இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் வந்து இந்த தினத்தை நம்ம தேசிய கைத்தறி தினமா வந்து கொண்டாடுறோம். மிக முக்கியமானது மறக்கக்கூடாது எது அப்படின்னா, 1905 சுதேசி இயக்கம் தொடங்கின இன்னைய நாள நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்த நிகழ்வு மிக முக்கியமான திருப்பு முனையா அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.8. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்

0: நேரம் 12:16. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல்? இன்றைய தினம் நேஷனல் லைட் ஹவுஸ் டே, தேசிய கலங்கரை விளக்க தினம் கொண்டாடப்படும் நாள் August 7 ஆகிய இன்றுதான். இந்த நாளில் எதற்காக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, கடலில் பயணம் செய்யும் கப்பல்கள் பாதுகாப்பாக வழி கண்டறிய கலங்கரை விளக்கங்கள் ஆற்றும் பங்களிப்பை நினைவு கூறும் நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஏன் August 7 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, 1789 August 7 அன்னைக்கு தான் அமெரிக்கால கலங்கரை விளக்கங்களுக்கான பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்தை மத்திய அரசின் பொறுப்பாக மாற்றும் சட்டம் நிறைவேறப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் August 7 அன்னைக்கு நம்ம வந்து நேஷனல் லைட் ஹவுஸ் டே, தேசிய கலங்கரை விளக்க தினம் வந்து கொண்டாடுறோம். கலங்கரை விளக்கங்கள் வந்து என்ன முக்கியத்துவம் பங்காற்றுது அப்படின்னா, கப்பலில் போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழி மட்டும் காட்டுறதில்ல, பாறைகள், ஆழமான பகுதி, ஆழமில்லாத பகுதி, அபாயகரமான பகுதி, வீடு வந்து சேரதுக்கான பகுதி, இரவு நேரங்களில் மோசமான வானிலையை வந்து வழிகாற்ற ஒரு ஒளி கோபுரமாக வந்து இந்த கலங்கரை விளக்கங்கள் தான் இருக்கு. சில நேரங்களில் பல கலங்கரை விளக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து சுற்றுலா தலங்களாகவும் பாரம்பரிய சின்னங்களாகவுமே வந்து செயல்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். பழங்காலத்தில் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மரக்கட்டைகள் நெருப்பை பயன்படுத்தி வந்து ஒளி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரேடார், சோலார் மின்சாரம், தானியங்கி அமைப்பு, எல்இடி லைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்டேட் ஆயிருந்தாலும், பழங்காலத்துலலாம் வந்து கலங்கரை விளக்கங்களை பராமரித்தவங்களுக்கு பேர் வந்து லைட் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னே இருந்தது. இப்போ எல்லாமே வந்து தானியங்கி முறையில் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் 200 மேற்பட்ட கலங்கரை விளக்கங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த கலங்கரை விளக்கம் நமக்கு என்ன பாடம் புகட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருள்ள ஒளிகாட்டுற கலங்கரை விளக்கம் போல நம்ம வாழ்க்கையிலையும் சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா எந்த பயணம் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். கரெக்டா? ஓகே, இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் கலங்கரை விளக்கங்களை பராமரிக்க மேற்கொள்ளப்படும் அமைப்போட பேரு என்ன அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஷிப்ஸ், கலங்கரை விளக்கங்கள் மற்றும் ஒளி கப்பல்களின் தலைமை இயக்குநரகத்தின் கீழே தான் வந்து இந்தியாவில் கலங்கரை விளக்கங்கள் வந்து செயல்பட்டு வருது. இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள், வரலாற்று நிகழ்வுகள்னு எல்லாத்தையும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 12:27. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் என்ன சிறப்பான தினம் அப்படின்னா, இன்றைய தினம் எம் எஸ் சுவாமிநாதன் பிறந்த தினம். இன்று யார் இவரு அப்படின்னா, கெட் செட் கோ உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படுபவர் தான் இவர். இவர் பெயர் வந்து எம் எஸ் சுவாமிநாதன் என்று அறியப்படும் இவர் மான்கொம்பு சாம்ப சிவம் சுவாமிநாதன். இவர் வந்து ஆகஸ்ட் மாதம் 7 1925 28 செப்டம்பர் 2023 வரைக்கும் இவர் இருந்த பீரியட். இவர் வந்து இந்திய வேளாண் அறிவியலாளர், தாவர மரபியலாளர், நிர்வாகி, மனிதாபிமானவாதி அப்படின்னு இவரை வந்து சொல்றாங்க, இவரை வந்து குறிப்பிடுறாங்க. இவர் பண்ண புரட்சி, பசுமை புரட்சி உலகளாவிய தலைவர்களாக இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். கோதுமை மற்றும் அரிசியோட உயர் விளைச்சல் வகைகளை அறிமுகப்படுத்தினது இவருடைய பங்கு, மிகப்பெரிய அலாதி பங்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் பசுமை புரட்சியின் தந்தை என்று பரவலாக அறியப்படுறாரு. இவரது அறிவியல் கூட்டு முயற்சிகள் விவசாயிகள் மற்றும் பிற அறிவியலாளர்களுடன் சேர்ந்து இவர் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து பொது கொள்கைகளோட ஆதரவோட இந்தியாவை 1960களில் பஞ்சம், வறட்சி போன்ற நிலையிலிருந்து காப்பாற்றினது பங்கு, இவரோட பங்கு அலாதி பங்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் வச்சிருக்காத விருதுகளே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
3: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, July 15 to August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று 7/8/2026 பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றத்தின் தலைப்பு தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும்.

வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். நேரம் 12:36. வரலாற்றில் என்ன நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8. சோ அடுத்ததா இன்னைக்கு என்னென்ன நாள், முக்கியமான நாள், நம்ம ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய நாள் அப்படின்னா, 1782 பர்பிள் ஹார்ட் விருது உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவில் வீரர்களுக்கான பர்பிள் ஹார்ட் விருது ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களால் நிறுவப்பட்டது. 1959 Explorer 6 செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் முதன் முதலில் பூமியின் முழு புகைப்படங்களை விண்வெளியிலிருந்து பதிவு செய்து அனுப்பிய அமெரிக்க செயற்கைக்கோள். 1974 உலக வர்த்தக மைய இரட்டை கோபுரங்களுக்கு இடையே கயிறு நடை பிரெஞ்சு கலைஞர் பிலிப் பெட்டிட் ட்வின் டவர்ஸ் இடையில் கயிற்றில் நடந்து உலக புகழ் பெற்றார். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த பாடலோட வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

this? I don't even care who is this.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார்.

0: தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பணப்பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி

முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் வாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 25
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.
3: உங்கள் கோட் முழுவதும் நனைந்து போயிருக்கிறதே. ஆமாம், நான் அறிக்கைகளும் பிரசுரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன். எடுங்கள், அதை எடுங்கள் என்று ஆர்வத்தோடு கத்தினாள் தான்.

ஆய். அந்த பெண் தனது கோட்டை கழற்றி உடம்பை குலுக்கினாள். உடனே மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல காகிதங்கள் பறந்து விழுந்தன. தாய் சிரித்து கொண்டே அந்த காகிதங்களை பொறுக்க தொடங்கினாள். உங்களை பார்த்தவுடன் ஏன் இப்படி துடித்து போய்விட்டீர்கள் என்று நான் முதலில் அதிசயப்பட்டேன். ஒருவேளை மனமாக்கி இப்பொழுது கர்ப்பிணியாயிருக்கிறீர்களோ என்று கூட சந்தேகப்பட்டேன். இப்போது அல்லவா புரிகிறது? அடிக்கண்ணே, இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்களா? இத்தனையையும் சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்தா வந்தீர்கள்? ஆமாம் என்றாள் சாஷா. மீண்டும் அவள் தனது பழைய நெடிய ஒல்லியான உருவை பெற்றுவிட்டாள். அவளது முகம் ஒடுங்கி கண்கள் முன்னைவிட பெரிதாக தோன்றுவதையும் கண்களுக்கு கீழே கருத்த வளைவுகள் தெரிவதையும் தாய் கண்டாள். சிறையிலிருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். வந்தவுடன் கொஞ்சமேனும் ஓய்வெடுக்காமல் அதற்குள் இப்படி வேலை செய்யலாமா? யோசித்து பாருங்கள் என்று தலையை அசைத்து கொண்டும் பெரும் மூச்செறிந்து கொண்டும் அனுதாபப்பட்டாள்.

0: பட்டேன். இப்போது அளவா புரிகிறது? அடிக்கண்ணே, இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்களா? இத்தனையையும் சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்தா வந்தீர்கள்? ஆமாம் என்றாள் சாஷா. மீண்டும் அவள் தனது பழைய நெடிய ஒல்லியான உருவை பெற்றுவிட்டாள். அவளது முகம் ஒடுங்கி கண்கள் முன்னைவிட பெரிதாக தோன்றுவதையும் கண்களுக்கு கீழே கருத்த வளைவுகள் தெரிவதையும் தாய் கண்டாள். சிறையிலிருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். வந்தவுடன் கொஞ்சமேனும் ஓய்வெடுக்காமல் அதற்குள் இப்படி வேலை செய்யலாமா? யோசித்து பாருங்கள் என்று தலையை அசைத்து கொண்டும் பெரும் மூச்செறிந்து கொண்டும் அனுதாபப்பட்டாள் தாய். எப்படியும் இது செய்து முடிக்க வேண்டிய காரியமாயிற்றே என்று குளிரால் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அந்த யுவதி. சரி, பாவலை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் அவனை கைது செய்து கொண்டு போகும்போது மிகவும் கலங்கி போய்விட்டானா? அதை கேட்கும்போது சாஷா தாயை பார்க்காமல் தலையை குனிந்து நடுங்கும் விரல்களால் தன் தலைமயிரை சீர்படுத்தி கொண்டாள். அது ஒன்றுமில்லை, அவன் ஒன்றும் தன்னை காட்டி கொடுத்து விடமாட்டான் என்றாள் தாய். அவன் உடம்பு திடமாக இருக்கிறதா என்று மெதுவாக கேட்டாள் அந்த பெண். அவன் ஆயுளில் அவனுக்கு நோய் நொடி எதுவுமே வந்ததில்லை என்றாள் தாய். அது சரி, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இருங்கள், கொஞ்சம் தேநீரும் ராஸ்பெரி பழ ஜாமும் கொண்டு வருகிறேன். அது நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் அத்தனை சிரமம் எதற்கு? இருங்கள், நானே தயார் செய்து கொள்கிறேன். ச, எவ்வளவு களைத்து போயிருக்கிறீர்கள், நீங்களே செய்கிறதாவது என்று கண்டித்து கூறும் துணியில் பதிலளித்துவிட்டு தேநீர் பாத்திரத்தை ஏற்றப்போனாள் தாய். சாஷாவும் சமையலறைக்குள் சென்று அங்கு கிடந்த பெஞ்சின் மீது கைகளை தலைக்கு பின்னால் அணை கொடுத்து கொண்டு உட்கார்ந்தாள். என்ன இருந்தாலும் சிறை வாழ்க்கை ஆளை இழைத்து போக செய்கிறது. சங்கடமான சோம்பேறித்தனம் இருக்கிறதே, அதைவிட மோசமானது ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தும் அடைப்பட்ட மிருகத்தைப் போல் அங்கே சும்மா அடங்கியிருப்பது என்பது, உங்கள் உழைப்புக்கெல்லாம் யார் கைமாறு செய்ய போகிறார்கள் என்று கேட்டாள் தாய். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தானே அதற்கு விடையும் கூறிக்கொண்டாள். கடவுள்தான் கைமாறு செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது இல்லையா? இல்லை என்று சுருக்கமாக தலையை ஆட்டிவிட்டு பதில் சொன்னாள் அந்த பெண். நீங்கள் சொல்வதை நான் நம்பவில்லை என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னாள் தாய். பிறகு தன் ஆடை மீது படிந்திருந்த கரி தூசியை கையால் தட்டிவிட்டு கொண்டு நிச்சயமான குரலில் பேசினாள். உங்கள் கொள்கையே உங்களுக்கு புரியவில்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இந்த விதமான வாழ்க்கை எப்படித்தான் நடத்த முடியும்? திடீரென வெளியில் வாசல் பக்கத்தில் காலடி ஓசையும் கசமுசப்பு குரல்களும் கேட்டன. தாய் கதவை திறக்க புறப்பட்டாள். அதற்குள் அந்த பெண் துள்ளி எழுந்து நின்றாள். கதவை திறக்காதீர்கள் என்று ரகசியமாக கூறினாள் சாஷா. அவர்கள் போலீஸ்காரர்களாயிருந்தால் என்னை யாரென்று தெரிந்ததாக காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏதாவது கேட்டால் நான் இருட்டில் வீடு தெரியாமல் வழி தவறி இங்கு வந்ததாகவும் வாசல் நடையில் மயக்கமுற்று விழுந்திருந்ததாகவும் சொல்லுங்கள். பிறகு என் ஆடை அணிகளை அவிழ்த்து என்னை ஆசுவாசப்படுத்திய போது இந்த காகிதங்களை கண்டதாக சொல்லுங்கள். தெரிந்ததா? அடி என் கண்ணே, நான் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று கனிவாய் கேட்டாள் தாய். ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று கூறிக்கொண்டே கதவருகை காதை கொண்டு போனாள். இகோர் மாதிரி இருக்கிறது. வந்தது இகோர் தான். அவன் ஒரே தெப்பமாக நனைந்து இழைத்து களைத்து திணறிக் கொண்டிருந்தான்.
1: அடடே, தேநீர் தயாராகிறதா? ரொம்ப சரி அம்மா, தேநீரை போல எனக்கு இப்போது தெம்பு அளிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அட சாஷாவா, நீங்கள் ஏற்கனவே வந்துவிட்டீர்களா?
0: அடுப்பங்கரை முழுவதும் ஒலிக்கும் குரலில் கொரட்டு கொரட்டென்று மூச்சுவிட்டபடி இடைவிடாது பேசிக்கொண்டே தன்னுடைய கனத்த கோட்டை மெதுவாக கழற்றினான்.
1: அம்மா, தோ இருக்கிறாளே, இந்த பெண்ணை கண்டால் அதிகாரிகளுக்கு பிடிப்பதே இல்லை. சிறை காவலாளி இவளை கண்டப்படி பேச துணிந்தான் என்பதற்காக அவன் மன்னிப்பு கேட்கிற வரையில் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிவிட்டாள் இவள். 8 நாட்களாய் இவள் எதுவுமே சாப்பிடவில்லை, உயிர்தான் போகவில்லை. கெட்டிக்காரிதானே, என் வயிற்றையும் தான் பாரு.
0: அவன் தனது தொப்பை விழுந்து பெருத்த தொந்தி வயிற்றை நிமிர்த்தி நடந்தவாறே அடுத்த அறைக்குள் போனான். அறைக்கதவை சாத்திக் கொண்டு உள்ளே போகும்போதும் அவன் பேசிக்கொண்டேதான் இருந்தான்.
1: நீங்கள் என்ன 8 நாட்களாவா சாப்பிடவில்லை?

0: உண்மையாகவா என்று அதிசயத்தோடு கேட்டாள் தாய். அவனை மன்னிப்பு கோர வைப்பதற்கு நானும் ஏதாவது செய்தாக வேண்டியிருந்தது என்று குளிரால் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அவள். அந்த பெண்ணின் உறுதியும் உக்கிரமும் நிறைந்த பேச்சில் ஏதோ ஒரு கண்டன பாவமும் துணிப்பதாக தாய்க்கு தோன்றியது. இவள் குணம் இப்படி என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் தாய். நீங்கள் செத்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கேட்டாள் பெலகேயா. செத்தால் சாக வேண்டியதுதான் என்று மெதுவாக சொன்னாள் அவள். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டான். நம்மை பற்றி ஒருவன் கேவலமாக பேசும்படி நாம் விட்டுவிடக்கூடாது என்று மெதுவாக முனகினாள் தாய். ஆண்கள் எல்லோருமே அப்படித்தான். பெண்களாகிய நாம் வாழ்நாள் முழுவதும் அவர்களிடம் கேவலப்பட வேண்டியதுதான். சரி, நான் என் மூட்டையை இறக்கி தள்ளியாய்விட்டது என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தான் இகோர். தேநீர் தயாரா? சரி, இருங்கள், நான் அதை இறக்கி எடுக்கிறேன். அவன் தேநீர் பாத்திரத்தை அடுத்த அறைக்கு தூக்கி கொண்டு போனான். கொண்டு போகும்போதே அவன் சொன்னான், என்னை பெற்ற அருமை அப்பன் இருக்கிறாரே, அவர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 குவளை தேநீராவது குடிப்பார். அதனால்தான் அவர் ஆரோக்கிய திடகாத்திரத்தோடு அமைதியுடன் வாழ்ந்தார். 120 கிலோ எடை உள்ள உடம்போடு வஸ்கிரசன்ஸ் ஊர் தேவாலயத்து பாதிரியாக வேலை பார்த்து 73 வருஷம் உயிரோடு இருந்தார். நீங்கள் இவான் சாமியாரின் மகனா என்று கேட்டாள் தாய். ஆமாம் ஆமாம், என் தந்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அதே ஊர்காரிதான். அடடே, நீங்கள் என் ஊர்க்காரரா? சரி, நீங்கள் யார் மகள்? உங்கள் அடுத்த வீட்டுக்காரரான செரியோக்கின் தம்பதிகள்தான் என் பெற்றோர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: FM ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: ட்ரெண்ட்ல ட்ரிபிள் தமாக்கா.
1: ட்ரிபிள் தமாக்காவா?
0: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க, எப்போ?
0: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8ல்
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதையொட்டி புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய திரு அன்பழகன், 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மே 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது எனவும், தற்பொழுது மீண்டும் சட்டப்பேரவை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 கூடும் எனவும், இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையாற்றுகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்று பிற்பகல் 3 மணிக்கு நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2026-27ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணியளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்வையாளர்

நண்பர்களாக கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15 தேதி மாலை 4 மணிக்கு இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இன்று தென்கொரியாவின் ஆசனில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ஜப்பானின் முதல்நிலை வீராங்கனையான ஹினா அகேச்சியை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. She is a fantasy, shanana, oh oh, sweet as a harmony, shanana.
2: வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கவிதையின் பரிமாணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. கவிதை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி இவங்க. துளியாய் ஆரம்பிச்சு பூங்காற்றாய் வீசி இப்போ இலக்கியத்துல ஒரு புயல் மாதிரி சுழண்டுட்டு இருக்கிற ஒரு சூப்பரான படைப்பாளி. 17 புத்தகங்கள், 45 மேல விருதுகள், இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புதுவை அரசின் அந்த பிரஸ்டீஜியஸான கலைமாமணி விருதையும் வாங்கி பெருமை சேர்த்திருக்காங்க. இலக்கியம், மேடை பேச்சு, பட்டிமன்றம், சோசியல் சர்வீஸ் இப்படின்னு பல தளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கிற திருமதி ஃபிலோ மார்கரெட் அவங்கதான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்ம கூட இருக்காங்க. தமிழுக்கும் நம்ம சமூகத்துக்கும் தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம கவிஞரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம் மேம், என்னையும் இதாக அழைத்து என்னை பற்றி எல்லாம் பேசி எனக்கு நல்லது ஒரு அறிமுகத்தை தந்த உங்களுக்கு நன்றி. ஆகாஷவாணிக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள்.
2: நிகழ்ச்சியோட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதன் முதல்ல கவிதை அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு நீங்க வந்த அந்த தருணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
3: கவிதை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பாட்டுலேருந்து தான் எனக்கு கவிதை வந்தது. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற கண்ணதாசன் பாட்டு, அந்த மாதிரி பாட்டு, கோட்டையார் பாட்டு, அந்த பாட்டுகளை கேட்டு தான் வந்து நம்ம தெரியவங்களாம் இது பாடுறாங்களே நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறதுல 1975 தான் எழுத ஆரம்பிச்சேன். அதுவும் கடலூரில் கண்ணதாசனுடைய நற்பணி மன்றத்தில் தான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அங்கே கலந்துக்க போனவங்கள கவிஞராக்கு நாங்கள் அங்கே இல்லை கவிஞ கண்ணதாசனை பற்றி உள்ள பண்ணுறீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பாட்டு சொன்னவரை பற்றி, அந்த பாட்டை இப்போ நான் சொல்லலாமா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: தமிழை வடித்தான், வடித்தான், குடித்தான், தாகம் தீர்ந்தது என்று பாவி சென்று விட்டான், தமிழை தவிக்க விட்டு விட்டுன்னு அதுலேருந்து தான் இந்த கவிதை எழுதணும், சரி நமக்கும் ஒரு கவிதை வரும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆர்வம் வந்து.
2: உங்களோட பார்வையில் கவிதை அப்படின்னா என்ன, அதை நீங்க எப்படி வரையறுப்பீங்க மேம்?
3: கவிதை என்பது கருத்தும் சொல் களஞ்சியம் நிறைந்ததுதான் கவிதைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல அதுல கற்பனையை சேர்த்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது ஓமையை சேர்த்தும் போது நீங்க கவிதையை சேர்த்து படிக்கும் போதோ எழுதும் போதோ நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வேகம், அந்த செவிசுவை அதிகமா இருக்கும். அதுதான் வந்து கவிதையினுடைய வரையறை. வேண்டாதெல்லாம் தள்ளிட்டு வேணுங்கிற சொற்களை போட்டு அந்த கவிதைக்கு ஒரு அழகு கொடுக்குறோம் பாருங்க. கவிதை என்பதற்கு வந்து சும்மா எல்லா வார்த்தையிலும் போட்டு எழுதக்கூடாது, தேவையானதை போட்டு தேவையான இடத்துல போடும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் தெவிக்க சுவையும் கிடைக்கிறது கவிதையினுடைய வடிவம் தான்.
2: எல்லோரும் கவிஞர்கள் இல்லை, ஆனால் கவிதை எல்லோருக்குமானது, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மேம்?
3: முக்கியமா கவிதை எல்லாருக்குமே ஏத்துதான், எனக்கும் ஏத்தது, உங்களுக்கும் ஏத்துதான். இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்கிறதுனால உங்களுக்கு கவிதை பிடிக்கலன்னு அர்த்தங்கள, கவிதை பிடித்ததுனால தான் என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கவிதை எழுதுதல் இல்லாம எழுதியவர்கள் எப்படி கவிஞராக முடியும்ங்கிறதுல இருக்குது. கவிதைக்கென்று ஒரு தனி வரையறையும், ஒரு வரி எழுதி அதை இரண்டாக உடைத்தால் அது கவிதை. சில பேர் எழுதுவாங்க பாருங்க, நான் சென்றேன், அவன் அங்கு வந்தான், அது கவிதை அல்ல.

0: அந்த மாதிரி உடைச்சு எழுதுறது இல்லை. தூங்கி எழுந்தால் காப்பி, எழவில்லை என்றால் பால் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பிறப்பையும் இறப்பையும் அங்க சொல்லுது. எழுந்தால் காப்பி, விழுந்தால் பால், எப்படி சொல்றேன் பாருங்க, ரெண்டு சொற்கள் தான் ஒரு வரியிலும். எழுந்தால் தூங்கி எழுந்துட்டோம்னா காஃபி சாப்பிடலாம், நீ எழுந்து போய் சாப்பிடலாம், நீ விழுந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு பால் ஊற்றி தான் அனுப்பிச்சிருவாங்க. அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் கவிதைகள் இருக்கணும். வரி வரியா எழுதி கொட்டுவது இல்லை. வார்த்தைகளினுடைய சுருக்கங்கள், வார்த்தைகளினுடைய ஒரு அந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கொடுத்து எழுதும் போது தான் கவிதையினுடைய சிறப்பு வரும். அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை.
1: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
3: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: உங்களை ஃபர்ஸ்ட் எழுத தோன்ற அந்த உந்து சக்தி அப்படிங்கிறது எது? இயற்கையா, மனிதர்களா, காதலா, இல்ல சமூக வழிகளா?
4: இயற்கையே, மனிதர்கள், சமூக வழிகள், பெண்கள், உயர்வுகள், இகழ்வுகள், வருத்தங்கள், இத்தனையுமே தான் எழுத சொல்லுச்சுன்னு. ஏன்னா நீங்க கூறியது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கவிஞர்களுக்கும் ஈர்த்த ஒரு கருப்பொருள். அதை வச்சுதான் அவங்க இயற்கையை வச்சுதான் எழுத முடியும். செயற்கையை வந்து கொண்டு வர்றது அந்த இயற்கையில இருந்து தான். அதனால வந்து அவங்களுக்கு எழுதும் போது அந்த மனிதர்களுடைய இயல்புகள் எல்லாத்தையுமே வச்சு எழுதணும் அப்படின்னு தான் இருக்கும். நான் வருத்தமா இருக்கும் போது எழுதுற கவிதைகளுடைய வடிவம் வேற, நான் சந்தோஷப்பட்டு எழுதுற கவிதைகளுடைய வடிவம் வேற, ஒருத்தருக்காக எழுதுற கவிதைகள் வேற, இரங்கல் பா வாசிப்பது என்பது வேற, திருமண வாழ்த்துக்கள் என்பது வேற. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் வந்து தோன்றினது. சரி, இவங்களுக்கு இப்படி எழுதுனா, இவங்களை பத்தி நமக்கு இவ்வளவு நல்லா தெரியுமே, அதை ஒரு கவிதையில வடிச்சு காமிப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் என்னை வந்து எழுத வச்சது. வழிகள் இல்லாத வாழ்க்கையா?
3: கண்டிப்பா.
4: வழிகளுக்கு மருந்து வந்து ஏதோ ஒண்ணு எழுதி நம்மளை ஆற்றுப்படுத்துவது. இது வந்து ஒரு ஆற்று, இதுதான் நம்மளே நாம வந்து கன்சோல் பண்ணிக்கிறது தான் வந்து கவிதையினுடைய.
3: சிறுகதை, நாவல், இது போன்ற மற்ற இலக்கிய வடிவங்களை விட கவிதைக்கு இருக்கும் அந்த தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
4: கதை நாவல்ங்கிறது வேற. கதைனா ஒரு குறுகிய இதுக்குள்ள முடிச்சிருவோம். கதை நாவல்ங்கிறது இட் இஸ் எலாபரேட்டட் ஒன். அத்தியாயம் அத்தியாயமா இல்லனா பகுதி பகுதியா ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் ஒவ்வொரு விதமா எழுதுறது தான் வந்து நாவலுடைய வடிவம். அது வந்து கவிதையிலும் இருக்கலாம் அல்லது ஒரு கதை எழுதுற மாதிரியும் இருக்கலாம். அதனால வந்து கட்டுரை வடிவங்கள்ல இருக்கிறது வந்து நாவல்லையும் இருக்குது. கவிதையில வந்து கவிதையை தான் எழுதணும். நாவல்ல வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ். சில பேர் இது, ஆனா இப்ப சில பேர் வந்து அந்த இலக்கியங்களையே வந்து கவிதையா எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆளுமை வேணும், கவித்திறன் வேணும், கவிதை பற்றிய முழு அறிவும் இருந்தா தான் அந்த மாதிரியான இதெல்லாம் எழுத முடியும்.
3: கவிதைக்கு கண்டிப்பா கடினமான தமிழ் வார்த்தைகள், அதாவது அந்த மொழி வளம் அப்படிங்கறது அவசியமா, இல்ல எளிமையான வார்த்தைகள் மூலமா கூட அந்த உணர்வை கொண்டு வர முடியுமா?
4: கவிதைக்கு வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கவிதை எழுதுனா அது எல்லாருக்கும் போய் சேரும். ஒரு அகராதியை வச்சுட்டு தேடிட்டு கவிதை படிக்கூடாது, அப்ப போர் அடிச்சிடும். எளிமையான வார்த்தைகள், அதிகமா பழக்கத்தில் உள்ளது, பைந்தமிழ் வார்த்தைகளை சொல்லாட்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை போட்டு எழுதும் போது அந்த கவிதையினுடைய சிறப்பே வந்து எல்லாரையும் போய் சேரும். அப்ப அந்த கவிதை மறக்க முடியாத ஒன்னாகும். சரி, இவங்க இன்னொரு கவிதை கொடுக்க முடியுமா, கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் நம்ம கவிதை கொடுக்கும். தெரியாததை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. பாட்டு என்பதற்கு கவிதை, கவிதை என்பதற்கு பனுவல் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பனுவலை படிப்போருக்கு அப்படின்னா பனுவல்னா என்ன, கட்டுரையா, கவிதையா, பொருளா, என்ன அது ஒரு பொருளா, இதுக்கு போய் வந்து அப்புறம் தேடணும் அதிகாரத்தை. அந்த மாதிரிலாம் தேட வேண்டியது இல்லை. அந்த மாதிரியான எளிமையானது வந்து சிறப்புங்கிறது என்னுடைய. ஏன்னா இந்த காலத்துல வந்து அதிகமா தமிழனுடைய இது குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால எளிமையை நம்ம கொண்டு வந்தோம்னா தமிழ் ஆட்சி வந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து.

0: நாங்கள் இங்கே வைக்கிறேன். தமிழினுடைய இதயம் வந்து எளிமை தான், அதுதான் முதன்மை அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்.
1: கவிதையில் கற்பனை, அதாவது அந்த இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், நிஜம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு கவிதையில சொல்லுங்க மேம்.
0: நல்ல கேள்வி இது. நீங்கள் கேட்கறது வந்து கவிதைக்கு நிஜம் இருக்கணும், நிஜம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கற்பனை கவிதை தான். கற்பனை கவிதையெல்லாம் எழுதலாம், ஆனால் நிஜத்தை நீங்கள் கவிதை ஆக்கும் போது அது மக்கள் மனசில் சேர்றது. சரி, நம்ம வாழ்விலையும் இது நடந்திருக்குது, பரவாயில்ல, அந்த இதில் நம்மளை பற்றியே எழுதுன மாதிரி எழுதியிருக்கிறானே அப்படிங்கும் போது அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எதையோ ஒன்றை பற்றி எப்படியோ எங்கேயோ நடந்ததை ஒன்று நம்ம ஊரில் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அவ்வளோ நிஜமாக இருக்காது. உங்களுக்கு பொருளும் வந்து நமக்கு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால கற்பனையில் வந்து எழுதுறதை விட நிஜத்தை காலந்தாலும் அதில் கற்பனையை சேர்த்துங்க. நீங்கள் சுவைக்காக எப்படி குழம்புல உப்பு போட்டால் சுவை கூடுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணுமே தத்து கற்பனைகளை, அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது வந்து சிறப்பாக இருக்காது.
1: அழகாக விளக்கம் கொடுத்தீங்க மேடம். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: சோகமும் வலியும் தான் சிறந்த கவிதையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க.
1: சோகம் என்னுடைய கஷ்டம் தான் மனசை வலிக்கு செய்யுது இல்லையா? எனக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமோ ஒரு துயரமோ என்ன வந்து என் மனதை வலிக்கு செய்வது ரெண்டும். இது மட்டும் எழுதிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சு, வாழ்க்கையில போர் அடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சோகத்தையே பேசிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டையுமே கலந்து எழுதணும். நல்லா இருக்கிற இடத்துல நல்லது எழுதணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி இப்படி சகித்த முகத்தோட இருக்கிறீங்களோ அது எங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு சுவையா இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் சரி இந்த மாதிரி கூட போயிட்டு வைக்கலாம் பேசலாங்கிற மாதிரி வரும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், சோகமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்னது இன்பத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி இப்படி மூஞ்சி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோம் இல்லையா? சோ கவிஞனுக்கு வந்து இடம் பொருள் முக்கியம். எந்த இடத்துல எதை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து கவிஞன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து ரொம்ப அவசியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த எழுதும் போது. சோகம் தான் எழுதினாதான் கவிதை வந்து பிரமாதமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. காதல் கவிதைகள்லாம் பிரமாதமா ஓடலையா? தாலாட்டு பாடல்கள் ஓடவே இல்லையா? அந்த காலத்துல வந்து இது எசப்பாட்டு பாடினாங்களே அதெல்லாம் ஓடவே இல்லையா? எல்லாமே தான் ஓடுச்சு. ஆகவே எந்த கவிதை எந்த நேரத்துக்கு நீங்க எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பும் கூடும்.
0: இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், அதாவது பிற மொழி கவிதைகளை தமிழுக்கு கொண்டு வரும்போது அதோட மூல கவிதை உணர்வை கரெக்டா நம்மளால முழுமையா கொண்டு வர முடியுமா?
1: மொழி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க மூணு மொழி நாலு மொழி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை மொழிபெயர்க்கும் போது உண்மையா மொழிபெயர்க்கலாம். சரி எனக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சில சமயத்துல நான் வந்து என்னுடைய இதை வந்து அதுல சேர்த்திடுவேன் இல்லையா? அப்ப அவங்களுடைய இது அவங்களுடைய கருத்துக்களை சில இது மாறுபடுற மாதிரி இருக்கும். ஆனா மொழி அந்த எழுதினவர்களுடைய மொழி தெரிந்தவர்கள் மொழி பெயர்ப்பது சிறப்பு. அப்பதான் சொல்வாங்க அவர் வந்து இருமொழி புலவர் அப்படின்னு சொல்றது. காரணம் என்ன? ரெண்டு மொழியும் ரெண்டு மாதிரி அந்த மொழி அந்த மொழியாக எழுதுவார், இந்த தமிழை தமிழையாக எழுதுவார். அப்படி இருக்கும் போதுதான் அந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பா வரும். இல்லை என்றால் சில இடத்துல கவிஞனுடைய கற்பனையோ கவிஞனுடைய உருவகமோ கவிஞனுடைய சொந்த எண்ணங்களோ அதுல பதியும் போது தவறுவதற்கு எண்ணங்கள் மாறுவதற்கு ஒரிஜினலுடைய இது மாறக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாற்றுதல் வந்து வந்துடக்கூடாது. ஆகவே மொழிபெயர்ப்புன்னு தெரியும் போது மொழிபெயர்ப்பிற்கக்கூடிய மொழியினுடைய அறிவு கரெக்டா இருக்கும். தெரிஞ்ச மொழியில தெரிஞ்ச இடத்துல நீங்க மொழிபெயர்க்கும் போது அந்த சொல்லு மாறாது, அந்த அந்த நடை மாறாது, அப்படி வரும். அதனால மொழிபெயர்ப்புக்கு அவசியம் மொழி தெரிஞ்சிருக்கணும். மொழி தெரியாதவங்க வீணா அதுல போய் கை வைக்க.
0: மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
1: மரபு என்பது தான் இப்ப வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் இலக்கணத்தை படித்து எழுதுவது வந்து மரபு. நீங்க வந்து உங்க கற்பனை

0: விரும்ப தகுந்த வார்த்தைகள்ல போட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வார்த்தைகள போட்டு எழுதுவது புதுக்கவிதை. புதுக்கவிதை இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது. நான் கூட முதல்ல எழுதுன புதுக்கவிதைகள். அந்த கவிதைகள் எழுதும் போது சில இதுதான், அதுக்கும் வந்து ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. இலக்கணமா வைக்கலன்னா கூட ஒரு புதுக்கவிதை எழுதுறதுக்குரிய வரையறை இருக்குது. அதை விட்டுட்டு சில பேர் என்ன எழுதுவாங்கன்னா, லைனா எழுக்கிறத மூணு வரியா ரெண்டு வரியா பிரிச்சு எழுதுவாங்க. அது முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் அவங்க எழுதுனுடைய இது வந்து என்னன்னு. ஆனா புதுக்கவிதை எழுதும் போது முதல் வரியினுடைய தொடர்பு ரெண்டாவது வரியில வரணும். ரெண்டாவது வரியில வரும்போது முடிக்கிறாங்களா இல்ல இன்னும் தொடர்ந்து போறாங்களாங்கிறதுனுடைய அந்த இது வந்து புதுக்கவிதையில வரணும். அதுல முக்கியமா என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை சீர்ல எழுதுறீங்க, எத்தனை வார்த்தைகள்ல நீங்க எழுதுறீங்க. அதே வார்த்தைகள்ல நீங்க எழுதிட்டு போகும்போது இல்ல முடிக்கும் போது ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை கொண்டு முடிக்கும் போது புதுக்கவிதை சிறப்பு பெறும். ஆனா மரபுன்னு சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு வாய்ப்பாடு இலக்கணம் வரையறை இருக்கு. அதை வச்சுதான் நீங்க எதுல எழுதுறீங்க, ஆசிரியப்பாவில் எழுதுறீங்களா அல்லது கலிப்பாவில் எழுதுறீங்களா இல்ல வெண்பாவில் எழுதுறீங்களா அப்படிங்கிற அந்த இலக்கணத்தை படிச்சுட்டு வாய்ப்பாடை படிச்சுட்டு எழுதும் போது அந்த மரபு கவிதையினுடைய வடிவங்கள் வந்து எந்தக்குமே நடக்கும். இன்னைக்கு இல்ல, நம்ம எல்லா இலக்கியங்களும் எப்படி படிக்கிறோம்னா அந்த மாதிரி எழுதுனதுனாலதான். இன்றைக்குதான் வந்து நம்ம புது கவிதையை வந்து ஊக்கம் கொடுத்து அதை வந்து வளர்த்திட்டு வரோம். அதனால சில புது கவிதைகள் வளர்ந்துட்டு வருது. அவங்க வந்து மரபினுடைய பாதையை இதை வந்து இதுல கலந்துக்கிறாங்க. மரபு இல்லாம அவங்களும் எழுதல, ஒரு மரபோட தான் எழுதுறாங்க. ஆனா அந்த வாய்ப்பாடுங்கிறது சுத்தமாக அந்த புது கவிதையில கொடுக்கறது இல்லை. ஆனா மரபுங்கிறதுல செய்யக்கூடிய வடிவங்கள் எந்த இதுல எடுத்து எழுதுறீங்க, விருத்தத்துல எழுதுறீங்களா இல்ல பாடுற மாதிரி வண்ணப்பாட்டுல எழுதுறீங்களா இல்ல வந்து இதுல வஞ்சியில எழுதுறீங்களா எப்படி நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சிந்துல எழுதுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் வரணும். அப்படின்னு வரும்போது வந்து மரபு கவிதைகள் தான் என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கும். புது கவிதைகள் வந்து நான் எழுதியிருந்தாலும் நான் மரபுக்கு போனதுக்கு காரணமே வந்து என்னுடைய இது வந்து நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மரபுக்கு போனேன். மரபுல படிச்சுட்டு வரும்போது அது வந்து சில சமயம் படிக்கும் போது அது இலக்கணங்கள் கஷ்டமா இருந்தா கூட அதை படிச்சு படிச்சு படிச்சு எழுதும் போது மரபு கவிதையின் வடிவம் அதை வந்து புது வடிவத்திலேயே நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வரதுக்கே வந்து கழிப்பா இல்லைன்னா கழி விருத்தம் அந்த மாதிரி கழித்தொகை அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம எழுதும் போது அதுவும் புது கவிதை வடிவத்தில் கொண்டு வந்துடலாம். ஆனால் மரபுல வரணும். என்ன வரணுமோ அது அந்த இலக்கணத்தோட வரும்போது மரபை தொட்டியாத ஒரு கவிதை வந்து சிறப்பு பெறாது.
1: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: இப்ப வந்து ஒரு கவிதைக்கு இலக்கணம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுங்க மேம்.
1: கவிதை உங்களுக்கு நினைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல கவிதை உன்னுடைய கவிதை வந்து முழுமை பெறணும் அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்கும்போது ஓ இது நம்ம எழுதின கவிதை தானா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்க மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது இலக்கணத்தோடு இருக்கிறது தான் வரும். புது கவிதைக்கு அப்படி இல்லை. வார்த்தைகளுடைய அழகை நீங்க ஜோடிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், அது புது கவிதையே அளவு பெற்றுரும். ஆனா இலக்கணத்துல எழுதுறதுக்கு இலக்கணம் உங்களுடைய மரபுகள் வேணும். ஒன்னு மூணு மோனைன்னு சொல்லுவாங்க, அந்த மோனையில எழுதணும். நான் அடுத்த வரி வரும்போது எதுகையில துவங்கணும்னு சொன்னா எதுகையிலே இருக்கணும், மாறக்கூடாது. அப்படி வரும்போது அந்த மரபு கவிதையினுடைய இலக்கணங்கள் வந்து எப்படி முடிக்கணும், வெண்பானா மூணுல முடிக்கணும், அது அந்த முடிக்கிற மூணாவது சீர் எப்படி இருக்கணும், குசுறுத்து பொண்ணுல முடிக்கணும், அதாவது நாள் பிறப்பு மாலை காசன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த நிலைமையில முடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய வடிவங்கள் வந்து அழகுபடாது. அந்த இடையில நீங்க முடிச்சு பாருங்களேன், உண்மையிலுமே வெண்பாவனுடைய இதை வந்து யாரும் அடிச்சிட்டு போக முடியாது. சில பேர் எல்லாம் 2000 வெண்பாவெல்லாம் எழுதினவங்க இருக்கிறாங்க, வெண்பாவிலேயே வந்து இது கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி இதை வச்சுதான் எழுதி இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்கள வெண்பா புலின்னு சொல்லுவாங்க. அந்த இதுலயே எழுதிட்டு வர்றது கூட, நான் கூட ஒரு புத்தகத்துல 500 வெண்பா எழுதுனேன். அந்த மாதிரி எழுதும் போது அந்த இதை பார்த்து பார்த்து பார்த்து எழுதணும். ஒன்னு மூணு அப்படி வச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா அது கண்டிப்பா நீங்க வச்சு எழுதுங்க. முடியலையா 4வது சீருக்கு போங்க அப்படிங்கறது அங்கேயே கொடுக்குறாங்க நமக்கு சில சலுகைலாம், அதை வச்சு நம்ம கூட போய்க்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அதே 4வது சீருக்கு போகக்கூடாது. 1, 3 மோனை, 5வது வந்து அதே மோனையில வரணும். மோனைனா முதல் எழுத்து ஒரு எதுகைனா 2, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு வர்ற அந்த கவிதைகள் தான் வந்து நினைச்சு நிற்கும், பெருமைப்படும் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த மொழிக்கே இல்லைன்னா கூட தமிழ் படித்து தமிழ் எழுதுறவங்க

0: உங்களுக்கு பரவாயில்ல, நம்ம தமிழ் எவ்வளோ ஒரு பைந்தமிழ் எவ்வளோ பெரியவங்கள்ட்டெல்லாம் போயிருக்குது. அது எல்லாருக்கும் வந்து தமிழ் வந்து போகும், ஏன்னா ஆதி இதுதான் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் முதல் மொழி. அதை வந்து நம்ம மறந்துட்டு மற்ற மொழி பேச முடியாது, அதில் தொடாமல் வேற எதையும் நம்ம வந்து படிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் வரும்போது இலக்கணத்தோடு இருக்கிற மொழி கவிதைகள் தான் வந்து சிறப்பு போகிறோம்.
1: ஒரு கவிதையில் யதார்த்தவாதம் கற்பனைவாதம் இது வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லுங்க மேம்.
0: யதார்த்தங்கிறது சரி, அவள் வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுல துன்பப்படுறான் அப்படிங்கிறத கற்பனைகள் கொடுக்கும்போது, அவ கள்ளி செடியின் மீது நடந்தால் நான் கொடுக்கறேன், அப்ப உங்களுக்கு நீ என்ன புரிஞ்சுக்குவீங்க, கள்ளியில என்ன இருக்கும், முள்ளு, முள்ளுனால கொடுத்தோம் துன்பப்படுது. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, முள்ளில் மேல் நடந்தது மாதிரி இல்ல, முள்ளில் விழுந்த சேலையை போல, முள்ள எப்படியா காய்ந்த பாறையில் விழுந்த மீனை போல, கற்பனை எப்படி இருக்குது, தரியில் அடிக்கப்படும் நூலை போல, இதுதான் கற்பனையினுடைய இது. எப்படி வேணா நம்ம அதை கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி வரும்போது மனிதர்களுக்கு புரியணும், புரியற மாதிரி இருக்கணும். பாலைவனத்தில் இருந்த தண்ணீரை தேடுவதை போல அப்படின்ட்டு, பாலைவனத்தில் போய் நீ சோலையை தேடும் போது எங்க கிடைக்கும், அது பாலை ஏற்கனவே அங்க போய் நீ சோலையை தேட முடியாதுங்கிறது போல அவளுடையது பாலைவனமாக தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கற்பனையில அது வந்து உண்மையாக இருக்கும். நீங்க சொல்ற அந்த கற்பனையினுடைய ஓமை வந்து சரியாக இருக்கும். சொல்ல வேண்டிய இதுக்கு அவள் வந்து வனத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, வனம்ங்கிறது என்ன, எல்லாமே நிறைந்தது, அங்க தண்ணி இருக்கும், பறவை இருக்கும், மரம் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இல்லாத இடத்துல தான் அவள் வந்து கஷ்டப்படுவாள். அதனால அந்த மாதிரி நம்மளுடைய கற்பனைகள் வந்து செயலுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும், பொருளுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும். கற்பனைகள்ல வந்து சேர்த்தும் போது பொருள் தெரியக்கூடாது, பொருள் தெரியாம எழுதுறதுதான் வந்து ஒரு கவிஞனுடைய சிறப்பு. அதான் அவனுடைய அவனை வந்து கவிஞன் ஆக்குது, இல்லைனா அவனை கவிஞன் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கவிதையை படிக்கும் போது இதுக்கு இப்படி ஒரு வடிவம் கொடுத்துருக்கான், நீ என்னை நினைத்து கொண்டே இருப்பேன் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நீ நினைக்கவில்லை என்பதை நான் மறந்து விட்டேன், அப்ப என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பேன், இப்படி கொண்டு வரணும். அதுதான் வந்து கவிதையினுடைய வடிவமா இருக்கணும்.
1: கவிதை பிறக்கும் தருணம் அப்படின்னு ஒன்றை வரையறுக்க முடியுமா?
0: கவிதை இப்ப நம்ம பேசினதை வந்து கவிதை பிறக்கும் தருணமா எடுத்துட்டு நான் ஒரு கவிதை எழுதலாம். எதை வந்து நம்ம நினைச்சிட்டு எழுதுறோமோ, இல்ல ஒரு அந்த இடத்துலயே உட்கார்ந்து, எங்க குரு சொல்லுவார் இவங்க உட்கார்ந்த இடத்துல கவிதை எழுதுவாங்க, அந்த நிகழ்வுகளை அப்படி எழுதி காமிப்பேன், இன்னாது என்ன தலைப்பில் பேசினார்கள், அதில் நான் விரும்பினது இதுன்னு எழுதும் போது அந்த நிகழ்வுகளை அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா பிறப்புக்கு என்ன தருணங்கள் வந்து எப்படி வேணா அமையலாம். இப்ப ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லும்போது அவங்களுடைய நல்லதையும் சொல்லணும், ஏன்னா இறந்துட்ட பிறகு கெட்டது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால எப்போதுமே வந்து அங்க இழக்கல் வேண்டாத மறைச்சி நல்லதை எழுதுறது அப்படிங்கிறது வரும், அந்த மாதிரி கொண்டு வரணும். வாழ்த்தும் போது நம்மளுடைய இறைவனை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வாழணும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி கேட்கற மாதிரி எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கவிதைகளுக்கு வந்து தருணங்கள் வந்து அது அமையும். எந்த பொருள் எழுத போறீங்களோ முதல்ல அதை யோசிச்சுங்க, கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பு கூட எடுத்துக்கலாம். இப்ப ஒரு இதுல எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, சரி முதல்ல எதுல எழுதணும், அவங்களை சந்திச்சு தரணும், அடுத்து அவங்களோட பழகினது, பழகினதனுடைய நம்மளுடைய நிலை என்ன, அவங்க நம்ம மேல கொண்ட நிலை என்ன, இது தொடருமா தொடராதா, இந்த சிந்தனைகளை எல்லாம் வரையறுத்து விட்டு நீங்க ஒரு இது முதலே அந்த கவிதைக்குரிய ஒரு வடிவத்தை நீங்க கொடுத்துட்டு தான் எழுதணும். டக்குன்னு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா கவிதை ஓடிக்கிட்டே இருக்கும், தவிர்த்து அவங்க முற்று பெறதுக்கு வழி இல்லைங்கிற விட என்ன எழுதுறீங்கிறது தெரியாது, இடம் மாறும், பொருள் மாறும். அந்த மாதிரிலாம் இருக்காம கவிதையினுடைய கருக்களை முதல்ல வந்து வரையறைப்படுத்திக்கணும். வரையறை இல்லாத கவிதை வந்து வாழ்க்கைக்கு இல்லை, வாழ்த்துக்கு இல்லை.
1: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா

0: ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே FM Rainbow புதுவை 102.8.
2: சங்க காலத்து அகநானூறு புறநானூறு கவிதைகளுக்கும் இன்றைய நவீன கவிதைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
3: சங்க காலங்கிறத விட பழமை காலம்னு நீங்க சொல்லுங்களேன். சங்க காலத்துல வந்தது வந்து சங்க வளர்த்ததுக்கு முன்னே கவிதை இருந்து கவிதை இல்லாத காலம் இல்லை. தாலாட்டு பாடுறதுல இருந்து ஒருத்தரை கூப்பிடறதுக்கு ஒரு ஓசை கொடுத்ததுல அப்படி இருந்து தான் வந்து ஓசைகள் இசைகள் பாடல்கள் எல்லாம் வந்துச்சே தவிர்த்து அது வந்து எதுக்கா அதவங்க தான் அவங்க சிந்திச்சு செய்யல அவங்கலாம். ஆனா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஓன்னு கூப்பிடும் போது போகுது. இரங்கல் பால் ஒரு வரையறை வச்சு எழுதிடும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க ஒப்பாரின்னு வச்சு. அப்ப அந்த ஒப்பாரியை நீங்க கேட்கும் போது உண்மையிலேயே கவிதையை விட நிறைய அங்க பொருளை கொண்டிருப்பாங்க. அவங்க அவங்க கூட இருந்தது, அவங்க வாழ்ந்தது, அவங்க பிள்ளைங்களை வளர்த்துனது, அவங்க அந்த ஊருக்கு எப்படி பெருமை சேர்த்தாங்க இல்ல சிறுமை சேர்த்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னடா ஒருத்தன் இப்படி திருதுப்புன்னு கெட்டி சேர்த்துட்டு சொல்றாங்க அதனால நல்லது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையும் நல்லதா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. ஆனா அங்க இருந்தவங்க உண்மையை பேசினாங்க, உண்மையை எழுதினாங்க. நம்ம வந்து உண்மையை மட்டும் எழுதுறோம், கெட்டதை வந்து மறைச்சிடறோம், நல்லதை எழுதுறோம். நல்லதா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது தெரியணும். அந்த காலத்து மக்கள் வந்து என்ன சொல்ல எளிமையானவர்கள், அதனால அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியல. நம்ம இப்ப வளர்ந்து வர அறிவு வளர்ச்சியில நம்ம வந்து சில இதை இலைமறைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
2: இப்போ தற்காலிக கவிதைகள்ல பெண்ணியம், அதாவது இந்த ஃபெமினிசம், பெண்ணியம் எத்தகைய பரிமாணத்தை எட்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
3: பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணியத்தில் வந்து பேசாத கவிஞரே இல்லை. பெண்ணை தொடலை அப்படின்னா பெண் என்றும் புனிதம், அவள் தன்மான வார்ப்பு என் நியாயத்தின் தீர்ப்பு, மண்ணறியாதமானா பெண் தொடுவானம் தானா. நான் முதல்ல ஒரு கவிதை எழுதினேன். நான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பெண்ணுடைய இது பெண்ணினத்தினுடைய வளர்ச்சி நான் பெண்ணினத்தை பற்றி பேசினேன். எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை நான் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டேன், அதனால் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது, அதனால் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வளர்ச்சி, அது பெண்ணியத்தினுடைய வளர்ச்சி. நான் ஒரு இடத்துல போய் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அதை உணர்ந்து கொள்ளணும், சரி நம்ம போய் செஞ்சால் அடுத்த தடவை நமக்கு அது பெருமை சேர்க்கறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணியம் இல்லாமல் வந்து இது பெண்ணை தொடாம காதலே இல்லமா, பெண்ணை தெரியாம உலகமே இல்லமா. பெண்ணு தான் உலகத்தினுடைய முதல் உற்பத்தி ஆலை. அப்ப பெண்ணியத்தை பேசும்போது எப்படி இருக்கணும், பெண்களை உயர்த்தமா பேசக்கூடாது. பெண்களை உயர்த்தி எல்லா நிலத்தையும் கொண்டு வரும்போது தான் பெண்ணியம் வந்து முழு பெண்ணியம் அடைந்ததாக இருக்கும். அதுதான் என்னுடைய பொருள்.
2: கவிஞர்களுக்கான சமூக பொறுப்பு, அதாவது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எதை நீங்க நினைக்கிறீங்க?
3: பெண் கவிஞர்கள் கவிதை வழியாகத்தான் வந்து அந்த ரிஃபார்மட்டியை கொண்டு வர முடியும். சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு முன்னேற்றம் விழிப்புணர்வு முதல்ல கொடுக்கணும். குப்பையை வந்து தெருவில் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு. அதை எப்படி நீங்க கொடுக்கலாம், அந்த குப்பை என்ன செய்யும், அந்த குப்பை எங்க போய் சேரும், கடல்ல போய் சேரும், கடல் என்ன ஆகும், கடல் வாழ் உயிரினங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து நீ இதில் கொடுக்கும். மீன் பிடித்த வலையில் அத்தனையும் குப்பைகளாய் வந்தன, மீன் பிடித்த வலையில் அத்தனையும் குப்பைகளாய் வந்தன, என்ன மீன் இன்றி குப்பை வந்தது, ஏன்னா குப்பை வந்து கடல்ல போய் சேர்ந்துருச்சுன்னு. அப்ப இது வந்து எப்படி நீங்க விழிப்புணர்வு, அப்போ கடல்ல வந்து குப்பை போய் சேரும், இன்டைரக்ட் ஒரு கொட்டு கொடுக்கிற கொடுக்கணும். அதனால சமுதாய சிந்தனைகள், இன்றைய ஜாதி மத பேதங்கள், இன்றைய ஏற்றத்தாழ்வுகள், இன்றைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யலாம், ஏழைகளை எப்படி வந்து நம்ம முன்னேற்றலாம், கல்வி அறிவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கல்வியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும், ஆசிரியர் பணி என்பது என்ன, மருத்துவ பணி என்பது என்ன, எங்கெல்லாம் வந்து கலப்படங்கள் இருக்குது, அந்த போதைகள் இருக்குது, இதெல்லாம் சமுதாய வளர்ச்சியில் வந்து நம்ம கொண்டு வந்து காட்டும் போது அதை வந்து அழகான நம்ம கற்பனையில மாத்தி காமிக்கணும். அப்போ சமுதாயத்தினுடைய விழிப்புணர்ச்சி வந்து கவிதையில கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா, அதை பார்த்து எழுதணும், ரொம்ப கவனமா எழுதணும். அந்த ரொம்ப பொறுப்புணர்ச்சி வந்து சமுதாய கவிதைகள்ல தான் இருக்குது. சென்று சேரணும், பாமரருக்கும் சென்று சேரணும், படித்தவர்களுக்கும் போய் சேரணும்.
2: கவிதை இன்று காட்சி ஊடகமாக, அதாவது வீடியோ வடிவுல உருமாறி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
3: அதாவது ஒரு காட்சியை கொண்டு கவிதையில நம்ம இது பண்ணலாம். கவிதையில உலகமா காத்துக்கும் போது அந்த காட்சி ராசியினுடைய நிலைமை வந்து அத

0: கவிதைகளுக்கு தெரியும், ஓ இதை வந்து அதை எது பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சில சினிமாவினுடைய கருத்துக்களை வந்து வரியில் கொண்டு வருவோம். பாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் எது கொண்டு வரும்போது பாருங்கள், அந்த காலத்து பாசம் மலர்லேருந்து எல்லாமே இப்போ கொண்டு வருவாங்க, இருமலர்லேருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அது இந்த படத்தில் வந்துட்டு அப்படிங்கிறது அந்த காட்சியை வந்து அந்த கவிதை உணர்த்தும், அப்படியெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து கவிதையினுடைய சிறப்பு தான். சரி, இதுலேருந்து இது ஒரு எடுத்து எழுதியிருக்கிறாரு, இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கிறாரு, இந்த திரைப்படமோ ஒரு சின்ன திரையோ நமக்கு வந்து அந்த உதவி செய்திருக்குது, அதை வந்து நம்ம கவிதையாக வடிக்கும் போது அப்படின்னு. ஆனால் நல்ல காட்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து கவிதையில் கொண்டு வரலாம், அது கவிதைக்கு உபயோகப்படும். செஞ்சிருக்கிறாங்க, செய்கிறோம், ஆனால் வேண்டாததை தான் நாங்கள் விளக்கத்தான் செய்கிறோம்.
1: நீங்கள் இது வரைக்கும் எழுதின கவிதையில் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை எதுன்னு சொல்லுங்கள், அதில் அப்படியே ரெண்டு வரி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: எந்த பிள்ளையில எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் என் பிள்ளைன்னு நினைப்பேன். ஆனால் சில பிள்ளை வந்து குறும்பு பொண்ணும் சில பொண்ணும் பொண்ணு, ஆனாலும் அது என் பிள்ளை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என் கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏசுமரி கவசம்னு ஒன்று எழுதுனேன், அது பூரா வெண்பா, அந்த வெண்பால் அத்தனை கவிதை எழுதுனேன் பாருங்க, அதுதான் அவருடைய

0: இல்லை எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் நான் என் பிள்ளைன்னு நினைப்பேன். ஆனால் சில பிள்ளை வந்து குறும்பு பொண்ணும் சில பொண்ணு பொண்ணு, ஆனாலும் அது என் பிள்ளை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என் கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏசுமரி கவசம்னு ஒன்று எழுதுனேன். அது பூரா வெண்பா, அந்த வெண்பால் அத்தனை கவிதை எழுதுனேன் பாருங்க. அதுதான் அவருடைய பிறப்புலேருந்து பைபிளை தொடாமையே நான் இதுவரையிலும் கிறிஸ்தவத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை எழுதுனது தான் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பான கவிதையாக இருந்தது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, நிகழ்வுகள் அது நடந்து அதை ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு கலைவாமணி விருது கிடைக்கும். அப்போ அந்த வெண்பாக்குனுடைய மதிப்பு தான் அது. நான் அந்த கவிதையை கொண்டு வந்ததுனுடைய என்னுடைய அந்த இதை தேர்ந்தெடுத்ததுனுடைய நிகழ்வு அப்படிங்கும்போது அந்த இதுங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு கவிதையில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், அதெல்லாம் ஒரு காலம் பெண்ணே, அது இப்போது இல்லடி பெண்ணே அப்படின்னு எழுதுவேன். அதை எங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு வரி. அப்போ வந்து பெரிய பொண்ணு பார்த்து சொல்லும், அது ஏன்னா நான் பேசும்போது எதுக்கு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு காலம் அடி பெண்ணே, இப்பொழுது அது இல்லை அடி பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவா, கண்ணேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்கள வந்து ஒட்டின வரிகள் வந்து நமக்கு ஒரு சிறப்பு இல்லையா, அந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம இப்போ வந்தாச்சு மேம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோம் மேம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்ற தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சில் நிங்காணம் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில சி எஸ் ஜெயராமன் அவர்களுடைய குரல்ல பாசவலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
2: குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, உனக்கு எது சொந்தம்.

பாசாங்கு வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

0: உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
3: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இமயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவையின் 102.8.

கூட எத்தனையோ மேதைகளின் தத்துவங்கள் கேட்டவன்னா அத்தனையும் நீயறியும் ஆயுள் உனக்கில்லையடா போட.

என்ன, யார் என்ன, ஊர் என்ன, உலக என்ன, தொட்டதை ஜெயிப்பதற்கு எட்டு வழி நான் அறிவே. எந்த வழி நீ வரினும் அந்த வழி மாற்றி வைப்பேன். நீ கட்டிடத்தை நீ அறிவாய், வாசல்களை நான் அறிவே.

அதனை காட்டினால் ஒரு கால நேரம் கண்டு நான் காட்டுவேன் உன்னை மாட்டுவேன் மனக்கோலம் காணும் முன்பு ஆனது ஆகட்டும்.

கொண்ட என்னிடத்தில் கவிதை காட்ட வந்த புத்தி கட்ட மானிடனை போடா. எத்தனையோ மேதைகளின் தத்துவங்க கேட்டவன்னா அத்தனையும் நீ அறியும் ஆயுள் உனக்கில்லை.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

நேர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற

வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்ல பழத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்கமாமா திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவாயின் 102.8 நேரம் 2:43.

நேரம் 2:46 நிமிடங்கள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜமுனா ராணி குரல்ல திருடாதே திரைப்படத்திலிருந்து.

0: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
1: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.
0: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: கோயில்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. ஒரு குழந்தைக்கு இயற்கை அளித்த முதல் தடுப்பூசி, முதல் முழுமையான உணவு தாய்ப்பால் தான். தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் ஆரோக்கியமும் கலந்த அற்புதமான வரம் தான் தாய்ப்பால். இன்னைக்கு உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் பற்றி தான் பேச போறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்களோடு தான் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வந்து போக போறோம். நேர்களே, தாய்ப்பால் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் FM ரெயின்போவில். அதுக்கு நீங்க வந்து 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டாக்டர். இன்னைக்கு வந்து உலக தாய்ப்பால் வாரம். இது வந்து ஏன் கொண்டாடப்படுது, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன டாக்டர்?
3: தாய்ப்பால் கொடுப்பது விலங்கினங்கள் அனைத்திற்கும் பொதுவானது, இயற்கையானது. மனிதகுலம் மட்டுமே நாம் வருட வருடம் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் எல்லா

0: உலகத்தை சேர்ந்த அனைத்து நாடுகளிலும் தாய்ப்பால் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் பல்வேறு காரணங்களால் அந்த தாய்ப்பால் கொடுக்குற வழக்கம் குறைந்து பால் பவுடரோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டன. குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா, காய்ச்சல் இது போன்ற அதிகப்படியான பிரச்சனைகள் உருவானதால் தாய்ப்பாலை விட்டு விலகி போகும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அதனால் தாய்ப்பால் குறித்து அந்த இயற்கையாக செய்ய வேண்டிய விஷயத்தை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உருவாச்சு. இந்த அதனால் வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடுறாங்க. வாபா அப்படின்ற உலக அமைப்பு தான் இதை வந்து நடத்திட்டு வருது. இந்தியாவிலும் பிபிஎன்ஏ போன்ற அமைப்புகள் நடத்திட்டு வராங்க. இந்த வருடத்தோட தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தோட மைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின் நலமான வாழ்விற்கு நிலையான தொடக்கம் தாய்ப்பால். குழந்தையின் நலமான வாழ்விற்கு நிலையான தொடக்கம் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் ஊக்குவிப்பதற்கான அனைத்து கட்டமைப்புகளும் நாம் உறுதி செய்ய வேண்டும். அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு எதெல்லாம் நல்லது நடக்க செய்யுமோ அதை எல்லாத்தையும் நம்ம வலுப்படுத்தணும். அதுதான் இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தோட மைய கருத்து.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நேரில் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எஃப்எம் ரெயின்போவில் நீங்களும் கேட்கலாம். 2271760 மற்றும் 2271770 என்ற நில டாக்டர், இப்போ வந்து தாய்ப்பால் கொடுப்பது வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் என்னென்ன நன்மைகள் வந்து வழங்குது டாக்டர்?
0: ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. குழந்தை பிறந்த உடனே நம்ம குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தாய்ப்பால் கொடுக்கணும். அப்படி குழந்தைக்கு ஆரம்ப நிலையிலே நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால் உள்ளே போகிறதால, நீங்கள் முன்னாடியே உங்கள் முன்னுரையில் சொன்னீங்க, தாய்ப்பால் தான் முதல் தடுப்பூசின்னு சொன்னீங்க, அது முற்றிலும் உண்மை. அந்த முதலில் சுரக்கக்கூடிய சீம்பாலில் வந்து பல்வேறு நுண்பொருட்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா விட்டமின் ஏ இருக்குது, நுண் உயிரிகள் இருக்கின்றன. அது வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதனால் குறைமாத குழந்தையாக இருந்தாலும் சரி, நிறைமாத குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்தவுடன் நம் தாய்ப்பால் கொடுக்கறதால குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடனடியாக கொடுக்கறது ஏற்படும் நிலை இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஏன்னா எந்த குழந்தைக்கும் வந்து முதல் 6 மாதத்தில் குழந்தைக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, நீர் சத்து இது எல்லாமே சரியான விகிதத்தில் தாய்ப்பாலில் இருக்குது. அதனால் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அப்படி முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தோம்னா குழந்தையோட உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 6 மாதத்துக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைங்க வந்து நோய் திருஷ்பக்தி நல்லா இருக்கும், ஒவ்வாமை நோய் பிரச்சனை இருக்காது, குழந்தையோட எடை கூடுதல் வந்து சரியான விகிதத்தில் இருக்கும், குறிப்பாக வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குழந்தை 6 மாதம் தாய்ப்பால் குடித்து வளருதோ பிற்காலத்தில் அந்த குழந்தைங்க அறிவுள்ள குழந்தைகளாக இருப்பாங்க. இது தவிர்த்து நெடுநாளைய பிரச்சனைகளையும் எடுத்துட்டோம்னா இந்த சக்கரை வியாதி, அதிகமான கொழுப்பு, இல்லை ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து இந்த குழந்தைங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்க. அது ஒரு பரிபூர்ண உணவுன்றதால் கண்டிப்பாக எல்லா தாய்மார்களும் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அம்மாவுக்கும் பல்வேறு நன்மைகள் இருக்குது தாய்ப்பால் கொடுக்கறதால. முதல் விஷயம் என்னென்னா, அவங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு சுரக்கிற அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் மூலமாக அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு பிறகு நடக்கக்கூடிய ரத்தப்போக்கு வந்து கம்மியாகுது. அதனால் கர்ப்பப்பை நல்லா சுருங்கும் போது அவங்கள ரத்தப்போக்கு கம்மியாகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைகள் மார்பக புற்றுநோய், ஓவேரியன் கேன்சர் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகுது. இது தவிர்த்து அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அப்புறம் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பந்தம் வந்து அதிகரிக்குது. ஸோ எந்த குழந்தைகளுக்கு 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைங்க வந்து அந்த தாய்க்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பிற்காலத்துலேயும் அந்த குழந்தைங்கள நல்லா வச்சு பார்த்துக்குவாங்க, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போக வேண்டாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த குழந்தை பிறந்தவுடன் சுரக்கும் மஞ்சள் நிற பால் வந்து அப்படி சொன்னீங்க, அது ஏன் முக்கியம் டாக்டர்? அதில் சொன்னீங்க இந்த நிறைய அதில் வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு, அது மட்டும் காரணமாக இல்லை இன்னும் நிறையா நன்மைகள் வந்து இருக்கா டாக்டர்?
0: ஆமாம், குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் அது பிறக்கக்கூடிய ஜெஸ்டேஷன் ஏஜ், இப்போ ஒரு குறைமாத குழந்தை இருக்குன்னா

0: தேவையான அளவு ஜெஸ்டேஷன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தாய்ப்பாலில் மாற்றங்கள் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த உடனே அம்மாவுக்கு சீம்பால் கிடைக்கும். முதல் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வர்றத சீம்பால் வந்து அதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, குறிப்பாக விட்டமின் ஏ இருக்குது, அதுக்கு பிறகு ஐஜிஏ போன்ற நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதில் வந்து நிறையா இருக்குது. அதனால் அது உள்ளே போகும்பொழுது குடல் அது ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். அந்த குடல் குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது. நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து பெரியவங்களை காட்டிலும் பிறந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா குறைமாத குழந்தைங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அம்மா வந்து சீம்பால் கொடுக்கும் பொழுது நம்ம பொங்கலுக்கு செவத்துக்கு வெள்ளையடிக்கிற மாதிரி அந்த தாய்ப்பால் சீம்பால் வந்து குழந்தையோட குடலில் ஒரு நல்ல கோட்டிங் மாதிரி படிஞ்சிடும், ஒரு படிவம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த படிவம் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைக்கு கொடுக்குது. அதை தாண்டி இந்த கிருமியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது. அப்புறம் அந்த சீம்பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குழந்தையோட ரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் சீம்பால் வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுக்கணும். அதை தவிர்த்து இந்த மற்ற உணவுகள்லாம் குழந்தைக்கு சின்ன வயசுலேயே கொடுக்கும்போது அல்ல பிறந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுக்குறன்னுவாங்க, இல்லை குழந்தைங்க ஆஸ்பத்திரி பார்க்க வரவங்க கொஞ்சம் டீ காப்பி தண்ணி கொடுக்குறன்னுவாங்க, இல்லைங்க வந்து சிலவங்க வந்து கஷாயம் அது போன்ற பொருட்களை கொடுக்குற விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தாய்ப்பால் தவிர்த்து எந்த உணவும் குழந்தை வாய்க்குள்ளே போகக்கூடாது.
1: அதாவது முதல் 6 மாதத்திற்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்.
0: ஆமாங்க, அந்த தாய்ப்பால் தவிர்த்து நம்ம எதுவும் கொடுக்காமல் பார்த்துக்கிட்டோம்னாலே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்கள் வந்து அந்த மஞ்சள் நிற பாலை வந்து சொன்னீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வேண்டாம், அது கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியேட்டிட்டு அப்புறமா வர அந்த வெள்ளை நிற பாலை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு புரியுது, இல்லைனா இது எவ்வளோ தூரம் நம்ம வந்து தடுக்க முடியும் டாக்டர்?
0: உங்கள் கையில் 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், அதை நீங்கள் கீழே போடுவீங்களா?
1: போட மாட்டோம்.
0: அது போல தான் தாய்ப்பாலம் வந்து ஒரு திரவ தங்கத்துக்கு சமமானது. அதை வந்து எக்காரணம் கொண்டு வந்து தூரம் போடக்கூடாது. அது குழந்தைக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம், அதை வந்து குழந்தையோட வாய்க்கு தான் போகணும், அதை அவசியம் கொடுக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதில் நிறைய ஆராய்ச்சிகளோட முடிவுகள் வந்திருக்கு. அதனால் கொலஸ்ட்ரம் வந்து அந்த சீம்பால் வந்து குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமானது, அதில் உள்ளே போனால் குழந்தைக்கு எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்றது வந்து அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நினைவுகளுக்காகவோ நம்மளோட நம்பிக்கைகளுக்காகவோ அதை வந்து குழந்தைக்கு கொடுக்காமல் இருக்கிறது தவறானது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போது தாய்ப்பால் வந்து குழந்தை பிறந்தும் தாய்ப்பால் வந்து இன்னும் சுரக்காமல் இருந்திருக்கும், அது வந்து அந்த அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பண்ணணும் டாக்டர்?
0: கரெக்ட், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரும்பாலான தாய்மார்கள் வந்து ஆரம்பத்தில் குழந்தைக்கு மார்பகத்தில் வச்சு கொடுத்தாங்க, சொட்டு சொட்டாக வரும், அது இயற்கை தான். எடுத்த உடனே குழந்தைக்கு சுரக்கிற குற்றாலம் மாதிரிலாம் வராது. அது வந்து குழந்தைக்கு மார்பகத்தில் வச்சு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த தொடு உணர்வு, அம்மாவுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் புரோலாக்டின், ஆக்சிடோசின், 2 ஹார்மோன் இருக்குது. ஒன்று வந்து உற்பத்திக்கு தேவை, ஒன்று வந்து தாய்ப்பால் வெளிப்படுறதுக்கு தேவை. இது இந்த ஹார்மோன்களோட முக்கிய பங்கு வந்து அம்மா அடிக்கடி குழந்தை எடுத்து மார்பகத்தில் வச்சாங்கனாலே இந்த ஹார்மோன்லாம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் முத நாளே வந்து எனக்கு தாய்ப்பால் வரலை, பத்தலை அப்படின்னு சில தாய்மார்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல தான் தக்க ஆலோசனை கொடுக்கணும். இல்லைம்மா, முத 1 நாள் 2 நாள் இது போல தான் வரும், இது இயற்கை, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, அப்படி செய்ய குழந்தையை அடிக்கடி எடுத்து மாறல வைங்க அப்படி சொன்னாலே போதுமான தாய்மார்களுக்கு வந்து அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அடுத்த 2 அல்லது 3 நாளில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது. அது வந்து மனதளவில் தாய்ப்பால் தான் குழந்தைக்கு கொடுப்பேன், தாய்ப்பாலால் குழந்தைக்கு நன்மை கிடைக்கும், தாய்ப்பால் குடித்தாதான் என் குழந்தை பிற்காலத்தில் அறிவுள்ள குழந்தையாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் கருத்து அம்மாவோட ஆழ்மனதில் ஊன்று இருந்தால் தாய்க்கும் சேய்க்கும் இடையே யாராலையும் போக முடியாது. அதனால தான் பேறுகாலத்திலேயே குழந்தைய டெலிவரிக்கு முன்னாடியே பேறுகாலத்திலேயே தாய்ப்பாலோட நன்மைகள் குறித்தும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் நம்ம தாய்மார்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டோம்னாலே அவங்க அதை வந்து தயாராகிடுவாங்க, மனதளவில் தயாராகிடுவாங்க. அப்படி மனதளவில் தயாராகிட்டாங்கன்னா அது தானாக நடக்கும். அதனால் வந்து பால் வரல பத்தலைன்றது வந்து ஒரு ஒரு சில தாய்மார்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் அனைவருக்குமே வந்து தக்க ஆலோசனை கொடுத்தாலும் அவங்களுக்கு சரியான வகையில் குழந்தை

0: பிடிச்சி கொடுக்குறாங்களான்ற டெக்னிக்கை கரெக்ட் பண்ணாலுமே பெரும்பாலான தாய்மார்கள் சரியாக தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதே போல் ஆரம்பத்தில் வரக்கூடிய சொட்டு சொட்டாக வரக்கூடிய தாய்ப்பாலே குழந்தையோட வயிற்றுக்கு போதுமானது. குழந்தையோட வயிற்றுக்கு என்ன தேவையோ அது வந்து ஆரம்பத்தில் சுரக்கும். அதனால் வர்றத குழந்தை வாய்க்குள்ளே போகணும், அதை தூர போடக்கூடாது. அப்படி தொடர்ந்து குழந்தைய மார்பகத்தில் வச்சாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது இயற்கையவே அதிகரிக்கும். அம்மாவும் நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமைதியாக இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது தான் முக்கிய கடமை. அதுக்காக வந்து அவங்கள சுற்றி இருக்கிற கணவனோ வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்களோ வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் இன்புட் தரணும். அந்த மாதிரி ஒருத்தோட உன்ன பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, திரும்ப தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை அம்மா கிட்ட நம்ம உருவாக்கினா அதில் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்குமே அந்த கடமையாக இருக்குது. அப்படி நம்ம செஞ்சோம்னாலே எல்லா குழந்தைங்களும் தங்கள் தாய்கிட்ட வந்து தாய்ப்பால் குடித்து குடிப்பாங்க.
1: ஓகே டாக்டர், அதாவது நான் அந்த ஒரு கேள்வியை கேட்க வந்து அதை நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ பிறந்த உடனே ஒரு சிலருக்கு வந்து அந்த சுரக்கலை அப்படிங்கும் போது நீங்கள் சொன்னீங்க, அது அடுத்த குழந்தைய அப்பப்போ எடுத்து எடுத்து நம்ம வைக்கும் போது தானாகவே வரும். இப்போ அதில் வந்து சொட்டு சொட்டாக வரும்போதும் அதே வயிற்றுக்கு போதும் அப்படின்னும் போது அது குழந்தை திருப்பி அழகுது, ஆனாலும் சொட்டு சொட்டாக தான் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்களே டாக்டர். அது குழந்தையோட வயிற்றுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து பத்துமா?
0: குழந்தை அழுகுறதுன்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது, குழந்தை வந்து கருவறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு புதிய சூழ்நிலையை பார்க்குது. கருவறையில் கதகதப்பாக இருக்கும், இருட்டாக இருக்கும், அதிக அளவில் சப்தங்கள் இருக்காது. ரெண்டாவது, குழந்தைய ஆக்டிவாக எதுவும் பால் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அம்மாவோட ரத்தத்துலேருந்தே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் போய்கிட்டே இருக்கும். பைப்பில் அப்படியே தண்ணி போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியே வந்த பிறகு இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். குழந்தை வந்து புதிய சூழ்நிலைக்கு பழகணும், அதனால் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக தாயோட தொடு உணர்வு, அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட், அதாவது தோளோடு தோல் இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் சொல்கிறோம். குழந்தை பிறந்த உடனே தாயும் சேயும் பிரிக்கக்கூடாது, தாயும் சேயும் ஒன்றா இருக்கணும். கூடுமானவரை தாயும் சேயும் வந்து கங்காறு முறையில் அம்மாவோட தோளோடு தோல் சேர்த்துருக்கணும். குறிப்பாக குறைமாத குழந்தைகள், எடை குறைவாக பிறந்த குழந்தைங்களாம் அம்மாவோட தோளோடு தோல் நம்ம சேர்த்து வைக்கும்போது குழந்தை கதகதப்பாக இருக்கும், அம்மாவுக்கும் பால் சுரக்கிறது அதிகரிக்கும், குழந்தையும் அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கலாம், அதனால் குழந்தையோட வெயிட்டும் சீக்கிரமாக ஏறும். அதனால் அம்மாங்க வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். அப்படி குழந்தைய தொடு உணர்வுலேயே பாதி குழந்தைய அழுகிற குழந்தைங்களாம் தானாகவே கம்முன்னு தான் இருக்கும். அதனால் இவங்க நினச்சிக்கிறாங்க பால் கிடைக்கல அதனால தான் குழந்தை அழுதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு அழுகிற குழந்தையை ஹேண்டில் பண்ணணும், திரும்ப எடுத்து மார்பகத்தில் வச்சு தாய்ப்பால் கொடுக்கணும். அதனால் ஒரு பாசிட்டிவ் இன்புட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க.
1: ஓகே டாக்டர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: நேரம் 3:16:27. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பால் வந்து குடிக்குது, ஆனால் அது வந்து கரெக்டாக குடிக்குதா, அது வயிற்றுக்கு வந்து அந்த பால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரியும் டாக்டர்?
0: ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக முதல் தடவையாக பிரசவிக்கிற தாய்மார்களுக்கு முதல் முறை தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு புதிய அனுபவமாக இருக்கலாம். இருந்தாலும் செவிலியரோட துணை கொண்டு அவங்க சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்க்க முடியும். தாய்ப்பால் கொடுக்கிற விஷயம் வந்து தாய்க்கும் சேய்க்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அது அம்மாவுக்கோ குழந்தைக்கோ வந்து வலியுடையதாக இருக்கக்கூடாது, பிரச்சனையுடையதாக இருக்கக்கூடாது. அதனால் டெக்னிக், அதாவது செய்யக்கூடிய செய்முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல் விஷயம் என்னென்னா, அம்மா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கணும், அவங்க குனிஞ்சி குழந்தைக்கு கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். நாயற்காலியில் சாய்ந்து உட்காந்து கொடுக்கும்பொழுது அம்மாவுக்கு வந்து முதுகு வலியெலாம் இருக்காது. ஒருவேளை அவங்க அடிக்கடி குனிஞ்சி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு முதுகு வலிக்கும். அதனால் அம்மாவுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் முதல்ல நல்லா சாஞ்சு உட்காந்து குழந்தைய எடுத்து மார்போடு வைக்கணும். குழந்தையும் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். குழந்தைய தலை ஒரு பக்கம் திருவிக்கணும், கழுத்து ஒரு பக்கம் திருவிக்கணும். முறுக்கின்லாம் கொடுத்தோம்னா குழந்தை அழுதுன்னு தான் இருக்கும். அதனால் குழந்தையோட தலை

0: உடல் பகுதியெல்லாம் நேர்கோட்டிலேருந்து அம்மா அதை சப்போர்ட் பண்ணி எடுத்து தாய்ப்பால் கொடுக்கணும். ரெண்டாவது இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து தன்னோட வாயை வந்து அம்மாவோட ஏரியோலாம், அதாவது அந்த காம்பை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு பகுதியை முழுமையாக வாய்க்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதை தான் சொல்லுவாங்க. அந்த நாலு விஷயம் இருக்குது. அதில் வந்து மொதல் விஷயம், குழந்தையோட வாய் நல்லா திறந்துருக்கணும், குழந்தையோட வாய் நல்லா திறந்துருக்கணும், குழந்தையோட தாடை வந்து அம்மாவோட மார்பகத்தை தொட்டுக்கிட்டு இருக்கணும், குழந்தையோட கீழ் உதடு வந்து கீழ்ப்பக்கமாக மடிஞ்சிருக்கணும், குழந்தையோட கீழ் உதடு கீழ்ப்பக்கமாக மடிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காம்பை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் வந்து கூடுமான வரை குழந்தையோட வாய்க்குள்ளே தான் இருக்கணும், கீழே இருக்கிற கருவளையமே தெரியக்கூடாது. இந்த நாலு விஷயம் சரியாக இருந்தால் அந்த குழந்தை சரியான முறையில் பாலை பிடிச்சி குடிக்குதுன்னு அர்த்தம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், குழந்தை வாய் நல்லா திறந்துருக்கணும், குழந்தையோட தாடை பகுதி அம்மாவோட மார்பை தொட்டுக்கிட்டு இருக்கணும், குழந்தையோட கீழுதடி கீழ்ப்பக்கம் மடிஞ்சிருக்கணும், குழந்தையோட கருவளை அம்மாவோட கருவளையம் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கருவளையும் சுத்தமாக தெரியக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை காம்பை மட்டுமே பற்றி குடிக்கக்கூடாது, காம்பை சுற்றி உள்ள கருவளையத்தையும் குழந்தையோட வாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி செஞ்சோங்கன்னா அது கரெக்டான அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக், குழந்தையோட பொசிஷன், அம்மா குழந்தையோட பொசிஷன், குழந்தையோட அட்டாச்மெண்ட், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதை முதல் முறையாக கொடுக்கும்போது நம்ம சரியாக செக் பண்ணிட்டோம்னாலே அம்மாவுக்கு கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். ஒருவேளை இந்த சரியான அட்டாச்மெண்ட் நான் சொன்ன இந்த நாலு பாயிண்டில் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, குழந்தை காம்பை மட்டும் சப்பி கொண்டு இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து காம்பில் வந்து பிரச்சனை வரும், குழந்தைக்கு அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும், அம்மாவுக்கு வந்து பால் கட்டிக்கும், அவங்களுக்கு வந்து பால் கட்டிக்கும், அப்புறம் தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அவங்க போய்டுவாங்க, பால் கிடைக்கல சரியாக கிடைக்கலன்னு குழந்தை வந்து மாட்டுக்கிட்ட அமைச்சிருவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சரியான டெக்னிக்கை நம்ம சரிபார்க்காததால் தாய்க்கும் சேய்க்குமே பிரச்சனை ஏற்படுது. இதை தவிர்க்கணும்னா முதல் முறை பிரசவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்ம செவிலியர்கள் பக்கத்திலே இருந்து அவங்க சரியான முறையில் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இதை இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்.
1: ஓகே டாக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து குழந்தைய எடுத்து நம்ம மார்ல வைக்கும் போது அந்த கூட செவிலியர்லாம் ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த தாய்க்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்துடும், குழந்தையும் நிறைய பால் குடிக்கும்.
0: செவிலியர்னு இல்லை, அவங்க வீட்டில் அவங்க பெரியவங்க இருக்கங்களோ ஏற்கனவே குழந்தை பிரசவித்தவங்களோ அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தாங்கனாலே போதுமானது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: இன்றைக்கி எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம வந்து தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு காலர் வந்திருக்காங்க டாக்டர், உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் சீம்பால், அந்த பெண்ணு பிறந்த உடனே, ஐ மீன் குழந்தை பிறந்த உடனே அந்த சீம்பால் வரும், அதை எவ்வளவு நேரத்துக்குள்ள கொடுக்கறது அப்படிங்கறது அட்வைசபிள், அந்த கொலஸ்ட்ரம்ல என்னென்ன மாதிரியான சத்துக்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு, இதன் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பெண்களுக்கு இயல்பாகவே சிலருக்கு அந்த போதுமான பால் அப்படிங்கறது சுரக்கல, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது இருக்கும். சப்போஸ் பெண்களுக்கு அந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்கணும் அதிகமானா என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறத மேற்கொண்டா அது இருக்கும். சிலர் வந்து இந்த புரோட்டீன் ஷேக்கு இதர விஷயங்கள்லாம் சாப்பிடுறாங்க, அது வந்து உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான் இருக்குமா, அதை
0: பற்றியும்
3: எனக்கு கொஞ்சம் விளக்கமாக
0: சொல்லுங்க டாக்டர். நல்லதுமா, முத கேள்வி வந்து சீம்பாலை பற்றி கேட்டீங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுக்கறது நல்லது. அதனால் குழந்தை பிறந்த உடனேவே அம்மா கிட்ட வந்து கொடுத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷனில் பிறந்த குழந்தை கூட ஓடி டேபிள்லேயே, அந்த அறுவை சிகிச்சைக்கான டேபிள்லேயே வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அதனால் குழந்தை நார்மல் டெலிவரியாக, வெஜினல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியனில் பிறந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த சீம்பால் முதல்ல குழந்தையோட வாய்க்கு போகணும். கூடுமான வரை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயாவது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து தாய்ப்பால் கொடுத்துடணும். ஏன்னு சொல்லப்போனால் ஆரம்பத்தில் வந்து குழந்தை வெளியே வரும்பொழுது நல்ல ஆக்டிவாக இருக்கும், அந்த சமயத்தில் அந்த குழந்தைய எடுத்து தாய்க்கிட்ட கொடுத்து நம்ம தாய்ப்பால் புகட்ட வச்சா தாய்க்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது. அது மாறாக ரொம்ப காலம் கடத்திட்டு திரும்ப தாயும் சேயும் ஒன்று சேர்த்து பால் கொடுக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா குழந்தை கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கலாம், இல்லை சக்கரை அளவு குறைஞ்சிருக்கலாம், அம்மாவுக்கு டெலிவரிக்கு அப்புறம்

0: ரொம்ப சோர்வாக இருக்கலாம். அதனால் காலம் கடத்தக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணும். கூடுமான வரை ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். சீம்பாலில் இருக்கக்கூடிய நன்மைகள் இப்போ தான் சொன்னேன். அதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, ஐஜிஏ அப்படின்ற நோய் எதிர்ப்பு சக்தி பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் அவசியம் அது குழந்தைக்கு கொடுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி பால் பத்தலைன்னு நம்ம சொல்கிற தாய்மார்களில் வந்து என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டிருந்தீங்க. தாய்மார்கள் வந்து போதுமான அளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. தாய்மார்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லை. கூடுமான வரை அவங்க வீட்டிலே சமைத்த சுத்தமான உணவை நல்லா சாப்பிடணும். கோடை காலத்தில் மட்டுமின்றி மற்ற அனைத்து நேரத்திலையுமே தாய்மார்கள் வந்து நிறைய நீராகாரத்தை நிறைய சாப்பிடணும். தண்ணி நிறைய குடிக்கணும். மோர், இளநீர் இது போன்ற விஷயங்களையும் சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து காய்கறி கீரை பழங்களையும் நிறைய எடுத்துக்கணும். அம்மாவோட உணவு நல்லா இருந்தால் தான் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனநிலையும் நல்லாயிருக்கும், அது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து பிரத்யேக உணவுகள் எதையும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வழக்கமாக சாப்பிட்ற உணவை, சத்துள்ள உணவை, கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு எல்லாம் கலந்த உணவை அவங்க சாப்பிடணும். கீரை காய்கறிகளை நிறைய சாப்பிடணும். முக்கியமாக தண்ணியும் நிறைய குடிக்கணும்.
1: ஓகே டாக்டர். அவங்க வந்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க, அந்த குறைவான பால் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்?
0: அதை பற்றி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது அதுக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு நம்ம அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும். எதனால் அப்படி பத்தலை அப்படின்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குழந்தையோட வெயிட்டை பார்க்கணும். குழந்தைய ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒன்றுக்கு போகுதுன்றதை பார்க்கணும். குழந்தைக்கு நல்லா எடை கூடி வருது, இல்லை குழந்தைய ஒரு நாளைக்கு ஆறு தடைக்கு ஒன்றுக்கு போகுதுனாலே குழந்தைக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு சிறுநீர் போகிறது கம்மியாகிடும் இல்லையா? அதே போல் தான் குழந்தைக்கும் போதுமான, ஏன்னா தாய்ப்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 80% தண்ணி இருக்குது. அதனால் அது உள்ளே போச்சுனாலே குழந்தைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுலாம் சரியாக இருக்கும். அதனால் குழந்தைக்கு நல்ல எடை கூடுது, ஒரு நாளைக்கு 6 முறைக்கு மேலே சிறுநீர் கழிக்குது, நல்ல பால் குடிச்சு நல்லா தூங்குதுன்னா அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து இப்போது ஒரு சிசேரியன் பண்ணியிருக்காங்க, ஒரு தாய்மாருக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க மயக்கத்தில் இருக்கும் போதே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும்னு. இப்போ சப்போஸ் அவங்க ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க, அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் பால் கொடுக்கப்பட்டதுன்னா அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா டாக்டர்? இல்லை அது எப்படியா இருந்தாலும் அந்த மஞ்சள் பால் வந்து சத்துதா அப்படின்ற மாதிரி இருக்கா டாக்டர்?
0: சிசேரியன்றது இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து ஜென்ரல் அனஸ்திஷியா கொடுக்கறதில்ல. எல்லாருக்கும் முதுகில் தண்டு வடத்தில் ஊசி போட்டு தான் அது மூலமாக கால் பகுதியிலையும் அந்த கருப்பை பகுதியிலையும் மறுக்க செய்து அந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் சிசேரியன் பண்ணுற தாய்மார்கள் மயக்க நிலையெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து சுயநினைவோடு தான் இருப்பாங்க. அவங்க கால் பகுதியில் மட்டும் மறுத்து இருக்கும். அறுவை சிகிச்சை முடிஞ்சவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிக்கவர் ஆகிடும். அதனால் அவங்க சுயநிலையில் இருக்கிறதாலே அந்த எல்எஸ்சிஎஸ் அந்த சிசேரியன் செக்ஷன் முடித்த தாய்மார்களும் ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு உடனேவே தாய்ப்பால் கொடுக்கலாம். அதனால் மயக்க மருந்து கொடுக்கறத பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. குழந்தைக்கு நம்ம சீக்கிரமாக தாய்ப்பால் கொடுக்கலாம். எந்த முறையில் குழந்தை வெளியே வந்தாலும் சரி, வெஜனலாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, காலம் கடத்தி தாய்ப்பால் கொடுத்தோம்னா அதனால் பிரச்சனைகள் தான் அதிகம். அதனால் வந்து நம்ம முன்னாடியே கொடுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து சர்க்கரை பிரச்சனைகளாக இருக்குது. சிலங்க கருவுற்ற காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது. அவங்களுக்கு முன்னாடியே சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி டைமில் சர்க்கரை வியாதி வந்தாலும் சரி, அது போன்ற அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம ஆரம்ப நிலையிலே இந்த சீக்கிரமாக தாய்ப்பால் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கும் வந்து சர்க்கரை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு குழந்தையோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த
1: எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தையோட சுகரும் நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கும்.
0: ஆமாம், எல்லா குழந்தைக்குமே இது பொருந்தும். குறிப்பாக சர்க்கரை பாதிப்பு உள்ள தாய்மார்கள் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இப்போது ஒரு சில வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அவனுக்கு ஒத்துக்காது, அரிக்கும், மாங்காய்லாம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த காய் தான் சாப்பிட்ணும், பூண்டு நிறையா சாப்பிட்ணும், காய் நிறையா சாப்பிட்ணும், பொரியல் அந்த ரத்த பொரியல் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் கரெக்டான உணவா? இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுல வந்து சாப்பிட்டா அது உண்மையாகவே அந்த பிரச்சனைலாம் இருக்கா டாக்டர்?
0: இல்லை, அம்மாவுக்கு மட்டும் எதுவும் கொடுக்காமல் சுற்றி இருக்கிறவங்க மட்டும் ரவுண்டு கட்டி அடிச்சா எப்படிங்கிறது இருக்கும், அது நல்லது கிடையாது, அது சரி கிடையாது. அம்மாவுக்கு ஏற்கனவே ஏதாவது ஓவாமை இருந்தாங்கன்னா அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி அவங்க வந்து வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவை தாராளமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து புரதச்சத்துள்ள உணவு எடுத்துக்கிறது நல்லது, நிறைய நீராகாரம் சாப்பிட்றது நல்லது. தேவையற்ற உணவு கட்டுப்பாட்டால் அம்மாவுக்கும் மன உளைச்சலாக இருக்கும், குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் சிரமமாக இருக்கும்.
1: ஓகே சார், அது இவ்வளோ நாள காலங்காலமாக அப்படி சார் பண்ணிகிட்டு இருக்காங்க, இனிமேவாவது தாய்க்கு

0: பிடிக்குதோ அதை வந்து சாப்பிடலாம். ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து அம்மா வந்து இது சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, நாளைக்கு வந்து பிள்ளைக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு, ஜில்லுன்னு இருக்க உடம்பு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? இப்போ தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அது அப்படியே குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா டாக்டர்?
1: அது பகுதி உண்மையானு எடுத்துக்கலாம். ஆனால் குடும்பம் வரைக்கும் வீட்டில் செய்கிற உணவு கொடுக்கும்பொழுது தேவையற்ற கிருமிகள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் வராது. அதை நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது எந்த அளவில் செஞ்சாங்க, சுத்தமாக செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. அதனால் குடும்பம் வரை வீட்டில் செய்த உணவுகளை தாய்க்கு கொடுக்கறது நல்லது.
0: ஓகே டாக்டர். இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த வேலைக்கு போகிறாங்கல்ல டாக்டர், சில பேரண்ட்ஸ் வந்து 6 மந்த்ஸ் தான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து எடுத்திருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வேலைக்கு போகும்போது அவங்க எப்படியெல்லாம் அந்த தாய்ப்பாலை வந்து கொடுக்கலாம், என்னெல்லாம் அந்த வழிகள் இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: இப்போது வேலைக்கு போகிற தாய்மார்கள் வந்து தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான வசதிகள் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம எதையுமே தடைக்கல்லாம் பார்க்கக்கூடாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் முக்கியமாக வந்து இப்போது 6 மாதம் கழித்து வேலைக்கு போ முடிஞ்சு வேலைக்கு திரும்ப போகிறாங்கன்னா அன்றைக்கி வந்து புதிய முயற்சி செய்கிறத விட அதுக்கு 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகணும். என்ன சொல்ல வரேன்னா, அம்மா வந்து தங்களாகவே தங்கள் மார்பகத்துலேருந்து பிழிஞ்சு எடுத்து வைக்கலாம், தாய்ப்பால் வைக்கலாம். அப்படி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற தாய்ப்பால் வந்து 6 மணி நேரம் வரைக்குமே ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நம்ம வந்து ஒரு சிறிய பிரேக் அப்புறமா நம்ம மீண்டும் இதே கண்டினியூ வந்து பண்ணலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் ஹலோ டாக்டர்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை, புதுச்சேரி.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நம்ம வந்து முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இந்த ஒர்க் போகிற புது தாய்மார்கள்லாம் எப்படி வந்து தாய்ப்பாலை வந்து சேகரிக்கணும், எப்படி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தோம், நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க டாக்டர்.
1: ஆமாம், இந்த வேலைக்கு செல்லும் தாய்மார்களும் நிச்சயமாக தங்கள் குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க முடியும். அதுக்கு அரசாங்கமும் வந்து அதுக்கு வந்து பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் தான் கொடுக்குறாங்க. அதனால் மற்ற தனியார் நிறுவனங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை செய்கிற தாய்மார்களுக்கு 6 மாதத்துக்கு தராங்க. ஆனாலும் தொடர்ந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாலூட்டும் அறைகளே ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது. தனியார் நிறுவனாலும் சரி, அரசு நிறுவனங்களானாலும் சரி, அங்கே வந்து அம்மாவுக்கு வந்து வேலை செய்யும்போது இடையில போய் பால் கொடுத்துட்டு வர பிரஸ்ட் ஃபீடிங் ரூம்ஸையும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லை இடையில ஒரு வேலை வேலை செய்கிற இடம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் இடையில போய் குழந்தைக்கு பால் ஊட்டிட்டும் வரலாம். ஸோ இப்படி அவங்களுக்கு என்ன வசதியோ அதை கண்டிப்பாக வந்து வழிவகை செஞ்சுக்கலாம். அதுவும் முடியாது இல்லை தூரமாக தான் போய் ஆகணும் அப்படின்னா அம்மா வந்து காலையில் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தாய் மார்பகத்திலேருந்து தானாகவே கையாலேயே மேனுவலாக அவங்க எடுத்து வைக்கலாம். எடுத்து வைக்கிற வந்து சுத்தமான நல்ல க்ளீன் பண்ண ஒரு எவர் சில்வர் கண்டெய்னர், சின்ன கண்டெய்னர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். சின்ன கோலை மாதிரியோ அல்லது ஒரு ஒயிட் மவுத் ஒரு கண்டெய்னர்லேயே அவங்க எடுத்து வைக்கலாம். அப்படி அவங்க அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சதை வந்து பாலாடை மூலமாக கேர்டேக்கர், அதாவது குழந்தையோட பாட்டி இருந்தாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாயை வந்து கையை நல்லா சோப் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பாலாடை மூலமாக அதை கொடுக்கலாம். பிழிஞ்சு எடுத்து வைக்கப்பட்ட தாய்ப்பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில், அதாவது சாதாரண தட்பவெப்பநிலையில் 4 to 6 மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா 24 மணி நேரம், குளிர்சாதன பெட்டியில் 24 மணி நேரம் கெடாமல் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம நாட்டிலே கூட முன்னாடியே எடுத்து வைக்கிற தாய்ப்பால்லாம் வந்து பாஸ்டரைசேஷன், அதாவது இப்போ தாய்ப்பால் வங்கிலாம் இருக்குங்களே அங்கே வந்து அந்த பாஸ்டரைசேஷன் முறையால் பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பாலை வந்து 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம சேமித்து வைக்கலாம், ஃப்ரீசர்லேயே சேமித்து வைக்கலாம். அந்த முறையில் தான் வந்து இப்போ எங்களோட தாய்ப்பால் வங்கி இயங்கிட்டுருக்கு. அதனால் வேலைக்கு செய்யும் ஒரு காரணத்தால் குழந்தைக்கு என்னால் தாய்ப்பால் கொடுக்க

0: இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால் வந்து அவங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நான் முன்னாடி சொன்னேன். அதே போல் என்ன வழி வகையை தேவையோ அந்த குழந்தைக்கு நிச்சயம் கொடுக்கலாம். 6 மாதங்களுக்கு மேலே தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு பத்தாது. 6 மாதங்களுக்கு மேலே அம்மா குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து குழந்தைக்கு இணை உணவை ஆரம்பிக்கணும். இணை உணவுனால் அது வெளியிலேருந்து டப்பாவிலேருந்து வாங்கி கொடுக்கறது கிடையாது. அந்த இணை உணவு வந்து நம்ம வீட்டிலே சமைச்ச உணவே குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் ஒவ்வொரு உணவும் வந்து குழந்தைக்கு புதுசாக இருக்கும். அதனால் சிறிய அளவில் ஆரம்பிக்கணும். அந்த சுவை குழந்தைக்கு தெரியும். அதுக்கு பிறகு மற்றது சேர்க்க ஆரம்பிக்கலாம். பெரும்பாலான தாய்மார்கள் வந்து அரிசியில் செய்த உணவு முதல்ல ஆரம்பிக்கலாம். சாதம், பருப்பு, சாதத்தை முதல்ல மசிய வச்சு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு பொருளையும் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். 1 வயசாகும்போது நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே குழந்தை சாப்பிட்லாம். இந்த இணை உணவு கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இணை உணவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதனால் கைகளை அடிக்கடி சோப் போட்டு சுத்தமாக இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் செய்த உணவுகளை கொடுக்கணும். குழந்தை வாய்க்குள்ளே கை சோப் போட்டு கழுவிட்டு கொடுத்தா பரவாயில்ல, இல்லைனா ஸ்பூன் போன்றவற்றை பயன்படுத்தி குழந்தைக்கு சுகாதாரமான வகையில் ஊட்டலாம்.
1: ஓகே சார், ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் இன்னும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து நம்ம சூப்பராக நம்ம தாய்ப்பால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து அந்த தாய்ப்பால் வங்கி அப்படின்னு வந்து சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாவது தகவல் வந்து சொல்ல முடியுமா டாக்டர்?
0: நம்ம வந்து தாய்ப்பால் வங்கியை வந்து ஜிப்மரில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நடத்திட்டு வரோம். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது 30 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு வராங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசவ காலத்தில் சில சமயம் அம்மாவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாவது, அவங்க ரொம்ப சீரியஸாக ஆகிடுறாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படின்னும் பொழுது, இல்லை தாய் வேறு காரணங்களை குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது அம்மா வந்து சீரியஸாகி ஐசியூவில் மெஷினில் இருக்கிறாங்க, அது போன்ற சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த தாய்ப்பால் வங்கியோட பயன்பாடு வருது. இதை பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாதா, ஃபார்முலா அது பவுடர் பால் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். மாட்டுப்பால் பவுடர் பால் கொடுத்தாலும் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் வந்து இப்போ தாய்ப்பால் வங்கிகள் கொடுக்குறோம், வங்கிகள் வந்து ஊக்குவிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 3-4 தாய்ப்பால் வங்கி இருக்குது, செயல்படுது. அரசு சைட்லேயும் இருக்குது, தனியார்கிட்டையும் தாய்ப்பால் வங்கிகள் ஜிப்மர்லேயும் இருக்குது. இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு இல்லை. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே, முதல் 1-2 நாள் குழந்தைக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அந்த நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. பிறகு அந்த தாய்மார் வந்து ஒன்ஸ் அவங்க தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிருந்தால் அவங்க வழக்கம் போல் அவங்க பாலே கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியோட பயன் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில குறைமாத குழந்தைகள் இருக்கும், ரொம்ப எடை கம்மியாக 1 கிலோ 1.5 கிலோவில் குறைமாத குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த குழந்தையோட குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக அவங்க அந்த குழந்தைங்க வந்து ஆக்சிஜனில் இருக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த குறைமாத குழந்தைங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால்லந்தான் கிடைக்கும். அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒருவேளை அந்த போன்ற குறைமாத குழந்தைங்களுக்கு, தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள குறைமாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை தாயால் ஏதோ ஒரு காரணத்தால் தாய்ப்பால் கொடுக்க முடியலனா அந்த குழந்தைக்கும் நாங்கள் தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குறோம். அதனால் வந்து தாய்ப்பால் வங்கி வந்து உள்ள வர எல்லா குழந்தைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்றது கிடையாது, குறிப்பிட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்த வங்கி எடுத்திங்கன்னா, ஒரு ரத்த வங்கி எப்படி சிறப்பாக செயல்படும், அங்கே தன்னார்வத்தோடு வந்து அவங்க ரத்த தானம் பண்ணாங்கன்னா அந்த ரத்த வங்கியில் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் தாய்ப்பால் வங்கியும் செயல்படுது. ஆரோக்கியமான தாய்மார்கள், குழந்தை பிறந்த பிறகு ஆரோக்கியமான தாய்மார்கள் யார் வேணாலும் தாய்ப்பால் வங்கியில் தானம் கொடுக்கலாம். அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. HIV, ஹெப்படைட்டிஸ் பி, சில கிருமிகள் தாக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கான பரிசோதனைகள் ரிப்போர்ட்டுகளை பார்த்துட்டு அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து தாய்ப்பால் தானமாக பெறப்படுது. தாய்ப்பால் பெறப்பட்ட தானமாக பெறப்பட்ட தாய்ப்பால் வந்து உடனே எடுத்து குழந்தை வாய் கொடுக்கறது இல்லை, அதை வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. -20 டிகிரி செல்சியஸில் தட்பவெட்ப தட்பவெப்ப நிலையில் குளிர்சாதனத்தில் வச்சுருப்பாங்க. பிறகு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாஸ்டரைசேஷன் செய்முறை பண்ணுவாங்க. இது என்ன பாஸ்டரைசேஷன் செய்முறைன்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பால் வந்து 62.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அரை மணி நேரத்து அதே தட்பவெப்ப நிலையில் வச்சு, அப்புறம் வந்து

0: அதோட தட்பவெப்பத்தை வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க, கூலிங் பண்ணுவாங்க. ஸோ இதே முறை தான் பார்த்திங்கன்னா வந்து பால் நிலையத்துலேயும் பண்ணுறாங்க. இந்த பாண்டிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே முறை தான் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு சிறிய அளவில் நம்ம பண்ணுறோம். அப்படி இந்த பாஸ்டரைசேஷன் நம்ம செய்யும் பொழுது தாய்ப்பாலில் ஏதேனும் கிருமிகள், தாய்ப்பாலில் வழக்கமாக கிருமிகள் வளராது, அப்படி ஒரு வேளை இருந்தாலும் அந்த கிருமிகள்லாம் வந்து களையப்படும். அதனால் பாஸ்டர் சுத்திகரிக்கப்பட்ட தாய்ப்பாலில் வந்து சுகாதாரமானது, அதனால் குழந்தைக்கு பாதிப்பு வராது. அது கொடுக்கறது வந்து நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய பால் போட விட 1000 மடங்கு நன்மை அதிகம். அதை வச்சு தான் இந்த தாய்ப்பால் கொடுத்துருக்கோம். ஆனால் தன்னால் மருத்துவமனை மட்டும் இல்லாமல் மருத்துவமனையும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன அம்மாவும் வீட்டிலேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தாய்ப்பால் வங்கி கொடுத்து அனுப்பலாம். அதை வந்து தேவைப்படுற பச்சிளங்குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயம் வந்து தாய்ப்பால் வங்கியில் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறேன். நான் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிசேரியன் பண்ணி ஒரு 2 நாளைக்கு வந்து அவங்களால முடியல அப்படின்னா அந்த வங்கியிலேருந்து அவங்களாவே எடுத்து கொடுத்துருவாங்களா டாக்டர்? இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களால முடியல அப்படிங்கும்போது அந்த தாய்ப்பால் இப்போ மஞ்சள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா டாக்டர்?
0: என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தாய்க்கு ஒரு பிறக்கிற குழந்தைக்கு அந்த அம்மாவோட பால் தான் பெஸ்ட்டு, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை, அதுதான் சிறப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு குறைமாத குழந்தைக்கு என்ன தேவையோ அது ஒரு குறைமாத தாய்மாரின் தாய்ப்பாலில் இருக்கும். நிறைய மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஊட்டச்சத்துக்கள் வேறுபடும். இருந்தாலும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது போன்ற தற்காலிக நிவாரணமாக தாய்ப்பால் வங்கியிலேருந்து நம்ம கொடுக்கறதால அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தும் கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர், இப்போ நான் இன்னொரு சில விஷயங்கள் கேள்விப்படுறேன். என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய பாலில் வந்து சத்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குமா இல்லை நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குமா? இப்போது நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது உங்களுக்கு நீங்கள் டைம் போட்டு எழுதி வைங்க, நீங்கள் எப்படி பால் கொடுக்குறீங்க அப்படின்றத டைம் போட்டு எழுதி வைங்க, அது மூலிமா குழந்தை வெயிட்டே இருதா அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? இப்போ நியூட்ரிஷன் உண்மையாகவே அதில் கம்மியாக இருக்குமா, வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு தாய்மாரும் எல்லா தாய்ப்பாலுமே சத்து இருக்குது. அதனால் எனக்கு சத்து இல்லை, அதனால் என் தாய்ப்பாலில் சத்து இல்லை அப்படின்னு எந்த தாய்மாரும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா தாய்ப்பால்லையுமே வந்து ஊட்டச்சத்து நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு தாய்ப்பால் ஒரு அன்னையரை எடுத்து குழந்தைய எடுத்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் முதல்ல சுரக்கிறது வந்து 4 மில்க் சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி வரக்கூடிய அந்த தாய்ப்பாலில் கார்போஹைட்ரேட்டும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும். இப்போ இளநீ மாதிரி அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும், கொஞ்சம் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தையோட தாகம் தீரும். ஆனால் அவங்க கொடுக்க கொடுக்க அந்த தாய்ப்பால் மார்பகத்தில் முடிகிற தருவாயில் சுரக்கிற பொருள் வந்து ஹைன் மில்க் சொல்லுவாங்க. அதனால் பிற்பகுதியில் வரக்கூடிய தாய்ப்பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகம். அந்த கொழுப்பு சத்து குழந்தைக்கு உள்ளே போனால் தான் குழந்தைக்கு வெயிட்டு கூடும். அந்த கொழுப்பு சத்து உள்ளே போனால் தான் குழந்தைக்கும் வந்து பால் குடித்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளியே ஒரு எண்ணெய் பொருள் உள்ள ஒரு பொருளை சாப்பிட்ட பிறகு நல்லா தூக்கம் வருது இல்லையா? ஏன்னா அதில் கொழுப்பு சத்து இருக்குது. அதே போல் தான் தாய்ப்பாலும். ஸோ ஆரம்பத்தில் கொடுக்கறதுல தண்ணி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. தொடர்ந்து கொடுக்கும்பொழுது பிற்பகுதியில் வரக்கூடிய மார்பகத்திலேருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் கொழுப்பு சத்து இருக்குது. அது உள்ளே போனால் தான் குழந்தைக்கு பால் குடித்த மாதிரி இருக்கும், நல்லா அசந்து தூங்கும். அதனால் நாங்கள் தாய்மார்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு மார்பகத்தை ஃபுல்லாக கொடுத்த பிறகு அடுத்த மார்பகத்துக்கு மாற்றணும்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த மார்பகத்தில் இருக்கிற அந்த ஹைன் மில் கடைசியாக வரக்கூடிய அந்த ஹைன் மில் குழந்தையோட வயிற்றுக்கு போகும். அதை நாங்கள் சொல்கிறது உண்டு. ஆனால் முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவும் நல்ல சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பாலில் எந்த குறைபாடும் இருக்காது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள் தான் நம்மளுடன் இணைந்து நிறைய விஷயங்களை

0: வந்து சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். இப்போ நம்ம வந்து தாய்ப்பால் எப்படி நம்ம கொடுக்கணும், எந்த அளவுக்கு அது வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு வந்து பேசணும். இந்த 6 மாதத்திற்கு அப்புறமா வந்து நம்ம தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், நம்ம இணை உணவுகள் நம்ம கொடுக்கும்போது தாய்ப்பாலோட அளவு வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், இப்போ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நான் நைட்டு மட்டும் கொடுக்கணும், காலில் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்?
1: ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். முன்னாடி சொன்ன மாதிரி முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தொடர்ந்து 2 வயது வரை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். 6 மாதங்களுக்கு பிறகு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டிலே செய்த இணை உணவுகளை ஆரம்பிக்கணும். குழந்தைக்கு எதுவும் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணை உணவு ஊட்டும் போது குழந்தைக்கு கிருமி தாக்கம் இல்லாமல் இருக்கணும்னா அம்மா வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை வாய்க்கு ஊட்டுறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவணும். அப்போ தான் குழந்தைக்கு கிருமி போகாது. உணவு ஊட்டக்கூடிய பாத்திரங்களும் வந்து குழந்தைக்கு வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கிருமி தாக்கம் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இணை உணவு கொடுக்குற பதம் ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஸ்பூனில் ஒரு தண்ணியை ஊற்றிட்டு ஸ்பூனை கவுத்திங்கன்னா தண்ணி கீழே டக்குன்னு விழுந்துடும் இல்லையா, அது வந்து திரவ நிலை. அந்த மாதிரியும் இணை உணவு இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக அது அடை மாதிரி ஸ்பூன்லேயே ஒட்டின்னு இருக்கக்கூடாது. இப்போது ஒரு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில், ஒரு கூழ் நிலையில் அந்த ஸ்பூனில் இருந்துச்சுன்னா அதை கவுக்கும் போது லேசாக வழிஞ்சு வரும், கீழே விழாது ஆனால் வழிஞ்சு வரும். இந்த பதம் வந்து இந்த கூழ்நிலை பதத்தில் தான் நம்ம இணை உணவை குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா வந்து குழந்தைக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் வந்து வயிற்றுக்கு போகும். வெறும் திரவமாக கொடுத்துட்டோம்னு வச்சிங்க, ஜூஸாக கொடுக்குறோம், வெறும் ஜூஸாக இணை உணவாக கொடுத்தோம்னா குழந்தையோட வயிறு நிரம்பிடும், அதுக்கு மேலே அது எடுத்துக்காது, அதில் வந்து போதுமான கேலரிஸ் குழந்தைக்கு கிடைக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி வீட்டில் செய்த உணவு, சுத்தமான உணவு, கூழ்நிலையில் உணவு, இதை மாதிரி கொடுத்தோம்னா, கூழ்நிலைனா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப திரவமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பூன்லையும் கட்டியாக ஒட்டிக்கூடாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட திட நிலையில் கொடுத்தோம்னா குழந்தைக்கு போதுமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் குழந்தைக்கு கிடைக்கும். இதில் தாய்ப்பால் குழந்தை எப்போல்லாம் தாய்ப்பால் கேட்குதோ அப்போல்லாம் கொடுக்கலாம். தாய்ப்பாலுக்கு வந்து நீங்கள் 1 ஹவருக்கு ஒன்று கொடுங்க, இல்லை 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுங்கன்னு அப்படி குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் வந்து ஒரு கடிகாரத்தை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மாவுக்கு எப்போல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ அப்போல்லாமே கொடுக்கலாம். குழந்தைக்கு எப்போல்லாம் கேட்குதோ டிமாண்ட் ஃபீட்னு சொல்லுவாங்க, எப்போல்லாம் கேட்குதோ அப்பவும் தாய்ப்பால் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு சுரக்கிறது அதிகரிக்கும்.
0: ஓகே சார், இதை பற்றி நம்ம நிறைய இன்னும் விஷயம் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் ஹலோ டாக்டர்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை, புதுச்சேரி.
0: நேரம் 3:46. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்கள் வந்து அந்த இணை உணவுகள் தாய்ப்பால் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் 6 மாதத்திற்கு பிறகு அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க, அது சொல்லுங்க டாக்டர்.
1: முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். இணை உணவை சுத்தமாக கொடுக்கணும், குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும், கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும்.
0: அது எப்படி கொடுத்தாலும் சாப்பிடலன்னா என்ன டாக்டர்?
1: குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டுறது என்பது ஒரு கலை, அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு காமிச்சிக்கினே தான் நம்ம சாப்பாடு ஊட்டணும். அது வந்து கை நீ கையப்பிடி காலப்பிடின்னு சொல்லி வாயில் துருத்துட்டு வந்தோம்னா ஒவ்வொரு தடவை குழந்தைக்கு உணவு சாப்பிட்றது வந்து ஒரு பீதி வந்துடும், ஒரு பயம் வந்துடும். நிறைய அம்மாங்க எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, குழந்தை வாயிலே வைக்கூடமான்னு. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, குழந்தை வாயில வைக்கிறது முன்னாடி உங்கள் வாயில வச்சு பாருங்கள், அது சாப்பிட மாதிரி இருந்தால் தான் குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லுவோம்.
0: எப்படி சமைச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து அப்படியே லைட்டாக துப்பி விட்டுறாங்க.
1: என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப அதிகப்படியான இனிப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகப்படியான காரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகப்படியான உப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் போதுமான அளவில் சுவையும் இருக்கணும், குழந்தைக்கு உள்ளேயும் போகணும், எதுவுமே அதிகப்படியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெரைட்டியாக கொடுக்கலாம். கூடுமானவரை புரதச்சத்துள்ள பொருட்களையும் சேர்த்துக்கிறது நல்லது. கீரை காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கலாம், சூப்பு மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுங்கன்னா, இந்த 9-10 மாதத்தில் குழந்தைங்க கீழே இருக்கிறதுலாம் எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க, புறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் புறையாமல் இருக்கக்கூடிய பதத்தில் நம்ம கொடுக்கணும். குழந்தை சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கணும். 5 வயசு வரைக்கும் குழந்தை என்ன சாப்பிடுதோ என்ன செய்யுதோ பின்னாடியே ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் குழந்தைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த குழந்தைகள் வந்து இந்த தாய்ப்பால் குடிக்கிறதால பின்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் வந்து இருக்கும் டாக்டர், பிற்கால நன்மைகள் என்னென்ன இருக்கும் டாக்டர்?
1: பின்னாடி என்ன நன்மைன்னு நான் முன்னாடியே சொன்னேன், இந்த குழந்தைங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குழந்தைங்க 6 மாதத்துக்கு தாய்ப்பால் குடித்து வளர்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதால, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் நல்லா இருக்கிறதால, அவங்க வந்து மருத்துவம்

0: மருத்துவமனைக்கு அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தடுப்பூசிக்காக தான் மருத்துவமனைக்கே வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தாய்ப்பாலில் வந்து மூளை வளர்ச்சிக்கான முக்கிய பொருட்கள்லாம் இருக்குது. அந்த நுட்பமான பொருட்கள்லாம் இருக்கிறதால அந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து எந்த பால் பவுடர்லையும் இருக்காது. அதனால் தாய்ப்பாளங்கள் வந்து கண்டிப்பாக தங்களோட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் 6 மாதத்துக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி, பிபி, இல்லை உடல் பருமன் அதிகரித்தல், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வராது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த பால் பவுடர் டப்பா அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் துண்ணுட்டாக குண்டாக காமிப்பாங்க. ஆனால் குண்டாக இருக்கிற குழந்தைங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, இப்போது தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத உடல் பருமன்லாம் குழந்தைக்கு ஏறும்போது பிற்காலத்தில் 40-50 வயசில் என்ன வருமோ அதெல்லாம் முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த தேவையற்ற கொழுப்பெல்லாம் குழந்தைக்கு அண்டாது. அதனால் வந்து ரெண்டாவது, இந்த ஒவ்வாமை போன்ற வியாதிகள், ஆஸ்துமா இருக்குது இல்லைங்களா, ஆஸ்துமா இப்போ வந்து ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுத்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாமே கம்மியாக இருக்கு. ஸோ மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராது, குழந்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், ஒவ்வாமை ஏற்படாது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போது 6 மாதம் வரைக்கும் ஒரு தாய் வந்து அவங்களுடைய தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு வந்து அவங்களுக்கு நின்றுடுச்சு. அதனால அவங்க வந்து இணை உணவு, பசும்பால் இல்லைனா பேக்கெட் பவுடர் அந்த வாங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கும் டாக்டர்? இல்லை எந்த வயது வரைக்கும் அவங்க வந்து தாய்ப்பால் நம்ம கொடுக்கணும் டாக்டர்?
0: தாய்ப்பால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வயது வரைக்கும் கொடுக்கறது நல்லது. பால் பவுடர் இல்லை பசும்பாலில் செய்த பொருட்களை வந்து கூடுமானவர் 1 வயதுக்கு பிறகு கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னா முன்னாடியே கொடுக்கும்பொழுது ஒவ்வாமை வந்து குழந்தைங்களுக்கு வள வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமா, ஸ்கின் அலர்ஜி, அல்லது இந்த பசுவோட புரதத்தால் வரக்கூடிய ஒவ்வாமை, இது போன்ற பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமானவரை தாய்ப்பால் மட்டுமே 1 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் இணை உணவு மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதனால் கொடுத்து பிற்காலத்தில் என்ன ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. தாய்ப்பால் குடித்து வளர்கிற குழந்தைங்க முன்னாடி சொன்னால் அறிவுள்ள குழந்தைங்களாக இருப்பாங்க, எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணுவாங்க. வேறு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து மாட்டுப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைங்களாம் நிறைய கொழுப்பு இருக்கும், நல்லா பகுப்பறையில் தூங்குவாங்க. பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது.
1: இப்படி சொல்லிட்டீங்க.
0: அதனால் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அறிவுள்ள குழந்தைங்களாக இருப்பாங்க. அது வந்து அறிவியல் ஆய்வுகளால் செய்யப்பட்டது, இது என்னோட கருத்து கிடையாது, இதெல்லாம் அறிவியல் முடிவுகளால் செய்யப்பட்டது. ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வயதான பெற்றோர்களை வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பாதி பேர் வந்து முதியோர் இல்லத்தெல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ எந்த அம்மா வந்து 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குதோ அந்த அம்மாவை வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தை பாச பந்தத்தோடு இருப்பாங்க, முதியோர் இல்லத்துலலாம் போக வேண்டிய அவசியம் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த தாய்ப்பால் பற்றி நம்மளுடைய சமூகத்தில், அதாவது சொசைட்டியில் இன்னும் ஏதாவது தவறான விஷயங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. வேற என்னென்னலாம் இந்த மாதிரி இது வந்து உலாவுது டாக்டர்?
0: ஆமாம் ஆமாம், சிலவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு வாயிலாம் எண்ணெய் கட்டுறாங்க. அது வந்து ஓவர் ஆயிலிங் பண்ணுற மாதிரி மூக்கில் கொஞ்சம் ஊற்றுறது, கண்ணில் ஊற்றுறது, காதில் ஊற்றுறது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எண்ணெய்லாம் கட்டக்கூடாது. இப்போது அது போல் அதெல்லாம் பழைய கருத்து. அப்படிலாம் செய்கிறதால எண்ணெயை தேவையில்லாமல் குழந்தை மூக்கு வாயிலாம் ஊட்டும்போது அதனால் வந்து நுரையீரலுக்கு போய் எஃபெக்ட் ஆகுது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, குளிப்பாட்டும் போது சளி எடுக்கிறேன், உரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட மூக்கில் ஊதுவாங்க, வாயில் ஊதுவாங்க. அப்படி ஊதும் போது அந்த பாட்டியோட வாயில் இருக்கிற கிருமியெல்லாம் குழந்தையோட நுரையீரலுக்கு நேராக போய் உட்காந்துக்கும், அப்புறம் கிருமி வளரும், குழந்தை ஐசியூவில் வந்து உட்காந்துக்கும். அதனால் வந்து தேவையற்றதே நம்ம செய்யவே கூடாது. குழந்தைக்கு வந்து குளிப்பாட்டுறது வந்து டக்குன்னு பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். உரம்லாம் எடுக்கக்கூடாது. உரம்லாம் எடுத்திங்கன்னா வந்து குழந்தைக்கு நான் எல்லாமே மென்மையானது, குழந்தைய வந்து ஒரு மலர் போன்றது, அதோட நரம்புகள்லாம் இன்னும் மென்மையாக இருக்கும். அப்போ போய் நான் உருவுறேன், இல்லை உரம் வந்துடுச்சு, கொல்லாத்தம் வந்துடுச்சுன்னு ஏதாவது பேர் சொல்லி தேவையில்லாத பண்ணும்போது குழந்தைக்கு உபாதை தான் அதிகமாகுது. அதனால் குழந்தைய வந்து சரியான தட்பவெட்ப நிலையில் வச்சு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா தேவையான தடுப்பூசிகளை கால தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி காலகாலத்தில் போட்டோம்னா அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எது தேவையோ அதுவே தர்மம், அதை மட்டும் தான் குழந்தைக்கு செய்யணும்.
1: ஓகே டாக்டர்.

0: இப்ப குளிக்க ஊத்தும் போதுல நிறைய பேர் மூக்கை நான் ஷேப் பண்றேன், நெத்தி அமுக்கி விடுறேன், கை கால்லாம் பிடிச்சி விடுறேன் அப்படின்னு எல்லாம்
1: சொல்றாங்க. அது மாதிரி தான், அதெல்லாம் செய்யக்கூடாது, தேவையில்லை. குழந்தைங்களுக்கு வந்து கெடுதி தான், குழந்தைக்கு கை காலுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது.
0: ஓகே டாக்டர், இப்போ அந்த மாதிரி மசாஜ் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மசாஜ் பண்ணிட்டு பண்ணுறது, அது அட்வைசபிளா டாக்டர்?
1: மென்மையாக, குறைமாத குழந்தைங்களோட தோல் மென்மையாக இருக்கும், அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மேலே தடை விட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் தடை விடும்போது உரி விடுறது, ரொம்ப அழுத்தமாக செய்கிறது, ரொம்ப வேகத்தோடு செய்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேலே வந்து மேலே வந்து குழந்தையோட தோலில் வந்து நீர் சத்து போகாமல் இருக்கிறதுக்கு மேலே தடை விடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உரி விடுறது, மசாஜ் பண்ணுறதுலாம்

0: இருக்கும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மேலே தடை விட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் தடை விடும்போது உருவி விடுறது, ரொம்ப அழுத்தமாக செய்கிறது, ரொம்ப வேகத்தோடு செய்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேலே வந்து மேலே வந்து குழந்தையோட தோலில் வந்து நீர் சத்து போகாமல் இருக்கிறதுக்கு மேலே தடை விடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உருவி விடுறது மசாஜ் பண்ணுறதுலாம் அவசியம் கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது, அது பால் பத்தாமல் அழறது இல்லைனா உடம்புல வேறு ஏதாவது அதுக்கு வயிறு இல்லை ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி அழுறதுக்கும் எப்படி டாக்டர் நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது?
0: குழந்தைய கையில் எடுத்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த குழந்தை குடிக்க ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை சால்வ். இல்லை குழந்தை அழுகை நிறுத்தது ஒன்றுக்கு நல்லா போகுதுனால, முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தை எடை கூடுது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் பிரச்சனையே இருக்காது. மாறாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா அருகில் உள்ள மருத்துவரை, குழந்தை நல மருத்துவரை அணுகிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், ஒரு சில குழந்தைங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கும், பகலெல்லாம் வந்து நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா தெம்பாக தூங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் எப்படி நம்ம டாக்டர்?
0: இது வந்து ஒரு ஈவினிங் கோலிக்னு சொல்லுவாங்க. அதாவது சில குழந்தைங்களை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருவறையிலேருந்து வெளியே வரும்போது சூழ்நிலை மாற்றம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும். அதனால் வந்து ஒரு சில குழந்தைங்க ஒரு மாதம் அழுவோம் அப்புறம் கம்முன் ஆகிடும். ஒரு சில குழந்தைங்க 6 மாதம் வரைக்கும் சாயங்காலான கூவினே இருக்கும். அதெல்லாம் வந்து சகஜம்தான். இது வந்து குழந்தையும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், பெற்றோரும் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க வந்து ஒரு 4-18 மணி நேரம் கூட தூங்குவாங்க. அவங்க முழிச்சிருக்கும்போது நம்ம முழிச்சுட்டு இருக்கணும், அவங்க தூங்கும்போது நம்மளும் தூங்கணும். குழந்தை தூங்கும்போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் டிவியில் சீரியல் போட்டு சத்தமாக வச்சுருந்தா குழந்தை தூங்காது. அதனால் குழந்தை தூங்கும்போது அந்த அறையில் வந்து வெளிச்சம் இருக்கக்கூடாது, தேவையற்ற சத்தங்கள் இருக்கக்கூடாது, குழந்தைக்கு அமைதி கொடுக்கணும். அதே போல் குழந்தை ஆக்டிவாக இருக்கும்போது அதை மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி நல்ல வண்ணம் மயமிக்க விளையாட்டு பொருட்கள்லாம் குழந்தையோட கண் பார்வையில் வைக்கலாம். மெல்லிய ஓசை, லைட் மியூசிக், அதில் மியூசிக் சவுண்டு குழந்தை கேட்கலாம். அது போன்றது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் தூண்டுதலாக இருக்கும். இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அடிக்கடி அழுகிற குழந்தைலாம் கூட 6 மாதத்துக்கு மேலே அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க, அது தொடர்ந்து இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ஆனாலும் அந்த குழந்தை சரியாக வளர மாட்டுது, எடை கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு இருக்கும். மாறாக அழுகத்து மட்டும்தான் இருக்குது, குழந்தை நல்லா எடை கூடுது, ஆக்டிவாக இருக்குன்னு ஒன்றும் பண்ண தேவை.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தை வந்து நார்மலாக வந்து தாய்ப்பால் குடிக்குது, ஆனால் அந்த அந்த ஒரு டெவலப்மெண்ட், இப்போ 3 மாதம் ஆனால் குப்பரை கவரணும், 6 மாதம் ஆனால் இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் வந்து தடப்படும் போது அப்போ என்ன பண்ணுவீங்க டாக்டர்?
0: ஆமாம், இது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டு தலை நிற்கிறது, குழந்தை ஏஞ்சி உட்காருது, நடக்கிறதுலாம் வந்து கரெக்டான டைமுக்கு இருக்கணும். அது ஒரு பெரும்பாலான குழந்தைகள் நார்மலாக தான் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. அதனால் எல்லாம் போட்ட சரியாக ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போல உங்களுக்கு எது வித்தியாசமா தெரிஞ்சாலுமே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் காட்டுறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் வந்து குடிச்சிட்டு இருக்கு, ஒரு பிறந்த கொஞ்ச நாள்ல ஒழுங்கா குடிச்சிட்டு இருக்கு, ஒரு 3 மாசம் அந்த குழந்தை தெளிய ஆரம்பிச்ச உடனே அது வந்து விளையாட ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு தாய்மார் வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க டாக்டர்?
0: மகிழ்ச்சியா இருப்போம்.
1: இல்ல, பால் குடிக்காம குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு
0: பால் குடிக்காம விளையாடுதுன்னு சொல்றீங்களா? அது இயற்கை தான். எல்லா குழந்தைங்களும் வந்து தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ அதனால் தாய்ப்பாலில் வயிற்றுக்கும் கொடுக்கணும், குழந்தைக்கு கூட நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒன்று நீங்கள் இந்த கேள்வி கேட்டதெல்லாம் சொல்கிறேன். சில தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது திரையில் மூழ்கி இருக்காங்க. அது செல்ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கலாம். கூடுமானவர் தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தையோட முகத்தை தான் நம்ம பார்க்கணும். தாய் குழந்தை என்ன குடிக்குது, எப்படி குடிக்குது, சிரிக்குதா, அழுகுதா, சோகமாகுதா அப்படின்னு அம்மா வந்து குழந்தைய ஊத்து பார்க்கணும். குழந்தைய மட்டும்தான் பார்க்கணும். அந்த டைமில் வந்து செல்ல நோன்றதுலாம் வந்து தவறானது. அதனால் அப்படி குழந்தைய பார்க்கும்போதே, குழந்தைய தொடும்போதே அம்மாவுக்கு போதுமான ஹார்மோன்கள் உற்பத்தியாகும். அது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
1: அதாவது ஒரு தாயும் குழந்தையும் வந்து எப்பவுமே வந்து டச்சிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தொட்டு தடவி கொஞ்சம் பார்க்கணும்,
0: முகத்தோட முகம் பார்க்கணும். குழந்தையோட முகத்தை அம்மா பார்க்கணும், தாய்ப்பால் கொடுக்கும்போதும் பார்க்கணும். அங்கே தான் கவனம் இருக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்க நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? இந்த தாய்ப்பால் வாரம் அப்படிங்கறதால தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்?
0: தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு இயற்கையான விஷயம். எல்லா தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கலாம். 2 வயது வரை தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே இணை உணவு கொடுக்கலாம். எந்த குழந்தை தாய்ப்பால் குடித்து வளருதோ அந்த குழந்தை ஆரோக்கியமுள்ள குழந்தையாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், நாட்டுக்கும் வரப்பிரசாதமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த தாய்மார் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுக்கும்போது தான். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இப்போது ஏதோ ஒரு அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் வந்து டென்ஷன்லேயே வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அது

0: ஏத்துக்காது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
1: டென்ஷனே வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் சொல்ல வரேன், தாய்ப்பால் கொடுக்கறது தாய்மாரோட கடமை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே அதில் பங்களிப்பு இருக்குது, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு தாய்மார் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் நம்ம வந்து உதவியாக இருக்கணும், கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம ஊட்டணும், அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்படி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வராது.
0: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நான் வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிங்க டாக்டர். நேரிலே இதுவரை நீங்கள் கேட்டது வந்து புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்.
2: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
0: இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியை தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கறது வந்து டாக்டர் வந்து ரொம்ப அழகா தெளிவா வந்து சொன்னாங்க. நம்ம கூட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள், ரொம்பவே நன்றி டாக்டர். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி டாக்டர். நேர்களே தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 4:18. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.
1: கடவுளே, எப்படியாப்பட்ட பிரண்டு கிடைச்சிருக்கா பார். ஆனா ஒன்னு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க.
0: வேற லெவல்ல எடுத்தவனே கட் போட்டேன் பாத்தீங்களா? ஆமா நேயர்களே, நம்மளோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வேற லெவல்ல நிறைய கட் போட போறோம். இப்போ நம்ம கூட எந்த ஆர்ஜே இணையறாங்க, என்ன பண்ண போறாங்க, நம்ம கூட கலாட்டாவா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக போறாங்கன்னா, வெல்கம் டு ஆர்ஜே
2: காயத்ரி.
0: ஆமாங்க,
2: தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு, நானும் நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேர் ஆயிருக்கோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படிதானே?
0: ஆமா, இது பெரிய சேவிங் செட். அதுக்கு மிகப்பெரிய இன்ட்ரோ கொடுக்குறாங்க.
2: ஆமா, பின்ன சொல்லணும் இல்லையா? இது இட்ஸ் அ ஃபேக்ட். நோ,
0: பாத்தீங்களா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க காயத்ரி. இதுக்கு மேல அவங்க என்ன என்னெல்லாம் ஆபட்ட காத்திருக்காங்களோ.
2: என்ன, நான் ஒண்ணு நினைக்கவே இல்லையா? அதுக்குள்ள நீங்களே நினைச்சுக்கிட்டீங்க. அப்போ ஓகே, நானும் நேர்களும் சேர்ந்து உங்களை பண்ணணும்னா வச்சு செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன நேர்களே, நீங்க வந்து ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஆர்ஜே மேக்ஸ் வந்து எப்படி சொல்றது, கிண்டல் பண்றதுக்கு நம்ம ரெடியா கை கோர்த்து போம்.
0: கை கோர்த்து பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
2: என்ன பண்ணணும்? கால் பண்ணணும்.
0: கால் பண்ண வேண்டிய நம்பர்
2: 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல வெளியூர் நேர்கள் இல்லைன்னா செல்போன் மூலியமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்க. அதாவது நீங்க கட் போட்டுட்டீங்களா? நான் திடீர்னு வந்ததால போட்டீங்களா இல்லையானே எனக்கு தெரியல. ஒரு காலர் வேற வந்துட்டு இருக்காங்க. நீங்க கட் போட்டீங்களா?
0: வேற லெவல நான் கட்ட போட்டேன். யார் இந்த காலர், என்ன பண்றாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
2: கென்னடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி மேடம், நீங்க கட்டு கேட்டீங்களா?
0: இன்னொரு

0: ஆமா போடுவார் அவர் கேட்டுட்டு, நீங்க திருப்பி அப்படியே சூப்பரா வாங்க.
1: கடவுளே எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் பார். ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலயும் கழட்டி விட்டு போயிருவாங்க.
2: என்ன மேடம் கட்டி கேட்டீங்களா?
3: அது அண்ணாமலை அப்படின்றதுதான் கேளு.
0: அதாவது உங்களுக்கு சரியா புரியல அதானே? அப்படி புரியலனா நாங்க இருக்கவே இருக்க ஆர்ஜே மேக்ஸ் வந்து அவரே அந்த டயலாக் வந்து பேசி காட்டுவார். என்ன ஆர்ஜே மேக்ஸ்?
2: இல்ல எடுத்தவனே நம்ம அப்படி போயிட வேண்டாம், நம்ம மறுபடியும் அந்த கட்டை போட்டு காட்டுவோம். என்ன மேடம் மறுபடியும் உங்களுக்காக கட்டு பிளே பண்றேன், கேளுங்க. ஓகே
4: டோன்ட் வரி, எங்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது.
5: ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு அனுப்புவாரு.
2: கட்டு கேட்டீங்களா மேடம்?
0: கேட்டேன். அப்ப ரெடியா?
3: எங்களுக்கு
0: தேவை விவேக் சார் மாதிரி தான் வேணும். விவேக் சாரா நினைச்சுக்கோங்க மனசு.
2: ஜான்சி ராணி மேடம் வந்து ஒரு நவீன விவேக் சாரா மாற போறாங்க.
0: அதே தான். ரொம்ப அழகா வந்து நாங்க சொன்னோனே அப்படியே ஜாலியா வந்து ட்ரை பண்ணிட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி.
2: தேங்க் யூ மேடம். ஆர்ஜே பேசிக்கிட்டே இருக்கும்போது காலஸ் குவிஞ்சுகிட்டே இருக்காங்களே, எப்படி நம்ம கொண்டு வந்த கட் அந்த மாதிரியா?
3: எனக்கு எப்பேற்பட்ட எந்த நேரத்திலயும் கைச்சு விட்டு போயிடுவாங்க.
0: நான் கூட சரி உங்க ஃப்ரெண்டு. ஏ சரி, இதே மாதிரி நீங்க உங்களுக்கு நடந்திருக்கா? ஒருத்தர் வந்து எமர்ஜென்சில கூப்பிட்டு இருப்பீங்க, தோ வர அப்படின்னு சொல்லிட்டு வராம அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பாரு.
3: இல்ல இல்ல இல்ல மேடம்,
0: அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க உங்களுக்கு.
2: இல்ல அவரு அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறாரு எனக்கு தெரிஞ்சு.
0: அவருடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறீங்களா? இல்ல, ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது எப்படி ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணாம வாய்ப்பே இல்ல.
3: இல்ல இல்ல ஃப்ரெண்ட் அது மாதிரி ஃப்ரெண்ட் கிடையாது மேடம்.
0: அப்ப நீங்க பண்ணிருக்கீங்க?
3: நாங்க பண்ணல.
0: அவர் பண்ணல.
2: அந்த பக்கமா பால திருப்பி போட்டாலும் அந்த பால சிக்ஸர் அடிச்சிட்டே இருப்பார் அவரு.
0: அப்ப நீங்க பண்ணிருக்கீங்க அதானே?
4: வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது.
5: ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு அனுப்புவாரு.
2: டைலாக் கேட்டிங்களா சார்?
0: ஆ வாங்க கட் கேமரா ரோலிங்.
3: டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு கேக்குறவங்களுக்கு நானு செய்யறதே கிடையாது, எல்லாத்தையும் புடிங்கி விட்டுதான் விடுவேன்.
0: சரி, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணி வந்திருப்பாங்க உங்கள்ட்ட, அவங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கீங்களா?
2: நன்றி.
0: நீங்களும்
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணனா என்ன பண்ணனும் காயத்ரி மேடம்?
0: 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருப்போம்.
2: ஆமா சார், வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க.

0: இவர் வந்து ராப் பண்றாரு, ராப்லயே நம்ம வந்து போன் நம்பர் சொல்லிடுவீங்க போல இருக்கு.
1: இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது இல்ல. விளம்பரத்தை தொடர்ந்து மறுபடியும் எந்த காலர் கால் பண்ணி சூப்பரா நம்ம கிட்ட பேச போறாங்க.
0: ஓகே ஓகே.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. காலர் எல்லாம் குவிஞ்சுகிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம தான் கால் எடுக்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. நீங்க கால் பண்ணுங்க, நம்பரை மறந்துடாதீங்க. என்னங்க நம்பரு?
0: 2271760. இன்னொரு நம்பரை நீங்க வந்து ராப்ல சொல்லுங்க பாப்போம்.
1: ஓகே, அதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டாங்க, காலர்ல கேப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம்.
1: இந்த வார்த்தையை கேக்குறதுக்காக எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை கேக்க ஒரு வருஷம் அப்படிதான். என்னையும் கேட்டதுக்கு நன்றி சார்.
3: ஆனா ஒன்னு சொல்றேன், எந்த நேரத்திலயும் கழட்டி விட்டு போயிடுவாங்க.
1: என்ன நவீன வடிவேலு சார் வந்து மாடுலேஷனே வந்திருக்காரு.
0: ஆமா, அவரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்பவும் வந்து சீக்கிரமா வந்துருவாரு. நீங்க வந்து இருகடா பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வந்திருக்காரு ஐயப்பன்.
1: சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்
0: ஐயப்பன். நீங்க வேற ஏதாவது டயலாக் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, இந்த டயலாக் உங்க லைஃப்ல எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க?
0: ஆமா ஆமா, அந்த மறந்துட்டேன்
3: நான். அந்த படிக்காதவன் டயலாக் ஒருவாட்டி பேசிடுறேன்.
0: சரி சரி, அதுக்கு முன்னாடி இப்போ பேசுறீங்களா? போ
1: இருக்கு.
4: டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது.
5: ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு அனுப்புவாரு.
1: கேட்டீங்களா சார்?
3: கேட்டோம்.
1: ஓகே, பேசிடலாமா?
3: பேசிடலாம்.
1: கட் கேமரா
0: ரோலிங்.
3: டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்களை எப்பயுமே வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எப்ப எல்லாத்தையும் புடுங்கிட்டுதான் அனுப்புவாரு.
0: ஆமா ஆமா, சூப்பர். அந்த ஒரு மாடுலேஷன் ரொம்ப அழகா பண்ணீங்க ஐயப்பன்.
1: அதுவும் பர்டிகுலரா கடைசில எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் அனுப்புவாரு.
0: அந்த மாடுலேஷன் சூப்பரா இருந்தது. அதாவது ஒரிஜினலுக்கே போன மாதிரி இருந்தது.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி,
1: தேங்க் யூ so much சார்.
0: எனக்கு எப்படி தெரிய சொல்லுங்க.
1: ஓகே, நேர்களுக்கான புதுக்கள் வந்துகிட்டே.
0: ஓகே.
6: ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே.
7: நீங்க கேக்கவே இல்லையே.
6: ஏன் கேட்டாதான் சொல்லுவியா?
7: கேக்காம நான் எதுக்குங்க சொல்லணும்?
6: இப்ப கேக்குறேன், சொல்லு.
7: கேளுங்க, சொல்றேன்.
6: ஐயா, ஏனுக்கா, யார் இந்த பொண்ணு?
1: என்ன ஆர்ஜே, கட்டு கேட்டீங்களா?
0: கட்டு கேட்டேன். அதாவது எப்படி இருக்குன்னா,
1: இது நீங்க என்ன பார்த்து கேட்ட பதில் இல்ல.
0: அதுதான் ஆக்சுவலா, அதான் சொல்ல வந்த. இது எங்கேயோ நம்ம வந்து பண்ணிருக்கவே அப்படின்னு.
1: இல்ல, அதான் என்ன பார்த்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது.
0: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
1: ஓகே சந்திரசேகர் சார், நீங்க டயலாக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? இப்போ ஒரு புது டயலாக் வேற போட்டாரு.
0: ஆமா, என்னது கையில புடுங்கிட்டு விட மாட்டாரு? அதா
2: அது இல்ல, அதுக்கு அடுத்து வேற ஒரு டயலாக் ஒன்னு ப்ளே பண்ண. இப்போ எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகர் சார் ஒரு ப்ரிப்பேர்டான வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ப்ரிப்பேர் பண்ண வந்ததை கேட்டுருவோம்.
1: ஓகே, ரெடியா சார் நீங்க?
0: நீங்க இன்னொரு வாட்டி அந்த கட்ட ப்ளே பண்ணுங்க.
1: எந்த கட்ட வந்து ப்ளே பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மூணு கட்டு ப்ளே பண்ணிருக்காரு.
3: வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட
2: கிடையாது. நீங்க பேசணும். என்ன சந்திரசேகர் சார், ஆர்ஜி மேடம் பேச வச்சிடலாமா?
0: ஒருபோதும் வெறும் கையோட விடவே
2: மாட்டேன்.
0: என்னடா
1: இது, எல்லாரும் வந்து ரொம்ப நேர்மையான நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க. கிட்ட கூட நீங்க பண்ணது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கொண்டா நான் வச்சுக்கிறேன்
0: அப்படின்னு. கொண்டா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கறது ஷேர் பண்ணிப்போம்.
1: கடைசியில நட்டாத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க.
0: நட்டாத்துல விட்டுட்டு போறது, அதாவது ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சரின்னு வந்தா என்ன டிராப் பண்றேன்னா, டிராப் பண்ணா நடுப்புற போன் வந்தது. போன் வந்த உடனே டேய் முக்காவாசி தூரம் அப்படிங்கறத நான் விட்டுட்டேன் இல்லடா, மீதிய நீ பஸ்லயோ இல்லனா என்னது ஆட்டோவியோ புடிச்சு போய்க்கோடா அப்படின்ட்டான். பாவி வந்தது வந்த முக்கா தூரம் வந்துட்டேன், முக்கா தூரம் விட்டுட்டு பிரிச்சுதானே போயிட்டான். அது மாதிரி நடந்திருக்குன்னு
1: வச்சுக்கோங்க,
0: அதுக்கு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கறதுனால அப்படியே போயிருக்கானா பாத்துக்கோங்களேன். அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு,
1: நிறைய நடந்திருக்கு, நிறைய சம்பவம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஏய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மறந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி?
0: இல்ல மறந்துடுது அப்படிங்கறது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நான் வந்துருவேன். நான் மத்தவங்க மாதிரி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க சந்திரசேகர் நான் ஓ மாதிரி இல்லடா நான் மறந்துட்டேன்டா அப்படிம்பாங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியும் சந்திரசேகர்னா நான் மறக்கவே
4: மாட்டேன்.
2: டைலாக் கேட்டிங்களா சார்?
0: கேட்டேன்.
2: எப்படி கரெக்டா சிங்க் ஆகுதா?
0: ஆமாமா.
1: ஓகே வா பேசலாமா?
0: பேசலாம்.
1: ஓகே, கட் கேமரா
2: ரோலிங் ஃபார் சந்திரசேகர் சார்.
0: கடவுளே எனக்கு எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு. எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் அப்படியே கழட்டி விட்டு போயிடுவான்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா பண்ணிட்டீங்க சார், சூப்பரா பண்ணிட்டீங்க.
2: வருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி சூப்பரான விளம்பர இடைவெளி ஒன்று கொடுத்துருவோமா?
1: ஆமா. ஓகே
2: ஓகே.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
8: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 4:18:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நீங்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங்
0: வித் ஆர்ஜே காயத்ரி அண்ட்
1: ஆர்ஜே மேக்ஸ்.
0: பாத்தீங்களா, என் பேர் உங்க வாயில சொல்ல
1: வச்சேன். இதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே.
0: காயத்ரி காயத்ரி காயத்ரி
1: என்ன பயமுத்திட்டீங்க?
0: பேர சொல்றது மட்டும் சூப்பரா. நம்ம கிட்ட ஒரு காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க. வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை சார், எப்படி
2: இருக்கீங்க? என்கிட்ட உதவி யாரும் திரும்பி அனுப்பல. உதவி
0: அப்படியா? ஓகே சார், அடுத்த டைலாக் கேட்டிங்களா? அடுத்த டைலாக் சார்
2: கேள்வி எனக்கு புரியல சார்.
0: அடுத்த டைலாக் கேட்டிங்களா சார்?
2: ரைட் சார்.
0: அடுத்த டைலாக் பேசுறீங்களா? ரெடி கட் கேமரா ரோலிங். இணைப்புல ஏற்பட்ட துண்டிப்பு காரணமா நேர் நம்மளை விட்டு கட் ஆயிட்டாரு. ஓகே நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி உங்களோட திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 4:26, 35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 நேர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: கட் கேமரா ரோலிங்.
3: அப்படியே காயத்ரி, ஆர்ஜே காயத்ரி பேசும் போதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி வந்திருக்கும்.
4: எதுக்கு எதுக்கு இந்த ஐஸ் எதுக்கு?
3: அடுத்த காலம் என்ன வந்து ஏதாவது செய்யும் போது காப்பாத்துவீங்க?
4: அப்படி இல்ல, வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல.
3: ஓகே, நான் பேசிட்டு இருக்கும் போது சூப்பர் ஒரு காலர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். என்ன என்ன சொன்னீங்க? வணக்கம் சார். என்ன சொன்னீங்க? வணக்கம் கணக்கா?
5: கணக்கு சார்.
4: அது என்ன கணக்கு?
5: தமிழ்ல சொன்ன கணக்கு, இங்கிலீஷ்ல சொன்ன மேக்ஸ்.
4: ஓ, ஓகே ஓகே ஓகே, அந்த மேக்ஸ்.
3: இப்போ எதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நைஸ் வச்ச? இந்த மாதிரி
4: அப்படிலாம் காப்பாத்த மாட்டோம். அது செம்ம செம்ம ஐடியா சார். நீங்க மேக்ஸ்ங்கிறத வந்து கணக்குன்னு சொன்னது ரொம்ப சூப்பர்.
5: ஆமாங்க மேடம், இப்ப வந்து ஸ்கூல் பசங்களை கேட்டா நான் கணக்கு வேணாவோ, அப்ப நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க கணக்கு புத்தகத்தை மேக்ஸ்னு சொல்லுவாங்க.
4: ஆமா, அதாவது
3: மேக்ஸ்னு ஒரு பேர் வச்சது போதும்.
4: அதாவது எந்த அளவுக்கு மேக்ஸ் அப்படிங்கறது வந்து சார் வந்து சொல்லிட்டார். முருகன் சார், சூப்பர். ஓகே சார், நீங்க கட்டிக்கிட்டீங்களா?
3: ஐயா, அந்த கட்டு ஒண்ணு போட்டுமே கேட்டீங்களா?
4: அவர் வந்து ரொம்ப பாவப்பட்ட நிலைமைக்கு போயிட்டார் முருகன் சார். ஓகே, கட்டு கேட்டிங்களா?
5: பச்சிலம் குழந்தை இருக்குங்களா பக்கத்துல?
3: பச்சிலம் குழந்தை எல்லாம் இல்ல, இங்க மேக்ஸ் குழந்தை மட்டும் தான் இருக்குது.
5: பச்சிலம் குழந்தைன்னு சொன்னீங்க கணக்கு சார், அதனால கேட்டேன் நானு.
4: அவரு அவரே சொல்லிக்கிறாரு சார், அவரே பச்சிலம்
5: குழந்தை. பச்சிலம் குழந்தை சொல்லுவாரு.
3: சற்று முன் பிறந்த பச்சிலம் குழந்தையா? சரி, ஓகே.
4: பார்த்தா ஒண்ணு சற்று முன் பிறந்த பச்சிலம் குழந்தை மாதிரி இல்லையோ, நல்ல ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி எல்லாம் இருக்காரு. வித்தியாசம் தெரியல நினைக்கிறேன்.
3: காலை 5:30 வர வேண்டியது.

0: பிடித்தபடி சவரோடு பள்ளியாக நிற்க வேண்டியது, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று பீத்துக் கொள்வது. இந்த டைலாக் மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன கலைச்சிட்டு இருக்கீங்க.
1: அப்கோர்ஸ் அப்கோர்ஸ்
0: முருகன் சார், முருகன் சார்
2: சொல்லுங்க சார்,
0: டைலாக் ஒண்ணு போட்டோம் கேட்டீங்களா?
2: கடவுளே எப்படியா பட்டு ஃப்ரெண்டு கிடைத்திருக்கான் பாரு, இருக்கான் பாரு, எந்த நேரத்திலும் கைவிட்டு போயிடுவான் அவன்.
1: நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிச்சிட்டீங்கல்ல, இப்ப வாங்க டைலாக் வாங்க.
0: பேப்பர்ல நான் ஃபர்ஸ்ட் அந்த 23 புலிகேசரி காமெடி சொல்லிட்டேன்ல தூய தமிழ்ல, அதனால சார் வந்து அந்த டோன்ல போயிட்டார்.
1: அந்த டோன்ல
0: சார், அந்த டோன் அதுலயே முடிஞ்சு போச்சு. இது வேற டோன்,
2: டோன் டெலிவரி. என்கிட்ட உதவன் வந்து கேட்டா வெறும் கையோட அனுப்பே கிடையாது, எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் அனுப்புவான்.
1: ஏன் உங்களுக்கு தமிழ்ல தகராறு ஆயிடுச்சா என்ன? இவ்வளவு நேரம் தமிழ் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க.
2: டோன் டெலிவரி இந்த டைலாக்ல வரும் மேடம்.
1: அது சொல்லல, அதுக்கப்புறம் வந்தது சொன்னானே. என்கிட்ட உதவின்னு வந்து கேட்டா அது கொஞ்சம் வேற மாதிரி தங்கிலீஷ் மாதிரி
0: பேசுனீங்க.
1: இன்னொரு டைலாக் இருக்குல்ல, அது உங்களுடைய மாடுலேஷன்லயே சொல்லுங்க. இப்ப பேசுன மாதிரி அழகா அந்த தங்கிலீஷ்ல.
2: ஆமா, உன் பெயர் என்ன? சொல்லவே இல்ல, நீ கேட்பே இல்லையே நான் சொல்றதுக்கு. இப்ப கேக்குறேன்.
0: என்ன
1: மேக்ஸ், எனக்கு இப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்பாடா, ஒருத்தர் கிடைச்சாருப்பா அப்படின்னு.
0: எதுக்காக இவ்வளவு பெரிய ஆறுதல்? என்ன கலைச்சது?
1: அதாவது எஸ் கணக்கு அப்படின்றத கலைச்சவனே எனக்கு கொஞ்சம்
0: ஆறுதல். ஒரு வாட்டி தான் பதிவு பண்ணிட்டு போனார், இங்க 1000 பதிவுகள் நடந்துகிட்டு இருக்கு.
1: அது அப்படிதான் நடக்கும், பின்ன திரும்பி திரும்பி சொல்ல வேண்டாமா? அப்பதானே மக்களுக்கு போய் சேரும்.
0: நேர்களே, ஒருத்தர் கால் பண்ணி, அதுவும் முருகன் சார் கால் பண்ணி ஆர்ஜே காயத்ரிக்கு ஃபேவர் பண்ற மாதிரி பேசி என்ன கலைச்சு விட்டு போயிட்டாரு.
1: அப்படி கிடையாது, இருக்கிற வர எல்லாருமே வந்து உங்களை கலாய்க்கணும்னு சொன்னாங்க.
0: இது எப்படி தெரியுமா, சேஃப் பால் போட்டு வரவங்க எல்லாரும் எனக்காக தான் பேசணும்ன்ற மாதிரி.
1: என்ன நீங்க
0: பாட்டு வருது கேட்டுட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க.
1: ஓகே, சூப்பர்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க?
2: வாழப்பட்டாமலையும் கலா பேசுறேன்.
3: இருவரும் நலமா? இருவரும் நலமாக உள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: ஒரே ஒரு நேயர் வந்து கேட்கும் போதே இருவரும் நலமான்னு கேக்குறாங்க. ஆனந்தமா இருக்கு.
2: நானும்
4: நலமாக இல்லை. நலமா
3: இல்லையா?
2: கேட்டோம் சார்.
3: இல்ல இல்ல, நீங்க நலமா இல்லையா? நலமா இருக்கீங்களா?
2: நலமாக உள்ளேன்.
3: உள்ளேனா? அவர் காதுல வந்து இல்லன்னு உந்துருச்சு. ஓகே சரி சரி. ஓகே
4: மேடம், டயலாக் கேட்டீங்களா?
3: வாங்க
2: நடந்திருக்காங்க.
3: அப்புறம் வந்து கூட்டு போவாங்களா?
2: வருவாங்க.

0: தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணிருக்காங்க.
1: அதாவது
2: தனியா இப்ப ஒரு ஷாப்பிங் போறோம், ஏதாவது ஒரு மீட்டிங் ஒன்று போறேன்னா தனியா போகணும் சார், ஒரு மாதிரியா இருக்கும். கூட ஒரு துணைக்கு பேசுறோம், பேசுற துணைக்கு ஒரு ஆளுக்கு சொப்பட்டு தான் இது இருக்கும்.
1: அதாவது
0: பாடி கட்டு தேவையில்ல, ஜோடி கட்டு வேணும்.
1: என்ன நீ தனியா நீ நட்டாத்துல விட்டாலும் நான் உன்ன நட்டாத்துல விட்டுற தெரியும்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரகட் கேர்ளா இருக்கீங்க நீங்க.
3: நீங்க கேக்கவே இல்லையே.
4: கேட்டாதான் சொல்லுவியா?
3: கேக்காம நான் எதுக்குங்க சொல்லணும்?
4: இப்ப கேக்குறேன் சொல்லு.
3: கேளுங்க சொல்றேன்.
4: ஐயா ரேணுகா யார் இந்த பொண்ணு?
0: ஐயா ரேணுகா யார் இந்த பொண்ணு? மேடம் டைலாக் கேட்டீங்களா?
1: தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு ஒருத்தரா பேசுங்க, இன்னொருத்தர் வந்து மேக்ஸா பேசுவார்.
0: இப்ப நீங்களே அதை சொல்லுங்க, நான் என்னவா பேசணும்?
1: இல்ல அது மேடம் கிட்டி நம்ம விட்டுறோம். மேடம் நீங்க எந்த யார் பேசுறீங்க? அவங்க சார் பேசுற மாதிரி பேசுறீங்களா இல்ல மேடம்?
2: அவங்க வேல் வாய்ஸ்ல பேசுற லேடிஸ் அண்ட்
0: ஃபீமேல் வாய்ஸ்ல பேசுறாங்க. அவங்க எப்படி போட்டாங்கனா சேஃபர் சைடு கோ போட்டாங்க.
1: அவங்க வந்து ஃபீமேலுக்கு போயிட்டாங்க, நீங்க மேல். அப்ப ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கு, பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் ரெண்டு பேரும்.
5: ஆமா உன் பேர் சொல்லவே இல்ல.
2: நீ கேட்கவே இல்லையே.
5: பேர் கேட்டதா சொல்லுவியா?
2: ஆமா கேட்டதா சொல்லுவாங்க.
1: சரி சொல்லு. அவரே டைலாக மறந்துட்டாரு. சரி சொல்லு இப்ப கேக்குறேன். ஐயா ரேணுகா என்னது இது?
0: இல்ல நான் கொண்டு வந்த டைலாக் எனக்கே திருப்பி அடிக்கன்றத நான் இப்பதான் பாக்குறேன்.
2: என்ன சொல்லுவியா அப்ப சொல்லு நீங்க கேளுங்க ரேணுகா ஐயோ ரேணுகா என்ன இது இந்த பொண்ணு இப்படி பேசுது
0: அதுக்குள்ள இந்த பச்சை குழந்தைய ஸ்டக் ஆயிட்டேன்னு போட்டு
2: புரியல
1: மேடம், நானும் வந்ததுல இருந்து
0: இல்ல வரவங்க எல்லாருமே ஆர்ஜே காயத்ரி கூட டாக் டீம் போட்டு என்ன அடிச்சா நான் என்னதான் பண்றது
2: இல்ல
1: மேடம் அவரு பச்சை குழந்தை பச்சை குழந்தைன்றாரு, பாக்க லைட் ஹவுஸ் மாதிரி இருக்காரு. பச்சை குழந்தை பச்சை குழந்தைன்னு
0: ஏற்கனவே கணக்கு. இப்ப லைட் ஹவுஸ் காயத்ரி மேடம் உங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: நீங்க தான் வேவ் லென்த்துக்கு வந்திருக்கீங்க.
0: என் லென்த்துக்கு தான் யாரும் என்ன வரல.
2: ஓகே சார், தமிழ் சார் ஒன்னும் இல்ல, போற போக்குல வருது இது.

0: தெய்வமே கால் பண்ணமைக்கு மிக்க நன்றிமா.
1: கடைசியா போகும்போது சாஃப்ட் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்.
2: Thank you sir. Thank
1: okay, super super. கால் பண்ணதுக்கு நன்றி.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம். நேர்கள் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதாவது எனக்கு இப்பதான் என்னோட மனசு சாந்தி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம்.
0: இந்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தினா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும்
1: 2271770.
0: வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கான கட்ஸை பிளே பண்றேன்.
1: ஓகே.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரொம்ப சந்தோஷம், ஏன் உங்களோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு?
3: எனக்கு
1: தெரியல. மேடம் டைலாக் கேட்டிங்களா?
3: ஆ கேட்டேன் சார், கேட்டேன் சார்.
1: ஓகே, பேசிடலாமா?
3: பேசிடலாம் சார்.
1: ஓகே மேடம், காண கட் கேமரா ரோலிங். இப்போ ஆர்ஜே காயத்ரி சொல்லுவாங்க
2: கட் கேமரா ரோலிங்.
3: கடவுளே, எனக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாருமே எப்பயுமே கைவிடாதவங்க. ஏன்னா எல்லாமே 102 108 இருக்கிற எல்லா ஆர்ஜேக்கள் தானே, அவங்க எப்படி என்ன தெரிஞ்சுவாங்க? கைவிடவே மாட்டாங்க.
1: பாத்தீங்களா, நீங்க என்ன டைலாக் கொடுத்தாலும் அதுல நாங்க வந்து கரெக்டா டைலாக் இன்ஃபியூஷன் கிரியேட்டிவிட்டி. என்ன மேடம்?
3: ஆமா ஆமா,
1: உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு நான் அடிமை மேடம்.
2: அதாவது இன்னைக்கு அவரு நீங்க வந்து அவரை சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு, வாயெல்லாம் பல்லா இருக்கு அவருக்கு.
3: மாத்திட்டீங்க.
1: கேளு
3: ரேணுகா, இங்க பாரு.

0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: அதனால நாங்களும் நல்லவளாகவே இருக்கிறோம் மேம். ரொம்ப நாங்க நல்லவங்களாவே ஆயிட்டவங்களை உங்க பார்த்து.
2: அட்டா அட்டாடா, ஏதாவது
0: ஏசியில நாங்க இங்க குளிர்ல இருந்தாலும் நீங்க பேசும்போது அது இதமான வெப்பத்தை கிளப்புது மேடம்.
1: ஐஸ் ஐக்கிறது இல்ல சார்.
0: ஐஸ் இல்ல மேடம், இது ஹீட், ஐஸ் இல்ல.
1: சரி,
2: சூப்பர் மேடம். அழகா வந்து டயலாக்ல வந்து சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி, நன்றி மேடம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேடம்.
2: என்ன மேக்ஸ், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, எனக்குமே இது வந்து கிட்டத்தட்ட புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் போலதான்.
2: வஞ்ச புகழ்ச்சி நீ மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா?
0: அந்த வார்த்தையை
2: அவங்க
0: நீங்களும் இந்த
2: மாதிரி
0: சூப்பரான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 4:57, 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா எந்த கலர் வந்திருக்காங்கன்னு கேட்டலாமா?
1: கேட்டலாம். அதாவது நிறைவு பகுதினு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் குரு. அது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். மேம் எப்படி இருக்கீங்க? இருவரும்
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: வடிவேலு
0: சார போய் மனசுல நினைச்சு இறக்கி
1: வச்சுக்கோங்க.
2: கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கடிச்சிருக்காம பாரு. ஆனா ஒண்ணு சொல்ற, எந்த நேரத்திலயும் கழட்டி விட்டு
1: போயிடுவான்.
2: என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கமே என்கிட்ட கிடையாது. ஆமா, இவர் எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் அனுப்புவாரு.
1: சூப்பர். நெக்ஸ்ட்
2: இந்த டைலாக் தான் மேம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க மேம், கொஞ்சம் ஞாபகம் இல்ல.
1: சூப்பர் சூப்பர். பக்கவா வந்து மூணுத்தையும் மாஸ் பண்ணிட்டீங்க. போங்க.
2: தேங்க் யூ மேம்.
1: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நினைக்கிறேன்
1: அடுத்தது அலையோட விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க.

0: நிறைய நேயர்கள் வந்து
1: நிறைய நேர்கள் காத்துட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோ ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த மாதிரி நீங்களும் டெய்லி உங்களோட நடிப்பு திறமைய நேர்களுக்கு எங்களோட நேர்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணும். நாளையோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வேற ஒரு ஆர்ஜே சூப்பரா வந்து உங்களை சந்திப்பாங்க. அன்டில் இந்த ஷோக்கு பாய் பாய் சொல்லிக்கிறது ஆர்ஜே மேக்ஸ் மற்றும்
0: ஆர்ஜே காயத்ரி.
1: மறுபடியும் நிலையத்திலிருந்து உங்களுக்காக
0: அலையோடு விளையாடுக்காக திருப்பி நான் வந்துருவேன்.
1: ஓகே
0: ஓகே பாய்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல ரொம்பவே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஆர்ஜே சோனி வந்து ராக் பீச்ல ஃபன் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார்ட்டெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட எங்க பேச போறாங்க, அப்படி யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, நான் இப்போ ராக் பீச்ல தான் உங்ககிட்ட பேச போறேன். அண்ட் உங்ககிட்ட மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கூடயும் பேச போறேன். அண்ட் அவங்க கூட நிறைய ஃபன்னான கேம்ஸும் விளையாட போறேன். ஃபர்ஸ்டே நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்கன்னு சுட்டி பசங்க கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஆவலா இருக்காங்க நேர்களே. சோ தொடர்ந்து கேட்டுட்டே இருந்து நம்ம ஷோவை இப்ப என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் மேம். என் பேர் பார்வதி. பார்வதி எந்த ராசிபுரம்? ராசிபுரம். நீங்க சார்?
2: என் பேர் முகமது அம்ஜா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்.
3: என் பேர் உதயகுமார், நாமக்கல் மாவட்டம்
1: ராசிபுரம்.
4: மாவுக்கல் ராசிபுரம்.
1: வெரி குட் வெரி குட்.
5: என் பேர் சைலிஜா, நானும் ராசிபுரத்துல இருந்து
2: வரேன். நானும் ராசிபுரம்.
1: சரி, யார் இப்ப என் கூட பேச போறீங்க? நாமக்கல் சொன்னீங்களே சார். பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எத்தனாவது டைம் வரீங்க?
2: பாண்டிச்சேரி வந்து ரெண்டாவது வாட்டி வரேன்.
1: ரெண்டாவது டைம் வரீங்க. எங்க பாண்டிச்சேரி பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
2: காத்துதான்.
1: காத்துதான். சரி, நிறைய பிளேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்த்து பாண்டிச்சேரி நீங்க சூஸ் பண்றதுக்கான முதல் காரணம் என்ன? மூணாவது தடவை உங்களுக்கு எங்க பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கு?
5: ரொம்ப பிடிச்சிருக்கேன்.
1: இது சின்ன வயசுல இங்க வந்துருக்கீங்க?
5: வந்ததில்லை
1: வரீங்க.
2: நாங்க அப்பப்போ வந்துட்டு ஒரு நாள் மட்டும்தான் இருப்போம். அப்புறம் மொழி கிளம்பி
1: விளையாடு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறேன். அது கற்பனை தான் எல்லாமே. நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும், உண்மையா ஆன்சர் பண்ணணும். நீங்க கற்பனையில அது நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. இப்ப ஒரு நாள் ஃபுல்லா நீங்க மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க மறைஞ்சிட்டு என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுவீங்க? ரொம்ப ஆசை, ஆனா பண்ண முடியல. மறைஞ்சா அதை ஜாலியா பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம்?
2: கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுவேன்.
1: அப்ப எல்லாரும் அடிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அடிக்கிறாங்களா? பாண்டிச்சேரி வந்துருக்கீங்க,
2: பாதி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருவேன்.
1: மீதி எடுத்து நான் செலவு

0: ஏன்னா அது வந்து ஃப்ரீய வந்த காசு, நீங்க அது நம்ம சொந்தம் கிடையாது. பாதி காசு எடுத்து இல்லாத உதவி பண்ணிட்டு மீதி பாதி நான் எடுத்துக்குவேன்.
1: ஒரு சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் படத்தோட பேரு சொன்னா இல்ல உங்களோட ஓன் கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க நடிக்க போற முதல் படத்துக்கு தான் பெயர் தளபதி. ஓகே, சூப்பர். இப்ப பேய் வருதுன்னு எடுத்துட்டு செல்ஃபி எடுத்தீங்கன்னா ஓடுவீங்களா? செல்ஃபி எடுப்பேன், பேய் வருதுன்னு பயமே இல்ல. கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நீங்க இருக்கணும் இல்லவே இல்ல. சரி, ஓகே, சூப்பர். இப்ப கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொட அம்மா ஹாய் வணக்கம். உங்க பேர் என்ன?
2: சமிஹா அங்கா.
1: சமிஹா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி ஐ செகண்டரி ஸ்கூல் விஜயானிகேதன் ஐ செகண்டரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி.
1: ஓகே, நீங்க எங்களுக்காக பாட்டு பாடுறீங்களா? எங்க எஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது பாட்டு பாடுங்களேன். பாருங்க பாருங்கடா. சரி ஓகே, ரைம் சொல்றீங்களா எங்களுக்காக? சரி ஓகே, உங்களுக்கு என்ன ரொம்ப தெரியும் பாருங்களா, பாருங்க.

0: சூப்பர் பாத்தீங்களா நேர்களே, எவ்வளவு அழகா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மாதங்கள் கூட இவங்களை கேட்க போறேன். நமக்கே கொஞ்சம் தகராறுதான் தமிழ் மாதம் இவங்க சொல்றாங்களான்னு பாக்கலாம். சொல்றீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு பாராட்டுகள். அண்ட் இப்ப வந்து உங்களோட சித்தப்பாவா அவரு அண்ணனா? அப்பாவா? ஓகே. அவரை வந்து நம்ம டங் டெஸ்ட் சொல்ல வைக்க போறோம். அவர் வந்து தமிழ் படிக்க தெரியுமா சார் உங்களுக்கு? ஓகே. எது சொல்ல போறீங்க? யாரு தச்ச சட்டை? என் தாத்தா தச்ச சட்டை சொல்றீங்களா? நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொன்னே நீங்க சொல்லுங்க. உங்ககிட்டயே வருவோம். கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, யாரும் ஓடக்கூடாது. ரெடி ஸ்டார்ட் 1 2 3.
1: யாரு தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யாரு
0: அப்ப நீங்க எங்க நேர்களுக்காக ஒரு சாங் பாடிக்காதீங்க?
2: எனக்கு என் பொண்ணே போடுவான் போட்டிருக்கேன்.
1: கொஞ்சம்
2: பாருக்குது.
0: சூப்பர் சூப்பர். இப்ப மத்தவங்க கிட்ட போயிடலாம் மேம். உங்க பேர் மேம்?
3: சரி பாடு.
0: நீங்க என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். எந்த ஊர் மேம்?
3: ராசிபா.
0: நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா?
3: முடியாது.
0: முடியாது. ஒத்துக்கினாங்க பாருங்க. கரெக்ட் கரெக்டா மேம்.
3: ஏதாவது நம்ம பாக்கலாம்.
0: ஒரே ஒரு ஃபுட் மட்டும் போதும். என் வாழ்நாள் முழுக்க இதை சாத்தே உயிர் வாழ்ந்துருவேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? என்ன ஒரு ஃபேவரட்டான ஃபுட் இருக்கும்ல?
3: டொமேட்டோ ரைஸ் தான்.
0: டொமேட்டோ ரைஸ். ஓகே. உங்க நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க இல்லையா? நண்பர் ஃபேமிலி இவங்கள யார் அதிகமா பொய் சொல்லுவா?
3: பொய் சொல்லுவா?
0: எனக்கு கிடைக்குது.

0: ஏதோ கொடுத்துருவேன், வச்சிருவீங்க. ஓகே மேம், இப்ப நான் ஒரு சில வேர்டு சொல்றேன், ஒரு சினிமா எல்லாம் பாக்குற பழக்கம் இருக்காங்க, நான் ஏதாவது ஒரு வேர்ட் சொல்றேன், அதுல வந்து சாங் பாட முடியுமா? மலர்.
1: மலர்
0: மலர் அதுல ஒரு பாட்டு பாடுறோம். ஓகே, வானவில் வானவில் வானவில் பாட்டு பாடுறீங்களா?
2: வானவிலே
0: ஓகே. உலகம்
1: உலகம்
0: நிறைய பாடுறேன். மனசுக்குள்ள வர ஒரு சினிமா சாங் என்ன சாங் பாடுவீங்க? எல்லாம் போறதா கூட சேர்ந்து பாக்கலாம். ஒரு தாய்க்கு வந்து எல்லா பிள்ளையும் ஒரே பிள்ளைதான், அவங்க பெரிய பிள்ளையா அவனை விட்டுட்டேன்னு சொல்லி கேட்க சொல்றாங்க பாருங்க. இருங்க இருங்க, இப்ப நீங்க மாட்டீங்க, உங்ககிட்ட 10 க்வெஸ்சன் கேட்க போறேன் நம்ம கிளம்ப. ஓகே, உங்க குரூப்ல யாருக்கு அதிகமா கோவம் வரும்? உங்களுக்கு தான் கோவம் வரும். ஐயோ, தப்பா கேட்டா மன்னிச்சிருங்க சார். இப்ப உங்களுக்கு ஒரு ஹீரோவாக ஒரு சான்ஸ் கிடைக்குது, ரொமான்டிக் ஹீரோவா நடிப்பீங்களா, காமெடி ஹீரோவா நடிப்பீங்களா?
1: ரெண்டும் கலந்து,
0: ரெண்டும் கலந்து நடிப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, இந்த மேஜிக் ஸ்டிக்க வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்ப இந்த உலகத்துல இப்ப நின்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன பண்ணீங்க மேஜிக் ஸ்டிக்க வச்சு?
1: தங்கச்சி வரணும்.
0: உங்க தங்கச்சி வரணும். ஓகே, ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஓகே சார், உங்க உங்களால எதை விட்டு கொடுக்க முடியாது? தூக்கமா சாப்பாடா?
1: சாப்பாடு.
0: சாப்பாடு. இதுக்கு எப்படி நீங்க பாசிட்டிவா தான் அட்ரஸ் சொல்வீங்க? உங்க மம்மி உங்களை பத்தி, உங்க அம்மா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட உங்களை பத்தி சொல்ற ஒரு குறையான விஷயம், ஒரு நிறையான விஷயம்?
1: நான் அதிகமா கோபப்படுன்னு சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க உங்க மாத்திக்க சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லுவாங்களா?
1: கோபம் விடுவான் சொல்லுவாங்க.
0: ஓகே, ஒரு நல்ல விஷயம் உங்களை பத்தி உங்க அம்மா மத்தவங்க கிட்ட சொல்றது?
1: என்ன நிறைய
0: சொல்லிட்டாங்க, பாராட்டு சொல்றாங்க, விட்டு கொடுக்காம கேட்டாங்க, சூப்பர்மா. சரி அம்மா, இதுல தொடர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க.
1: நிறைய பாட்டு இருக்கு,
0: பாட்டு பாருங்க.
1: மன்னன் படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு,
0: அம்மா பாருங்க. அம்மாக்காக
1: அம்மா என்று அழைக்காத உயிரின்மையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே.
0: சூப்பர், இந்த ஃபேமிலியை மீட் பண்ணி எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அப்படிங்க தம்பி, நல்லா வரைய பார்த்து என்ன டிசைன் கொடுத்தாலும் போட்டுரும், போட்டுரும். சூப்பர், ரொம்ப நல்ல போடுறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து பேசியிருந்தாங்க, அதையும் மறக்காம சொல்ல சொல்றாங்க. அண்ட் ரொம்ப எமோஷனலா, அது மட்டும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா நல்ல ஜாலியா விளையாடினாங்க. சோ தொடர்ந்து மலையோட விளையாடு நிகழ்ச்சிய இன்னொரு காலர்ஸ் அண்ட் இன்னொரு மக்கள் கூட விளையாடலாம். தொடர்ந்து கேளுங்க, 102.8 என்று உங்கள் மனதோடு.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

要哈，波拉吉大外娃，宝马拉杰马，马卡蒂拉高，Dr. NG。

0: பிரதேசம் அலையோடு விளையாட நல்ல மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்கள தப்பிச்சு போக விடாம அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் மேம். உங்க பேர் ஏன் மேம்? ரொம்பவும் சைலண்டா பேசுறீங்க. நீங்க நேச்சரே இப்படிதான் அமைதியான உங்களை எப்படி மேம் அப்படிதான் உண்மை?
1: உங்க பேர்
0: மேனகா. மேனகா, நீங்க என்ன பண்றீங்க மேம்? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? முணுமுணுக்குறாங்க. சரி, நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இருந்து வந்திருக்கோம் அலையோட விளையாட்டு ஷோக்காக. உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம். நீங்க அதுக்கு எல்லாமே தப்பு தப்பா பதில் சொல்லு. சரியா பதில் சொல்றீங்க நேர்களுக்காக ஒரு சினிமா சாங் பாடணும். ஓகேவா? உங்களை கேட்கலாமா? இந்தியாவின் தலைநகரம் என்ன?
1: கல்கத்தா.
0: பரவாயில்ல, தப்பா சொல்றீங்க. சூரியன் எந்த திசையில் இருக்கும் பாக்குறீங்க? கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் இருக்கு. கடலில் என்ன இருக்கும்?
1: கடலில் எதுவும் இருக்கா?
0: நீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க. பீச்சுக்கு எதுக்காக வருங்க? தப்பா தான் ஆன்சர் பண்ணு.
1: ஓடுறதுக்கு வரும்.
0: பீச்சுக்கு ஓட வரலாம், பாட வரலாம், ஆட வரலாம். இதை தவிர்த்து வேற ஏதாவதுதான் நீங்க சொல்லணும். தூங்க கூட வராங்க, அதனால அது இல்லாத ஒரு யோசனையா நீங்க யோசிச்சு சொல்லணும். சொன்னவதான் மீன்லாம் பீச்ல இருக்காது தானே? இருக்காது. எனக்கே கிளம்பிச்சு. சரி, கிட்ட அதே கேட்கலாம். மேனகா மேம் கிட்ட பசு என்ன சாப்பிடும்?
2: சிக்கன், மட்டன்.
0: நாய் எப்படி கேட்கும்? பூனைக்கு எத்தனை காய்?
2: மூணு.
0: இப்ப உங்களோட ஆன்சர் இல்லாதப்ப மட்டும் நல்லா யோசிச்சு சொல்றீங்க. வாரத்தில் எத்தனை நாட்கள்?
2: 10.
0: ஓகே. காலையில எழுந்தது நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம்?
2: சாப்பிடுறது.
0: சாப்பிடுறது. தூங்கும் போது என்ன பயன்படுத்துவீங்க?
2: பாட்டு பாடுவேன்.
0: பாட்டு என்ன மேம்? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. இவங்க கிட்ட நானா பார்த்து போகும் போல. சரி, ஓகே. உங்ககிட்ட இப்ப டங் ட்விஸ்டர் கொடுக்கலாம். சொல்ல வைக்கிறேன். ஓகே, என்ன டங் ட்விஸ்டர் கொடுக்கலாம்? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க. கடல் அலையில் கலக்கலக்கும் பல், கலக்கலக்கும் பல்லில் கடல் அலை. இதை நீங்க 5 times சொல்ல போறீங்க. கடல் அலையில் கலக்கலக்கும் பல், கலகலக்கும் பல்லில் கடல் அலை. இந்தாங்க வச்சுக்கோங்க, சொல்லுங்க.
2: கடல் அலையில் கலகலக்கும் கல், கலகலக்கும் கல்லில் கடல் அலை. கடல் அலையில் கலகலக்கும் கல், கலகலக்கும் கல்லில் கடல் அலை. கடல் அலையில் கலகலக்கும் கல், கலகலக்கும் கல்லில் கடல் அலை. கடல் அலையில் கலகலக்கும் கல், கலகலக்கும் கல்லில் கடல் அலை. கடல் அலையில் கலக்கலக்கும் கல், கலக்கலக்கும் கல்லில் கடல் அலை.
0: சார்பாக நேர்களே பாத்தீங்களா, மேனகா மேம் எவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க. சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பீச்க்கு வந்தா நீங்களும் இதை சொல்லலாம். இப்போ உங்களுக்காக அடுத்தது ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் தான் இது. ஆனா வந்து ஒரே மாதிரி தான். நான் டக்குன்னு ஒரு சென்டென்ஸ் சொல்வேன், வேர்டு, அதுல நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஓகேவா? ரோஜா.
2: ரோஜா ரோஜா நீ என் ரோஜா.
0: அவ்வளவுதான். நீங்க
2: உலகம். உலகத்துல ஒரு பாட்டு போறீங்க.
0: சொன்ன கூட
3: உலகம் அழகு கலைகள்மா சுரங்கம்.
0: நெஞ்சம். நெஞ்சம்ல ஒரு
3: பாட்டு
0: நாளைக்கு தர முடியாது. ஆனா உங்களை நான் பாராட்டுறேன். முத்தம். முத்தமே இருக்காங்க. இருக்கு முத்தம் முத்தம் முத்தம் முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா. வானவில். வானவில்.
2: அந்த வானவில்லையே பார்த்தேன். சரத்குமார் சாங்.
0: ஃபைனலா வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாடல்.
2: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தாத்திகளை.
0: செம்மையா விளையாடுறாங்க. ஆயிடுச்சு மேம் இந்த இடமே. மழை வரப்போகுது. என்ன கிளம்பிட்டாங்களா? ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கான ஃபைனல் ரவுண்ட் மேம். ஒரு படத்தோட கதை வந்து சொல்ல போறேன். அது என்ன படம்னு சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் லைன் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஹீரோ

கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் அலியோடு விளையாடு. நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரா வந்து சோனியாக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சில டெக்னிக்கல் காரணமாக நம்மளுக்கு வந்து லைன் கிடைக்காம இருந்தது. இப்போ வந்து திருப்பி லைன் கிடைச்சு இப்போ ராக் பீச்சுக்கு நம்ம வந்து போக போறோம்.

வந்து ஒரு ரோபோட் ரோபோவா இருக்காரு. மேடம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓகே ரொம்ப சூப்பரா விளையாடுங்க, அலையோட விளையாடு ஷோ. தேங்க்யூ மேம், நீங்க உங்களோட வாக்கிங் கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து மீட் பண்ணலாம், கிளம்ப வேண்டியதுதானா? ஓகே மேம், ஓகே தேங்க்யூ மேம். தொடர்ந்து கேளுங்க அலையோட விளையாடு நிகழ்ச்சியில. இன்னும் நிறைய நேர்கள் கூட பேச போறோம், நிறைய விளையாட்டுகள் எல்லாம் விளையாட போறோம். எஃப்எம் ரைன்போ புதுவை 102.8 தொடர்ந்து கேளுங்க அலையோட விளையாடு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 5:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீச்ல போயிட்டு இருக்கு. அதாவது மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஃபீல்லே வந்து சோனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: Yes, welcome back to the show. அலையோடு விளையாடு, அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க ராக் பீச்ல தான் நம்ம ராக் பண்ணிட்டு இருக்கோம். மழை வருதுன்னு ஒரு பக்கம் மக்கள் ஒதுங்கினாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் சரி பீச்ல விளையாடிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் ஆரவாரமா இருக்காங்க. இந்த கடல் அலையோட ஆரவாரத்து கூடவே சேர்ந்து இங்க ஒரு தனியா ஒருத்தவங்க வந்திருக்காங்க பீச்ல, அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம்
4: வணக்கம். மேம்
3: மேம் என்ன மேம், யாருமே இல்லாம தனியா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆமா மேம், கிளைமேட் நல்லா இருக்கு அதனால சரி வந்தேன்.
3: கோயில் பேர் கேட்க மறந்துட்டேன் பாருங்க மேம், உங்க பேர் சொல்லுங்க மேம்.
4: என் பேர் சுசித்ரா மேடம்.
3: சுசித்ரா மேம், நீங்க பாண்டிச்சேரி தானே வெளியூரா மேம்?
4: பாண்டிச்சேரி தாங்க மேம்.
3: பாண்டிச்சேரி, எத்தனை வருஷமா பாண்டிச்சேரியில இருக்கீங்க மேம்?
4: நான் ஒரு 13 வருஷமா இருக்கேங்க மேம்.
3: 13 வருஷமா பாண்டிச்சேரி? இல்ல 13 வருஷத்துல
4: நாங்க மேம்
3: பாண்டிச்சேரிக்கு எத்தனை தடவை மேம் வந்திருக்கீங்க? என்ன மேம் எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க?
4: யோசிக்கலைங்க மேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தேன் அதனாலதான்.
3: எத்தனை வருஷமா பாண்டிச்சேரிக்கு வரீங்க மேம்?
4: பாண்டிச்சேரிக்கு இப்போ நான் இங்கதான் நான் இருக்கேன். அம்மா வீர் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு சின்னமுதிரை எட்டாவடி, கல்யாணம் பண்ணது இங்க பாண்டிச்சேரி. நான் எனக்கு எப்பெல்லாம் போரடிதான் அப்பெல்லாம் வந்து வந்து இந்த பீச்சில் உட்காந்துட்டு இருப்போம்.
3: வேணாலும் உங்களுக்கு ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேம், அதுல ஏறி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க போலாம்னா எந்த வருஷத்துக்கு போவீங்க மேம்? பார்ட்டிசிபேட் பண்றீங்களா?
4: இல்லைங்க மேம், எத்தனை வருஷத்துக்குள்ள போவேனா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போவோம் மேம்.
3: போவீங்க. சரி, உங்ககிட்ட இப்ப வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, என்ன மேம் பண்ணுவீங்க?
4: ஒரு
3: வேற
4: ஒரு விஷயமா வந்துட்டு இருந்தேன், தம்பி வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வரல, அத யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பாப்பா விளையாடிட்டு இருக்கு.
3: சரி சரி, இப்ப நீங்க ஜாலியா நம்ம கூட விளையாடுங்க. உங்களுக்கு ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் கேக்குவா மேம், உங்க லைஃப்ல இந்த ஒரு ஒரே ஒரு ஃபுட் இருந்தா போதும், இத சாப்பிட்டே நான் உயிர் வாழ்ந்துட்டேனா எந்த ஃபுட் சொல்வீங்க?
4: எந்த ஃபுட் சொல்லனா சாப்பாடு. லெமன் ரைஸ் ரொம்ப சொல்லுவாங்க மேம்.
3: ஓகே மேம், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க மேம். வந்து அடுத்தது நம்ம பேசலாம் தொடர்ந்து. மேகலே தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8

0: நேரம் 5:48 எஃப்எம் ரெயின்போவின் அலியோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீச்ல போயிட்டு இருக்கு. அதாவது மழை மேகமா சூழ்ந்திருக்கு, அதனால லைன் வந்து கட்டை கட்டை வருது அப்படின்றதால சூப்பரா வந்து அப்படி இருந்தோம் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜிட்டிக்கோட சோனியா வந்து ராக் பீச்ல இருக்காங்க. அடுத்தது யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: எனக்கு தெரியல, பட் இனிமேக்கு எது தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ஆர்வமா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அண்ட் ஃபன் ஷோ எல்லாமே வந்து பண்றதுக்கு ரெடியா ஒரு 5 பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் அதுக்கு மேற்பட்ட மாணவர்களும் வந்து சேர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்களை, இப்ப இவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேர் என்னப்பா?
2: என் பேர் முகமது அப்சல்.
1: முகமது அப்சல், எந்த ஊர்ல இருந்து?
2: திருமலை ராஜபாளையம் ஃப்ரம் தமிழ்நாடு.
1: ராஜபாளையம் ஃப்ரம் தமிழ்நாடு. உங்க பேர்ப்பா?
3: தேஷ்ராஜ்.
1: அதே ஊர் தான்.
3: அதே ஊர் தான். வித்ய சேரன்.
1: பாண்டிச்சேரியில எந்த இடம் சுத்தி பாத்தீங்க? எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாண்டிச்சேரியில? பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எது சொல்வீங்க? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் வந்து பேச போறோம். ராபிட் ஃபயர் மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்க போறோம். அவங்க உண்மையா ஆனஸ்டா ஆன்சர் பண்றாங்களான்னு பாக்கலாம். இப்ப நான் கேட்க போற க்வெஸ்சன் எல்லாமே ஒரு கற்பனை தான், கற்பனை தான். ஆனா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இருக்கு ஒரு நாள் நீங்க வந்து மறைஞ்சிக்கலாம், இன்விசிபிள் ஆயிடலாம், ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் அன்னைக்கு பண்ணிக்கலாம்னா நடைமுறையில பண்ண முடியாத எந்த ஒரு விஷயத்த பண்ணுவீங்க? இன்விசிபிள் ஆயிடும். பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க, உங்க பேக்ல பாக்குறீங்க திடீர்னு 1 crore இருக்கு உங்ககிட்ட, என்ன பண்ணுவீங்க? இன்னும் சார் தம்பி ஆர்வமா இருக்கான்
3: அவன்கிட்ட.
1: என்ன உண்மையா தான் சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? இப்ப நல்ல மாணவனா இருக்கான் இவன், சூப்பர் சூப்பர்ப்பா. ராஜபாளையத்துக்கு பெருமை சேர்த்துட்டான் ஒரு மாணவன். ஓகே, உங்ககிட்ட மொபைல் எல்லாம் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கா? சரி, உன்ட்ட ஒரு நாள் ஃபுல்லா மொபைல் கொடுத்துட்டு மொபைல் நீ இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இன்னொரு டைம் சாப்பிட கூடாதுன்ற, நீ எதை ஃபாலோ பண்ணுவ? சாப்பிடாம இருக்கலாம் இல்ல மொபைல் பேசாம இருக்கலாம், ரெண்டுத்துல உனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். சாப்பிடாம இருக்க முடியாது, பரவாயில்ல, நல்ல பிள்ளைதான் போல. சரி, உனக்கு ஒரே ஒரு ஃபுட்டு கொடுத்து இதை லைஃப் ஃபுல்லாக இதேதான் என் லஞ்ச் பாக்ஸ் எங்க அம்மா கட்டி கொடுத்தா எனக்கு பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்க சிக்கன் ரைஸ் அந்த அளவுக்கு பிடிச்சா உனக்கு. உங்களுக்கு கேட்கலாமா? ஏ உங்ககிட்ட என்ன கேட்கல, உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, என்ன வரம் கேட்பீங்க? என்ன கலாச்சாரம் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பக்கம் பாக்காம? ஓகே ஓகே, பசங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்றானுங்க, யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், அது ரோட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தையும் முன் வைக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்ப உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது, அந்த மிஷின்ல ஏறி ஏதாவது ஒரு இயர்ல போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். எனக்கு இந்த லைஃப் வாழணும்னு ஆசைனா எந்த இயருக்கு போக?
3: பழைய ஸ்கூல் லைஃப்.
1: பழைய ஸ்கூல் லைஃப்
3: உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா?
1: ஏன்பா எதுக்கு பொய் சொல்லுங்க?
3: உண்மையா பொய் பண்ணி சொல்றேன்.

0: மாதிரி சொல்லியா. சரி, அப்ப உங்ககிட்டதான் இந்த கொஸ்டின் கேட்கணும். இப்ப வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், ஆனா நீ எனக்கு மாத்தி மாத்தி பொய் மட்டும்தான் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் நீ சொல்லிட்டீங்கன்னா நீ வந்து எங்களுக்காவது ஏதாவது ஒரு சினிமா பார்த்து பாடிக்க முடியும். இந்தியாவின் தலைநகரம் என்ன?
1: பாம்பே.
0: மக்களை கேட்டீங்களா? பாம்பே. கரெக்டா? தவறாதான் சொல்லிருக்காரு. சூப்பர். சூரியன் எந்த திசையில் இருக்கு?

0: சூஸ் பண்ண போறீங்க? சொல்லலாம், பாட்டு தான். மேம்ஸ் ஆனா நேர்கள் பார்க்க முடியாது, அதனால சாங் தான்.
1: உங்க
0: வேற யார் கன்ஃபியூஸ் பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க இதுல? சொல்றீங்களா? 1 2 3 ஸ்டார்ட்.
2: பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பச்சை மிளகாய்.
0: ஒரு வார்ட் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா சாங்ஸ் பாடணும். ஓகேவா? மழை, மழையில ஏதாவது ஒரு
1: சாங்.
0: பெண்ணே
1: உயிரத்தருவண்டா அருவ புரியுண்டா நான் வேணா
0: தெரியுமா
3: நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே ஏப்ரல் மார்ச் பிப்ரவரி ஜனவரி.
0: சொன்னீங்க போல ஓகே சூப்பர். ராஜபாளையமா விளையாண்டாங்க உங்க எல்லாருக்குமே ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கேன். தேங்க்யூ சோ மச்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 6:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபிம் ரெயின்போ புதுவை 102.8. அலியோட விளையாடு ரொம்பவே சூப்பரா வந்து ராக் பீச்ல போச்சு. எப்படி என்ன மேகம் மூட்டமா இருந்தாலும் நாங்க வந்து இன்னைக்கு ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சோனியா வந்து சூப்பரா வந்து பண்ணாங்க. அடுத்ததான் அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: காயத்ரி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு எனக்கு ப்ரோக்ராம். ஃபைனலா நம்ம ஸ்டூடெண்ட் கூட பேசிட்டு நானுமே சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டேன். அவ்வளோ ஒரு லெவல் சப்போர்ட் வந்து அந்த குழந்தைங்க எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அலையோடு விளையாடுற நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கிட்ட வந்து நம்ம விளையாடணும். அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் கற்பனையா சொல்ல சொல்லியிருந்தோம். விஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் ரிவர்ஸ் கேம் வந்து விளையாடி இருந்தாங்க. கூடவே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அதுல வந்து ஏதாவது சாங் பாடுற மாதிரியான கேம்ஸும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து என்னோட மூளையை புத்துணர்ச்சியா இருக்கு. நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து நேர்களோட மூலியம் வந்து புத்துணர்ச்சி ஆகிருக்கு. எல்லாருமே ரொம்ப பிரியாவிட எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கவலைப்படுத்தவில்லை, நெக்ஸ்ட் வீக் இதே நாள் நம்ம இதே பீச் ராக் பீச்ல வந்து ராக் பண்ணலாம். அதுவரை அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் அஜய் சோனி. இது அலையோடு விளையாட
2: நிலையத்திலிருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி.
4: என்ன காலும் பாச்சலில ரெண்டு கண்ணையும் மேச்சலில எட்டு தசை கூச்சலில தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் தொடரும்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்கு.

0: வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களும் நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கைத்தறித்துறை மக்களின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இனி விரிவான செய்திகள். கைத்தறித்துறை, நெசவாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் அவர் பேசுகையில் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
5: தேசிய கைத்தறி தின விழாவின் போது 2025ஆம் ஆண்டிற்கான சந்த் கபீர் கைத்தறி விருதுகள் மற்றும் தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் பல்வகை கைத்தறி நெசவு மரபுகள் குறித்த 4 நினைவு தபால் தலைகளையும் அவர் வெளியிட்டார். நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியிலான இந்தியாவின் பயணத்தில் கைத்தறி துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் தமது உரையில் கூறினார். நாட்டில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைத்தறி துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 25 லட்சம் பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துறையினால் வேலை வாய்ப்பு மற்றும் மகளிர் அதிகார பங்கேற்பு மட்டுமின்றி கலை, கலாச்சாரம் மற்றும் இயற்கை மீதான அன்பும் மேம்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கைத்தறிக்கு முக்கிய பங்கு இருப்பதையும் சுயசார்பின் சின்னமாகவே இத்துறை திகழ்ந்து வருவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார்.
4: தேசிய கைத்தறி தினத்தையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று ஆங்கில நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிராந்திய வாரியாக இந்தியாவில் காணப்படும் வளமான ஜவுளி பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதே தேசிய கைத்தறி தினம் என்றும், தொன்மை நாகரிக ரீதியில் இந்தியாவின் மிகப்பெரிய வலுவே கைத்தறி துறைதான் என்றும் அவர் கூறியுள்ளார். கைத்தறித்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் பாரம்பரியத்தை தொழில்நுட்பம், படைப்புத்திறன் மற்றும் தொழில் முனைப்புடன் ஒருங்கிணைத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்திய இளைஞர்கள் ஒன்றாக முன்வர வேண்டும் என ஜவுளித்துறை அமைச்சர் கட்டுரையில் கூறியுள்ளார். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் முதலில் ஒரு முறையும் பின்னர் வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கான திருத்த மசோதா அண்மையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இன்று காலை இரு அவைகளிலும் அலுவல்கள் தொடங்கியவுடன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை ஒட்டி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க இருக்கிறார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் சோனிபட் வளாகத்தில் பரம் பிராக்யா என்ற பெயரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதிகளையும் விழாவின் போது பிரதமர் தொடக்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீரில் தமிழகத்துக்குரிய பங்கை கோரி பெறும் முயற்சிகளை அரசு கைவிடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனை குறித்து இன்று தமிழக சட்டமன்றத்தில் திமுகவினர் கொண்டு வந்த

0: கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அவர் பதிலளிக்கையில், பிரச்சனையை அரசியலாக்க அரசு விரும்பவில்லை என்றும், இதில் பேச்சை விட நடவடிக்கைதான் முக்கியம் என்றும் கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை அரசு கூட்ட வேண்டும் என்று கோரினார். விவசாயிகளின் வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதமரின் ஃபசல் பீமா திட்டத்தின் கீழ் டெல்டா பகுதி விவசாயிகளும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரினார். பாமக, சிபிஐ மற்றும் சிபிஎம் உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்று பேசினர். மாநிலங்களிலிருந்து மத்திய அரசால் வசூலிக்கப்படும் நிதியில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அரசு தீர்மானம் ஒன்றும் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவிற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதையொட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையொட்டி புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாளும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட குற்றவியல் நீதிபதி திரு குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கவுள்ளது. சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் இந்த செய்தியாளர் கூட்டத்தின் போது உடனிருந்தார். சபாநாயகர் திரு அன்பழகன் பேட்டி குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பேரவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும், யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் பொதுமக்கள் காணலாம் என்றும் சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பேரவை கூட்டம் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதை அவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும், சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் சட்ட முன்வரைவுகள் மற்றும் இதர ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளையொட்டி
2: யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் பொதுமக்கள் காணலாம் என்றும் சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பேரவை கூட்டம் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதை அவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும், சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் சட்ட முன்வரைவுகள் மற்றும் இதர ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளையொட்டி அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாணிதாசனார் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாலூட்டும் தாய்மார்களின் வசதிக்காக பிங்க் ரூம் திறக்கப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி வருவாய்த்துறை துணை ஆட்சியர் செல்வி பூஜா தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில், 2 மாத குழந்தைக்கு தாயான திருமதி செம்மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வசதியை திறந்து வைத்தார். இன்று கோவை, தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடதமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் உபாசியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3

0: அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: For a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 12 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் டயல் பண்ணி எங்ககிட்ட கேட்டுக்கலாம். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. நிகழ்ச்சியில் முதலாவதாக சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், கடலூர் ஒட்டி விநாயக எம் ராஜேந்திரன்.
1: வணக்கம் சார், என்ன பாட்டு வேணும்?
2: பயணங்கள் முடிவதில்லை, எனி சாங்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே,
1: நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எஃப்எம் 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நேர் கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதே உலா போ.

0: நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்கலாம். நேரம் 6:27:58 நொடிகள் ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். பயங்கரமா மழை பெய்யுது, என்ஜாய் பண்றோம். அங்க எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
0: ஓகே சார், நான் நிலையத்துக்குள்ள இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வரும்போது மழை இல்ல, இப்ப பெய்தான் எனக்கு தெரியல. மனம் விரும்புது நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியம், அருமையா இருக்கும் ஸ்நேகிதியே அப்படிங்கிற திரைப்படத்துல இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அது சித்ராமாவோட வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: ஓகே ஓகே, நீங்க நினைக்கிறன்றது நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே,
1: ஆமா எக்ஸாக்ட்லி.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மழையோட ஸ்நேகிதிய திரைப்படத்திலிருந்து ராதை மனதில் பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விருப்பப்பாடலை கேட்கணும்னா டயல் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2271770. நேர்கிட்ட விருப்பப்பாடல் ஸ்நேகிதிய திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார். நல்லமா இருக்கீங்களா
2: சார்? நல்லமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கு சார்.
2: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
3: சார்? படம் உயிரே.
2: ஓகே,
3: பாடல் காத்து தைய தையன்னு பாடுங்க.
2: ஓகே, பாட ட்ரை பண்ணீங்களே, பாடுங்க.
3: காட்டு வழியே கரிஞ்சிட்டான் குருவிகளா.
2: ஓகே, சூப்பரா பண்ணீங்க. நீங்க கேட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
3: நன்றி சார்.
2: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை எங்க கிட்ட கேட்கணும், நிலையத்திலிருந்து நான் உங்களுக்காக பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:45, 8 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார், நான் கனடாவிலிருந்து ஜான்சி ராணி பேசுகிறேன்.
2: ஓகே மேடம், என்ன பாட்டு மேடம் வேணும்?
3: எனக்கு சுமை தாங்கி படத்துல இருந்து மயக்கமா பாட்டு வேணும்.
2: கண்ணதாசன்
3: அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு, அந்த லைன்ஸாகவே இதை கேட்கலாம். ரொம்ப துவண்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்கும் இந்த பாட்டு அப்படின்னு இருக்கும். நேயர்கள் யாரும் ஃபீல் பண்ணுவேனா, என்னோட தனிப்பட்ட விருப்பம் இது, அவ்வளவுதான்.
2: ஓகே மேடம், சூப்பர் மேடம். நீங்க விருப்பப்பட்ட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: ஓகே சார்,
2: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம். ஜான்சி ராணி மேடம் கேட்ட மாதிரி அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:49 22 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் ஆர்ஜே மேக்ஸ் கூட கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததான எந்த காலர் இணையறாங்க, என்ன பாட்டு கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன்.
0: ரெயின்போ கண்ணன் சார், என்ன பாட்டு?
1: நேற்று திருமூர்த்தி மலை பாலத்துக்கு போயிருந்தேன் ஒரு நாள் சுற்றுலா. அந்த நாவகமா திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பாடல் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் அவர் பேசுகையில் இவ்வாறு கூறினார். இவ்விழாவின் போது 2025 சந்த் கபீர் கைத்தறி விருதுகள் மற்றும் தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் பல்வகை கைத்தறி நெசவு மரபுகள் குறித்த 4 நினைவு தபால் தலைகளையும் அவர் வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பின்னர் வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கான திருத்த மசோதா அண்மையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவிற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதையொட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 16th சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24th ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. அன்று பிற்பகல் 3 நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான மாநில அரசின் பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்கிறார். சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரிலே தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. கைத்தறித்துறை நெசவாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசு

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:12. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை எங்க கிட்ட கேட்கலாம். நாங்கள் எங்கள் நிலையத்திலிருந்து உங்களோட விருப்ப பாடலை ஒலிக்க செய்வோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மொபைல் ஃபோனை எடுத்து 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை எங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியதுலாம் ஒரே விஷயம் தான், மொபைல் போன் எடுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட எந்த காலர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
1: பிரவீன்குமார்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நேர்கேட்ட
0: விருப்பப்படல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை. இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியம்.

0: அதிகமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளி பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல்

தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நேயர்கள் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நேரம் 7:26 35 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கூட எந்த காலர் பேச போறாங்க, எங்க இருந்து பேச போறாங்கன்னு பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரங்கபட்டில இருந்து ஸ்ரீதனா பேசுறேன்.
1: வணக்கம் மேடம், என்ன பாட்டு வேணும்?
2: ஜூட் பத்ல இருந்து ஓரம் பிரேஸ் சாங் வேணும்.
1: ஓகே மேடம், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
2: Thank you.
1: நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:31, 42 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நேர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம் சார், நான் தவளகுப்பத்துல இருந்து கோபால் பேசுறேன்.
0: கோபால் சார், என்ன பாட்டு தேவைப்படுது? நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்பப்பாடல் கேட்கணும்னா மொபைல் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்பப்பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்கலாம். நேரம் 7:36 32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அறிவிப்பாளர்களுக்கு.
0: வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் பெற்றால் தான் பிள்ளையா, பாடல் வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், நன்றி நன்றி.
0: நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடல் கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அடுத்ததான் நம்ம கூட எந்த காலர் இணையறாங்க, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கலையரசு, நல்லாப்பாளையம்.
0: நல்லாப்பாளையம் கலையரசு சார், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படமும் பாடலும் கவிதை நடைகள்.
0: ஓகே.
1: இவன் இதயவாளில் மலர்ந்திருக்கும் காதல் ஓவியமோ தங்க தாரகையோ இவன் கற்பனையில் ஒப்பனையில் சிற்பியாய் இருந்திருந்தால் சிவமாய் வடித்திருப்பேன், சூரிகையோடு இணைந்திருந்தால் ஓவியம் புனைந்திருப்பேன், கவிஞராய் வாழ்ந்திருந்தால் ஆனந்த மழையில் நடித்திருப்பேன். நீ வரும் பாதை எங்கும் டார்ஜிலிங் நனைகையில் குளிரில் அன்பிற்கு இனியவளே, மயிலா குயிலா கடலா புயிலா சிலையா மலையா ஆனந்த அலையா, என்னை தாளாட்டு வரும் பூந்தென்றலா, உன் நினைவிருக்கும் வரை இவன் கானம் உன்னை மகிழ்விக்குமா, இனியவளே பாடல் செல்லத்தோடு ஆட்டுவிப்பாயா. நன்றி.
0: நன்றி சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: நினைவிருக்கும் படத்துல இருந்து அன்பே நீ மயிலா குயிலா, ஒரு சுழலான பாடல்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
1: கேட்டேன் பாடல் கூட இது. நன்றி.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி பாட்டு கேட்கணும்னா 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நான் நிலையத்திலிருந்து உங்களுக்கான சூப்பரான பாடலாம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

What's in the eye? What's your name? What's in the eye?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 கேட்கலாம். நேரம் 7:48, 32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நேர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
2: சார். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்
2: சார். வணக்கம் மேடம், என்ன பாடல் தேவைப்படுது, எந்த படத்தில இருந்து?
3: எனக்கு எங்க முதலாளி படத்தில இருந்து குங்கும மஞ்சளுக்கு அந்த பாடல் கொடுங்க சார்.
2: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி சார்,
2: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவகாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேரம் 7:54 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ போது 102.8 மனம் விரும்புதை கேட்டுட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். யார் இந்த லக்கி நிறைவு காலர்? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்,
4: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: இளமங்கலம் ஆர் முருகன்.
4: முருகன் சார்,
5: ஈ ராமா முருகன்.
4: ஈ ராமா முருகன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு தேவைப்படுது? மாலை 6:20 மனம் விரும்புதே ஷோ இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு லைன் கிடைக்காதவங்க எல்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான இளமங்கலம் முருகன் சார் கேட்ட பாடலை போடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவிற்கான சட்டங்களை இந்தியா இயற்றுவது அதன் உள் விவகாரம் என்றும், இதற்கான முடிவுகள் நாடாளுமன்றத்தில்தான் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்தியா கூறியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்தும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதான இந்தியாவின் உத்தேசத்தை ஆட்சேபித்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் இந்தியா நிராகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. புவனேஸ்வரில் 13வது பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டம் இன்று முடிவடைந்தது. எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய அனைவருக்குமான கல்வி கட்டமைப்பு ஒன்றை வலுவான ஒத்துழைப்பு மூலம் பிரிக்ஸ் நாடுகளில் உருவாக்க உறுதியேற்று இக்கூட்டத்தில் கூட்டு பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதையொட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கவுள்ளது. அன்று பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்கிறார். காரைக்காலில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு CPR உள்ளிட்ட உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளில் பயிற்சி அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையினர் பயிற்சி திட்டம் ஒன்றை தொடக்கியுள்ளனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே மின்துறை ஒத்துழைப்பு குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இலங்கை எரிசக்தித்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவாய் 102.8.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
1: இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
5: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரிமேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூரு, அரியூரு, பங்கூரு
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
7: நேர்களை,
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம். மின் பாதுகாப்பு நம் உயிர் பாதுகாப்பு. Hi listeners, we are now going to listen music by the way, Western music really from Chennai.

0: well. Bhanu Pratap Singh, Akashwani News, Delhi.
1: In Keralam, red alert indicating extremely heavy rain has been declared in four districts. More from our Thiruvananthapuram correspondent.
2: The northern districts of Kasargod, Kannur, Wayanad and Kozhikode are now under red alert. These districts were under orange alert until the afternoon. Four other districts are under orange alert now, indicating isolated very heavy rainfall. Yellow alert is in force for the remaining six districts of Kerala. Rain alerts have been in force across all districts of the state for the past 1 week. Yellow alert has been issued for 10 districts on Saturday. The intensity of rainfall is expected to decrease from Sunday onwards. Smithy M. Palluruthi, Akashwani News, Thiruvananthapuram.
1: In Odisha, even as flood hit, people are struggling to recover from the extensive damage caused by the recent floods. Another spell of heavy rain is threatening to compound their woes. More from our correspondent.
3: The India Meteorological Department has issued a red warning for the state, forecasting widespread heavy to very heavy rain over the next 24 hours, with heavy rainfall likely to continue for 3 days. The Salandhi and Jalaka rivers are flowing above danger levels, posing fresh flood threats to Mayurbhanj, Baleswar, Bhadrak and Keonsar districts. Meanwhile, many flood-affected families are still struggling for essential relief materials and cattle fodder, while extensive crop losses have added to their distress. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
1: India's market regulator, SEBI, has said in its annual reports that the capital markets remained resilient during the financial year 2025-26 despite global uncertainties. It said India retained the top position globally in the number of initial public offerings and ranking third in funds raised. According to the report, despite decline in corporate bond mobilization by 8.4% to 9.1 lakh crore rupees, primary equity market remained strong. Public debt issuances rose nearly 39%, while municipal bond fundraising surged to 1,756 crore rupees through 14 issues. On to sports. At the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Maji clinched a silver medal in the women's 45kg category, marking an impressive start for the country. She secured the medal with a total lift of 145kg, comprising 65kg in the snatch and 80kg in the clean and jerk. In Korea Masters Badminton, Indian shuttlers Rakshita Ramraj and Ashmita Chaliha have entered the women's singles semi-finals at Assen. And now before we end the bulletin, the headlines once again. Parliament clears MSME Development Amendment Bill to ensure faster payments and quicker dispute resolution. External Affairs Minister Dr. S. Jaishankar says relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. New Delhi reiterated its call for safe and unhindered navigation in international waters. Government e-marketplace completes 10 years with cumulative procurement crossing 20 lakh crore rupee mark. Alert issued for very heavy rain in Haryana, Chandigarh, Delhi, Kerala and Odisha. And in Asian Youth and Junior Weightlifting Championships, Thitli Maji clinches silver medal in women's 45kg category. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
7: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது ஜூன் மாதம் 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 1881 1891 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணையெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்போ 2027 வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்குன்னா ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்டத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம்

0: சேகரிக்கும் தகவல்கள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு யார் கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்போ வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்தில்
0: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலாக தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறையாக அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம், அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
1: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், ஒன்று டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது, இன்னொன்று சுய விவரங்களை வந்து முதல் முறையாக இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. சோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க, அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
0: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன் சுய விவர பதிவேற்றம் இல்ல சுய கணக்கெடுப்பு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து அதை வச்சு தான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியட். இது இல்லாமல் ஓவராலாக இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதில் வந்து எல்லா விஷயங்களையும் இதிலிருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சிஎம்எம்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அதை சொல்கிறோம். இந்த போர்ட்டல் மூலிமா டேஷ்போர்டு இருக்குது நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸில் வந்து பல கட்டத்தில் வந்து பல நிலையில் வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறோம், பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். இதெல்லாம் ஒவ்வொரு சென்சஸ்லையும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரூரல் ஏரியாஸில் அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸில் டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸுக்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைனில் சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக நம்ம பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தான் விவரங்கள் எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துகிட்டு வராங்க, அந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைலில் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைலில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமாக தான் கேள்விகளை கேட்குறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாகவே மொபைல்லையே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜராக ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள்.
1: நிச்சயமா சார், இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பற்றி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பத்தியும் சொன்னீங்க. இப்போ ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
0: ஆமா, இப்ப நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் இன்னும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது ஒரு இது. அந்த துல்லியம் கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம்

0: சேவிங். நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலாக அவங்க பண்ணுறப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலாக பண்ணுறப்ப வேகமாகவே பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா இப்போ இந்த மொபைல் ஆப் மூலியமாக பண்ணுறப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூரசி, டைம் சேவிங், இந்த ரெண்டு தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸாக இருக்கு.
1: நிச்சயமாக சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பணிகள் வந்து தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்?
0: இப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் 2 கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். 2ஆம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமை, இதை பத்தின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலமா வந்து நாட்டில் எவ்வளவு வீடுகள் இருக்கு, கட்டடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு க்வெஸ்டினும் இருக்கு. இந்த 2 தகவல்களை வச்சு நம்ம 2ஆம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து மக்களை பத்தின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்றோம். அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளமா இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்றதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாம நாட்டினுடைய அடிப்படை வசதிகளின் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது.
1: சரி சரி. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்ப வீட்டில் இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்ப வந்து அது வந்து மாடி வீடா கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
0: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கனெக்ஷன் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக அந்த சென்சஸ் மூலியமாக சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்,
1: இது வந்து ஒரு டேட்டா,
0: ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்ணுறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைட்டேரியா கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க.
1: நிச்சயமா சார். இப்போ இதில் முதல் கட்ட பணிகளில் 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார்.
0: இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீடுகள், வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளாக தான் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அந்த மக்களை பற்றின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. முதல்ல வந்து இதில் ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்லை இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பற்றி தான் இருக்குது. அதில் வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா இல்லை மேலே தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர், அது என்ன மெட்டீரியல், ப்ரிடாமினாக என்ன மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்லை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன் டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்குது, வசதிகள்னா வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லை வீட்டு காம்பவுண்டில் இருக்கா இல்லை வெளியில் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு

0: டீடைல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை வசதினா என்ன டைப் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றதும் அதில் இருக்குது. அது இல்லாமல் அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சனில் சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம் பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி உடைமைகள்லாம் இருக்குது அப்படின்றதுல இருக்கு. மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, டூ வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம் பெற்றுள்ளது. லாஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகளில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல். அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர்
0: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த இன்னுமரேஷன் எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: இப்ப தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 30,000 ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சார்ஜ் லெவல் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேற வேற லெவல் ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. மொத்தமா 150,000 பேர்ல இருந்து 160,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜா நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் லோடு அப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைடீரியா மீட் அவுட் பண்ற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்ப கிராமப்புறங்களா இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பாரு, பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்துல செக்ரட்டரி இருப்பாரு, விஏஓ இருப்பாரு, ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறைய வீடுகள் நிறைய வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்ல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:31:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

நேர்களே, சைபால் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் ஒளிபரப்பாகும்.

இரவின் நிசப்தம், ஜன்னல் வழியா வீசுகிற மெல்லிய காற்று, உங்க அறையோட இந்த அமைதியான தனிமை, இதையெல்லாம் விட அழகாக உங்க மனசை உரசி போகிற ஒரு மெல்லிய குரல். வணக்கம், நான் ஆர்ஜே மேக்ஸ். இது தேன் சிந்துதே வானம். நேரம் சரியா 9:32:33 நொடிகள் ஆகிட்டுருக்கு. பகல் முழுக்க ஓடி ஓடி களைச்சு போய் உங்ககிட்ட நீங்களே சேர்ற இந்த நிமிஷம் உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நாம் பேச போகிற இந்த டாபிக் இந்த உலகத்தையே சுழல வைக்கிற அந்த ஒரு ஒற்றை உணர்வை பற்றி தான். காதல். காதல்னா என்ன? ரெண்டு பேருக்கு நடுவில் வர்ற ஈர்ப்பா, இல்லை காலம் முழுக்க அவங்க கூடவே இருக்கணும்னு துடிக்கிற தவிப்பா? காதலோட ஆழம் என்ன? வாங்க இன்னைக்கு இந்த தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிக்குள்ள தொலைஞ்சு போகலாம் ஒரு அழகான மனசை மயக்கிற பாடலோட.

காதலோட முதல் தருணம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு மழை காலத்தில் குடையை மறந்துட்டு நனைஞ்சிக்கிட்டே போகிற நடக்கிற மாதிரி, யாருன்னே தெரியாத ஒரு முகம் திடீர்னு நம்ம உலகமாக மாறிடும். சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த உலகத்தில் நாம் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம்னு ஒரு எண்ணம் வரும். அது ஒரு மேஜிக். அவங்க பக்கத்தில் இருக்கும்போது வார்த்தைகளே வராது, மூச்சு காற்று மட்டும்தான் பேசும். அந்த அழகான தனிமையையும் துடிப்பையும் வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அந்த தனிமையையும் துடிப்பையும் ஜிவி பிரகாஷ் இசையில் சாதனா சர்க்கமோட குரலில் அப்படியே கேட்டு பாருங்களேன். உங்களுக்காக கிரீடம் திரைப்படத்திலிருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லை.

ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் நகர நகரத்தான் உண்மையான ஆழம் புரியும். நம்ம குறைகளை தெரிஞ்சும் நீ நீ யாரு, உன்னை உனக்கு இப்படியே பிரிச்சுக்குண்ணா. ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உனக்கு உன்னை இப்படியே பிடிச்சிருக்கு, எனக்கு நீ இப்படி இருந்தாலே ஓகே தான். உன்னோட விஷயத்தில் என்றைக்குமே நான் தனி கருத்து சொல்ல மாட்டேன். அப்படி நீ நீயா இரு அப்படின்னு சொல்கிறதப்ப தான் அந்த காதல் அடுத்த பிரமாணத்துக்கு மாறுது. நாம் தோற்று போய் நிற்கிறப்போ இந்த உலகமே நம்மளை கைவிட்டாலும் நான் இருக்கேன் உனக்குன்னு. ஒரு கை நம்மளை இறுக்கமாக பிடிக்கும், அந்த ஸ்பரிசம் போதும். இடிஞ்சு போன மனசு கூட இமயமலையை அளவுக்கு அதிகமாக இழுத்து பிடிக்கும். காதலில் சண்டை வராதுன்னு யார் சொன்னான்? காதலில் சண்டையே வராதான்னு கேட்டால் நிச்சயமாக வரும். ஆனால் அந்த சண்டையில் கூட அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுங்கிற அந்த ஒரு சின்ன அக்கறை

உண்மையான காதல். அந்த மாதிரி ஒரு ஆழமான காதலை நெருக்கத்தை கண் முன்னாடி கொண்டு வர்ற இன்னொரு மெலடி இதோ.

நேரம் 9:52:29 பிரிவு. காதல்ல இந்த வார்த்தைய கேட்டாலே மனசு ஒரு நிமிஷம் ஒலிக்கும். ஆனா அந்த பிரிவு தான் காதலோட ஆழத்தை இன்னும் தெளிவா சொல்லும். அவங்க பக்கத்துல இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட தூரமா இருக்கும்போது அவங்கள நினச்சி ஏங்குற அந்த தவிப்பு இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க கூட நடந்தே ரோட்டில் தனியாக நடந்து போகும்போது திடீர்னு அவங்க ஞாபகம் வந்து தொண்டை அடைக்கும். அவங்க கூட நடந்த ரோட்டில் தனியாக நடக்கும்போது திடீர்னு அவங்க ஞாபகம் வந்து தொண்டை அடைக்கும். சிலருக்கு காதல் சேரும், சிலருக்கு நினைவுகள் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் அந்த நினைவுகள் கூட ஒரு அழகான பொக்கிஷந்தான். ஒரு உண்மையான காதல் என்றைக்குமே அழியாது. அது வேற ஒரு வடிவத்தில் நம்ம மனசுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஏக்கத்தை கொஞ்சம் இசையோட கலந்து இசையாக மாற்றி இசையோட கேட்போம்.

காதல எதை அதிகமாக ரசிப்பீங்க? அவங்க பேசுறதையா, இல்லை அவங்க அமைதியாக இருக்கிறதையா? சில நேரம் வார்த்தைகளை விட மௌனத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே ஒன்றுமே பேசாமல் உட்கார்ந்துருக்கிற அந்த நிமிஷம், அப்போ ரெண்டு பேரோட இதய துடிப்பும் ஒரே ரிதமில் தான் இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு மொழி தேவையா? என்ன தேவையே இல்லை. அப்போது தான் தோணும், அவங்க கண் அசைவில் ஆயிரம் கவிதைகளை வாசிக்கலாம், ஆயிரம் கவிதை கொட்டும், ஆயிரம் கவிதைகள் அந்த கண் அசைவில் தேடலாம். அப்படி ஒரு மௌனமான காதலை ஜிவி பிரகாஷோட இசையில் இந்த பாட்டில் கேட்டு உணர்ந்து பாருங்கள்.

காதல்ல எல்லாமே சுகம்தான். ஆனா அந்த காத்தேப்பு இருக்கே, ஒரு அழகான வதை. அவங்கள பார்க்க போறோம்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல மனசு அடிக்கிற கூத்து இருக்கே. அவங்கள பார்க்க போறோம்னு தெரிஞ்ச அந்த செகண்ட்ல இருந்து மனசு அடிக்கிற கூத்து இருக்கே.

கடிகாரம் உள்ளே பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமாக நகரும். அவங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு சின்ன மெசேஜ்க்காகவே, இந்த ஃபோன் கால்காகவே நம்ம காத்துக்கிட்டு இருக்கும் போது வர்ற அந்த தவிப்பு, அதுதான் காதலோட உண்மையான மீட்டர். அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம தவறு விட்டுட்டோம். நாம் மெசேஜ் பண்ணும்போது அவங்க பார்க்கல. அந்த தவிப்பு எப்போ அவங்க அந்த மெசேஜ் பார்ப்பாங்க, இல்லை எப்போ அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற ஏக்கம், ஒரு விதமான காதல் தான் காத்திருப்பு. காத்திருந்து காதல் செய்கிறது கூட ஒரு மென்மையான இனிமை தான், சுகமான வழியும் தான். யாருக்காவது அப்படி காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? அந்த காத்திருப்பின் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாள் காத்திருந்து பார்க்கும்போது தான் காத்திருப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜுக்கு 10 நொடிகள் ஆயிருந்தா கூட, அந்த 10 நொடிகளுக்குள்ள ரிப்ளை பண்ணல, ரிப்ளை வரலனா அதுவுமே ஒரு காத்திருப்பு தான். நீங்கள் யாருக்காவது அப்படி காத்திருந்திருக்கீங்களா? அந்த காத்திருப்பின் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த பாட்டில் அந்த காத்திருப்பை ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு.

இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாத ரெண்டு பேர் ஏதோ ஒரு இடத்துல எதிர்பாராத ஒரு நிமிஷத்தில் சந்திக்கிறாங்க, பார்த்தீங்களா? அது வெறும் கோயின்சிடென்ஸா என்ன? அந்த கோயின்சிடென்ஸ்லேருந்தான் காதல் தொடங்குதா என்ன? இவங்க தான் இனிமேல் உன் உலகம்னு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற சிக்னல் அது. நேத்து வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு நம்ம தூக்கத்தை திருட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நாளைக்கு நம்மளோட எல்லாமாவும் மாறி போவாங்க. பார்த்த அந்த நொடி இவங்க தான் நமக்கு எல்லாமேன்னு தோண வைக்கும். அந்த ஒரு மேஜிக்கலான உணர்வு காதல். காதலின் தொடக்கம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆழம். ஜிவி பிரகாஷ் இசையில் கேட்போமா?

நேரம் 10:22. 10 நொடிகள் ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8

தேன் சிந்துதே வானம் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட காதல்னா என்ன, அதனோட ஆழம் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிக்கிட்டுருக்கோம். காதல் எப்பவுமே பெரிய பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லவே இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை தான் ஒளிஞ்சிருக்கு. அவங்க காத்துல பறக்கிற முடிய ஒதுக்குற விதம், கோபப்படும்போது சுருங்குற புருவம், அவங்களுக்கு பிடிச்ச கலர், அவங்க விரும்பி குடிக்கிற காஃபி, இதெல்லாம் கவனிச்சு ரசிக்கிறதுல தான் காதலோட உயிரே இருக்கு. அவங்க காதுல போடுற அந்த ஜிமிக்கி கம்மல் அவங்க உடை நிறத்துக்கேற்ற மாதிரி மாறும். அதை கவனித்து அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல தான் அந்த காதல் நிறைஞ்சிருக்கு. நீ நேற்று போட்டிருந்த அந்த வாட்ச் உனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறப்போ நமக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும்ல, அந்த பட்டாம்பூச்சியோட சத்தத்தை பாட்டில் கேட்டு பாருங்கள்.

ஒரு நல்ல காதலுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்கும். இருக்கணும். நம்மளோட பைத்தியக்காரத்தனங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டே எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம காதலியா இல்லை காதலனாக கிடைச்சா எப்படி இருக்கும்? காதலன் காதலிங்கிறத விட நீ என் பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வு ரொம்ப பெருசு. எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் நானாகவே இருக்கேன் அப்படின்னு உணர்கிற அந்த இடம், அது அவங்களோட மடி மட்டும்தான். காதலுக்குள்ள ஆழமான நட்பு இருக்கணும். நட்பு காதலோடு சேர்ந்து இருக்கணும். காதலில் நட்பு இருக்கிறது வரத்திலும் சிறந்த வரம்.

0: நேரம் 10:34 ஆயாச்சு, 15 நொடிகள் கூட ஆயாச்சு. காதல்ல எல்லார் மனசுக்குள்ளேயும் சொல்ல முடியாத ஏதோ ஒரு வலி, ஒரு காயம் எப்போதும் இருக்கும். அந்த வலியை மறக்கடிக்கிற மருந்து எது தெரியுமா? நம்மை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தருடைய அரவணைப்பு. நம்ம கவலையாக இருக்கும்போது எதுவுமே கேட்காம அழாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிற ஒரு வார்த்தை அது போதும். நம்மளோட பாரம் மொத்தமும் இறங்கிடும். ஒரு நல்ல காதல் நம்ம காயங்களை எல்லாம் ஆற்றிடும், நம்மளை ஒரு புது மனுஷனாக மாற்றிடும். அந்த ஒரு ஆறுதலை தேடி தான் இந்த உலகமே சுழண்டுக்கிட்டு இருக்கு. காதலில் உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படின்றது எப்போதுமே பிரதானமாக இருக்கும். தொடர்ந்து வரும் இந்த பாடலோட
1: போலாமா?
2: Seriously?
1: Mm.
2: Seriously?
1: Yeah.
2: Okay, let's

நேரம் 10:39:33 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டிருக்கிறது தேன் சிந்ததே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். பயம் இல்லாத நம்மளை ஒரு முழுசா ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது காதல் தான். நம்ம பலவீனமா அவங்களுக்கு தெரியும், ஆனால் நம்மளோட பலம் நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக தெரியும். நம்ம பயம் இல்லாத நம்மளை முழுசாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க முடியும்னா அது நம்மளோட காதல் கிட்ட தான். ஆனால் அதை அவங்க என்றைக்கும் தப்பாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. அதுதான் காதலோட அஸ்திவாரம். என்னைக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற எல்லா இருட்டையும் காட்ட பயப்படலையோ அன்னைக்கு நீங்கள் உண்மையான காதலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஆழமான நம்பிக்கையை ஏரமான் இசையில் இப்போ கேட்போம்.

காதல் கை கூடினாலும் கை நழுவி போனாலும் அது தர்ற நினைவுகள் என்றைக்குமே மாறாது. மழை பெய்யும்போது அவங்க கூட நனைஞ்ச ஞாபகம், ரொம்ப பிடிச்ச பாட்டை அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ண ஞாபகம், இதெல்லாம் என்றைக்குமே மனசுக்குள்ள ஒரு ஓரமாக தூங்கிக்கிட்டே இருக்கும். அந்த நினைவுகள் மாறா நினைவுகள், காதலின் மாறாத நினைவுகள். அந்த நினைவுகளை தாளாட்டுற மாதிரி ஒரு பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்காக.

நேரம் 10:52:31 ஆகிக்கிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 மணியை நெருங்க போகிறோம். தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியில் இந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலல்ல. ஆமாம், காதலோட கடைசி இலக்கு என்னதான் என்னன்னு தெரியுமா? வயசாகி முடி நரைச்சு முகத்தில் சுருக்கம் வந்த பிறகும் சாயங்கால நேரத்தில் பால்கனியில் உட்கார்ந்து அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எந்த வார்த்தையும் பேசாமல் அந்திச்சூரியனை ரசிக்கிற அந்த ஒரு நிமிஷம்தான் அழகு. அழியலாம் இளமை, போகலாம், ஆனால் ஆன்மாக்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பு என்றைக்குமே அழியாது. காதல் ஒரு வானம் மாதிரி, உள்ளே போனால் வெளியே வர வழி தெரியாது. ஆனால் அந்த தொலைஞ்சு போகிறதுல கூட ஒரு நிம்மதி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காதலிச்சுட்டு இருந்தா அதை முழுசாக வாழுங்க. காதலுக்காக காத்துட்டு இருந்தா ஒரு அழகான காதல் உங்களை தேடி வரும்னு நம்புங்க. இன்றைய இரவு உங்களுக்கும் உங்கள் நினைவுகளுக்கும் ரொம்ப ஆழமானதாக அமையட்டும். நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிசப்தத்தில் உங்களை தேன் சிந்தைய வானத்தில் வேற ஒரு ஆர்ஜே வந்து சந்திப்பாங்க. அது வரைக்கும் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே மேக்ஸ். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏராமன் இசையில் சூப்பரான ஒரு பாட்டு போடுறேன், கேட்டுக்கிட்டே மெதுவாக தூங்க போங்க.

நேரம் 11:05. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகிதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். ஆறு சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே தமிழ்வேலன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். பதினொன்று முப்பதிலிருந்து 11:47 வரை ஸ்டம்புல் செஷன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் சர்வதேச இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வே, சக்தி ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார். நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா விண்ணரசி. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:10 புதுவை வானொலி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில

0: செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். KHz முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:30 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, AS முரளி அவர்களின் பாட்டு, VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், VS புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டால் இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தேசமே பெரிது, நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோள் நேர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை, டி பாலச்சந்தர் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு படம், ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை, டெல்லி அஞ்சல் சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், பி உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் மாதவன். 5 மணிக்கு இளைய பாரதம், சர்வதேச இளையோர் தின கலந்துரையாடல் சிறப்பு நிகழ்ச்சி, பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார், நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மணடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை கேட்கலாம். 6 மணிக்கு திரை இசை, 6:25 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026 has been passed by the Parliament, with the Lok Sabha approving it today. Rajya Sabha had passed the bill on Monday. The bill aims to address payment delays and simplify dispute resolution. The legislation provides that every central public sector enterprise must settle all invoices for procurement of goods or services from MSMEs on the trade receivables discounting system. As per the bill, if mediation fails in case of dispute, then the reference for arbitration must be made within 30 days from the date of termination of mediation. Both houses of parliament today witnessed opposition's uproar over several issues, including alleged police action during students' protest over the knee tissue. Both the houses of parliament once again faced disruptions following opposition's uproar over several issues, including police action during students' protest over the knee tissue. Due to the continued disruptions by the opposition members, both the houses were adjourned for the day before lunch. Following opposition's uproar, question hour could not be taken up in both the houses. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India's relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. In a written reply in Lok Sabha today, Dr. Jaishankar said that Pakistan continues to follow the policy of cross-border terrorism and using terrorism as an instrument of state policy against India. The minister said India withdrew most favored nation or MFN status to Pakistan and hiked customs duty on all goods originating in or exported from Pakistan to 200% after the Pulwama terror attack. India attaches high priority on safety and security of Indian vessels and seafarers. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this during a media briefing in New Delhi today, adding that Indian missions all across the Gulf region are in constant contact with the Ministry of Shipping and Maritime Authorities in those countries. He said India continues to call for safe and unimpeded navigation and free flow of commerce through international waterways.
2: Question about the safety and security of our vessels and our seafarers. This is a subject.